நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் தொடர்ந்து நவகிரக நாயகி என்ற படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் சசிரேகா பாடியுள்ள பாடல்

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸின் ஒலிபரப்பு. இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. இன்று சக ஆண்டு 1948, அஸ்வின மாதம் 10 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபப வருடம் புரட்டாசி மாதம் 15 நாள், 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 2 நாள் வெள்ளிக்கிழமை. நேரம் காலை 5:55. நேர்களினை கேட்கலாம் குரல் அமுதமும், அதனைத் தொடர்ந்து மங்கள இசையும்.

0: பலரும் வெறுப்படையும்படி பயனில்லாத சொற்களை பேசுபவனை எல்லாரும் இகழ்ந்து பேசுவார்கள். குறள் எண் 191, அதிகாரம் பயனில சொல்லாமை.
1: பல்லார் முனிய பயனில சொல்லுவான் எல்லாரும் எள்ளப்படும்.
0: பலரும் வெறுப்படையும்படி பயனில்லாத சொற்களை பேசுபவனை எல்லாரும் இகழ்ந்து பேசுவார்கள். குறள் எண் 191, அதிகாரம் பயனில சொல்லாமை.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 157வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி நாடு முழுவதும் கிராம சபை கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. ராஜ்காட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் சர்வமத பிரார்த்தனை நிகழ்ச்சி நடைபெறுகிறது. முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் 122வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. நாட்டில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாட்டின்

எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதில் மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக நித்தி ஆயோக் உறுப்பினர் திரு ராஜீவ் கௌபா தெரிவித்துள்ளார். மக்களையும் அரசையும் இணைக்கும் பாலமாக கிராம சபை செயல்பட வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அனைத்து கூட்டுறவு நியாய விலைக் கடைகளிலும் தூய்மையை பராமரிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் பணப்பட்டுவாடுவதில் ஈடுபடுபவர்கள் மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தலைமையில் நடைபெற்றது. மதுராந்தகம் இடைத்தேர்தலில் சட்டவிரோத பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் விநியோகத்தை தடுக்கும் வகையில் சென்னை புறநகர் ஜிஎஸ்டி ஆணையரகம் கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் மகளிர் ஸ்கிஃப் குழு படகுப் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஷிதா தோமர் ஷீத்தல் வர்மா அணி வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் இணைந்திருப்பது நிலை பண்பலை 102.6 நேரம் காலை 6:03. இனி கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். இன்று காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. அன்பில் சிறந்த தவமில்லை. உரை வழங்குகிறார் KS கல்யாணி சிவகாமிநாதன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல் நிகழ்ச்சி. 6:45 உழவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் துளி வழங்குவோர் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். அதனைத் தொடர்ந்து சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் இ எட்வின் லாரன்ஸ் அவர்கள். 7:00 வணக்கம் பரணி நிகழ்ச்சி. வணக்கம் பரணி நிகழ்ச்சியின் தொடக்கமாக தொழில் தொடங்குவோம் உரை வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். அதனைத் தொடர்ந்து திரை இசை உலாவர கேட்கலாம். 7:15 தமிழே அமுதே உரை வழங்குபவர் முனைவர் கு கதிரேசன் அவர்கள்.

இன்று காலை 7:30 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் திரு பாஸ்கர் அவர்கள். 7:45 இன்றைய தினம். இன்று காந்தி ஜெயந்தி மற்றும் சர்வதேச அகிம்சை நாள். காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி. பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து

8:15 வேதமும் நாதமும் உரையினை வழங்குகிறார் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. இன்று காலை 8:50 சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், அதனை தொடர்ந்து திரை இசை கேட்கலாம். காலை 9:02 9:35 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. இன்று ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியின் தலைப்பு, கோபம் வந்தால் அமைதியாக இருப்பது தோல்வியா புத்திசாலித்தனமா என்ற தலைப்பில் நீங்கள் பேச இருக்கிறீங்க. நேர்களை இன்று காலை 9:30, 10:30, 11:30, நண்பகல் 12:30, 1:30, மாலை 4:02, 4:30, 5:30, 6:30, இரவு 7:30 இந்த நேரங்களில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி கள நிலவரம் இடம்பெறும். 10:02, 10:35 மனம் விரும்புதே நீர் விருப்ப பாடல் நிகழ்ச்சி. இன்று காலை 11:02 திருநெல்வேலி மாநகராட்சியில் செயல்படுத்தப்பட்டு வரும் தூய்மை பாரத இயக்கம் குறித்த கலந்துரையாடல், அதனைத் தொடர்ந்து மணித்திருநாடு நிகழ்ச்சி. இன்று மணித்திருநாடு நிகழ்ச்சியில் காலாபாணி சிறை செல்லூர் சிறை பற்றி தெரிந்து கொள்ளலாம். 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10, 12:35 சிநேகிதியை நிகழ்ச்சி விழாவரும். இன்று சிநேகிதியை நிகழ்ச்சியில் ஆண் குழந்தைகளுக்கு சமையல் கற்றுக் கொடுப்பது அவசியமா என்ற தலைப்பில் தோழிகள் பேசியிருக்கிறீங்க. 1 மணிக்கு நலம்தானா நிகழ்ச்சியில் காதுகளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் கணபதி அவர்கள். 1:05, 1:35 தொடர்ந்து நலம்தானா நிகழ்ச்சியில் காலநிலை மாறுபாட்டால் ஏற்படும் டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குகிறார் பாளையங்கோட்டை சுகாதார அலுவலக நல கல்வியாளர் எஸ் ஹரிஹர சுப்பிரமணியன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து சிறுகிரையின் மருத்துவ பயன்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். 2 மணிக்கு குக்கு நேர் விருப்ப பாடல் நிகழ்ச்சி. 3:02 திரை அருவி. 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

மாலை 4:02 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி கள நிலவரம் உலாவர கேட்கலாம். 4:07 பொதிகை தும்பி, 5:02 5:35 படமும் பாடலும் நிகழ்ச்சியில் இன்று 2000 ஆண்டு வெளிவந்த பாடல்கள் உலாவர கேட்டு ரசிக்கலாம். மாலை 6:02 பக்தி மாலை, 6:35 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7:00 7:35 அறிவியல் தகவல்கள். 8:05 ஊரும் உறவும் நையாண்டி மேளம் வழங்குவோர் தோட்டாக்குடி எஸ் மாரியப்பன் குழுவினர். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்கள் உலாவர கேட்கலாம். 9:00 இடைவிடாத இசைமழை, 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் கடலோடிய தமிழரின் தடங்கள், கடல் பயணமும் கடல் வணிகமும். 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அன்றாட முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்புகள் உலாவரும். 10:20 சுகமான ரகங்கள் நிகழ்ச்சியில் இன்று நாகர்கோவில் எஸ் மந்திரமூர்த்தி அவர்களின் தொகுப்பு உலாவர கேட்டு ரசிக்கலாம். நேர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும். நேர்களே, அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: ஆகாஷ்வாணி நேரம் காலை 6:10.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க அன்பிற் சிறந்த தவமில்லை எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் கே எஸ் கல்யாணி சிவகாமிநாதன் அவர்கள்.
2: ஆறுயிர்க்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும் என வள்ளல் பெருமான் இறைவனிடம் வேண்டுகிறார். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறிய

0: பராபரமே என்பது தாயுமானவர் வேண்டுதல். ஒவ்வொருவரும் தாம் இன்புற்று வாழ விழைவது இயல்பு. மகான்கள் அனைத்து உயிர்களும் இன்புற்று வாழ விழைகிறார்கள். அன்பின் பரிமாற்றமே அனைவரும் இன்புற்று வாழ வகை செய்கிறது. பரந்த அன்பு எல்லா உயிர்களையும் நேசித்து அரவணைக்கும் பண்பின் ஆணிவேராக அமைகிறது. சக மனிதர்களின் துன்பங்களை களைந்து அவர்கள் இன்புற்று வாழ உலகில் உறுதுணை நின்ற தலைவர்கள் பலருள்ளும் மகாத்மா காந்தி மகத்துவமான தலைவராக போற்றப்படுகிறார். அவர் அன்பின் வழி நின்று அகிம்சை என்னும் அறத்தை அறிமுகம் செய்தார். அத்தனை அடக்குமுறைகளையும் தன் அகிம்சை என்னும் அன்பு வடிவான ஆயுதத்தாலேயே எதிர்கொண்டார். உரிமைகளுக்காக போராடிய பல நாடுகளும் போரிட்டு இரத்தம் சிந்தியே தங்கள் உரிமைகளை மீட்டெடுத்ததாக வரலாறு பறைசாற்றுகிறது. இந்திய சுதந்திரமோ கத்தியின்றி இரத்தமின்றி அகிம்சை என்னும் மரவழியில் வென்றெடுக்கப்பட்டது. உலகமே வியந்து பார்த்தது. பிறரை துன்புறுத்தாது சகிப்புத்தன்மையுடன் அன்பு காட்டி தங்கள் உரிமைகளை வென்றெடுக்க முடியும் என்பதை காந்தியடிகள் உலகிற்கு உணர்த்தினார். அன்பில் முகிழ்த்து அருளில் திளைக்கும் அகிம்சை உலகெங்கும் நிலை பெறுமானால் போர் என்பதே நிகழாது. உலகம் அமைதியுறும். உயிர்கள் இன்புற்று வாழும். போரினால் விளையும் இன்னல்கள்தான் எத்தனை. இன்றைய சூழலில் ஏதோ இரு நாடுகளுக்கிடையே போர் என்றாலும் உலகம் முழுவதும் அதன் தாக்கம் பல்வேறு வடிவங்களில் துன்பங்களை விளைவிக்கின்றன. பரந்துபட்ட உலகில் ஒவ்வொரு நாடும் ஏதோ ஒரு வகையில் பிற நாடுகளை சார்ந்தே தன்னிறைவு பெறுகின்றன. அன்பு என்னும் உன்னத பண்பு உள்ளத்தில் இடம்பெறுமானால் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற உணர்வு உயர்ந்தோங்கும். பிரிதின் துயர் தன் துயரென கொள்ளும் மனிதநேயம் மாண்புறும். சரித்திரத்தை சற்று பின்னோக்கி பார்ப்போமேயானால் அன்று ஜப்பான் நாட்டில் விழுந்த அணுகுண்டு எத்தனை அப்பாவி உயிர்களை பலிகொண்டது. பிழைத்து நின்றவர்களையும் கதிர்வீச்சு சொல்லனா துயரில் ஆழ்த்திய அவலம் கண்ட அகிலமே கலங்கியது. இன்றும் புல்பூண்டுகள் வளராத களமாக காட்சியளித்து அணு ஆயுதத்தின் விபரீத விளைவை பறைசாற்றி கொண்டிருக்கிறது. எத்தனை அறிவியல் வளர்ச்சிகள் பெருகி வளர்ந்த போதும் மனித நேயம் மங்குமேயானால் அவை அனைத்தும் உலக மக்களிடையே அச்சத்தை விளைவிக்கும் அவல நிலையே நிலவும். ஐன்ஸ்டீனும் இலக்கிய மேதை பிரட்ரண்ட் ரசலும் இருவருமாக கூட்டாக ரசல் ஐன்ஸ்டீன் மேனிஃபெஸ்டோ என்ற அறிக்கையை வெளியிட்டனர். அதில் அவர்கள் உலகுக்கு விடுத்த செய்தி, மனிதர்களாகிய நாங்கள் மனிதர்களிடம் வேண்டுகோள் விடுக்கிறோம். உங்கள் மனித நேய நினைவில் கொள்ளுங்கள். மற்ற அனைத்தையும் மறந்துவிடுங்கள். வி அப்பீல் ஆஸ் ஹியூமன் பீயிங்ஸ் டு ஹியூமன் பீயிங்ஸ். ரிமெம்பர் யுவர் ஹியூமனிட்டி அண்ட் ஃபர்கெட் த ரெஸ்ட். நமது கம்பரும் தனது கம்பராமாயண காவியத்தில் வசிட்டர் வாயிலாக ராமனுக்கு கூறுவதாக உலகு உணர்த்தும் செய்தி, யாரோடும் பகை கொள்ளலன் என்றபின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது என்பதே. ஆம், யாரிடமும் பகைமை பாராட்டாத பண்பு அன்பின் வழியதே. அதுவே போரில்லா உலகம் அமைய வழிவகுக்கும். பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சே, பகைவனுக்கு அருள்வாய் என பாரதி வலியுறுத்துகிறார். ஊனுடலே வருத்தாதீர் உணவு இயற்கை கொடுக்கும், உமக்கு தொழிலுங்கு அன்பு செய்தில் கண்டீர் என மனித நேயத்தை உயர்த்தி பிடித்த மகாகவி செய்கதவம் செய்கதவம் நெஞ்சே தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம். வையகத்தில் அன்பிற்சிறந்த தவம் இல்லை, அன்புற்றார் இன்புற்று வாழ்தல் இயல்பு என அன்பின் மகத்துவத்தை அகிலம் உணர உரைக்கின்றார். அண்ணல் காந்தி கண்ட அன்பில் விளைந்த அகிம்சையை போற்றுவோம். உலகை இன்பக் கேணியாக மாற்றுவோம்.
1: இனித்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் KS கல்யாணி சிவகாமிநாதன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு இனிய காலை வணக்கம். நேரம் காலை 6:15. காலை கதிரவன் கண் விழித்து பனித்துளியின் வெண்மையை விழிகளில் வந்து சேர்த்து கொண்டிருக்கும் இந்நேரம் நேயர்கள் இணைந்திருப்பது நெல்லை பண்பலை 102.6. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கப்பூக்கள். நம் வாழ்க்கையில் தவறான பாதையை தேர்ந்தெடுத்து வேகமாக ஓடுவதை விட சரியான பாதையை தேர்ந்தெடுத்து மெதுவாக நடப்பதே சிறந்ததாகும். எந்த விஷயத்திலும் அவசரம் கொள்ளாமல் நமக்கான நேரம் வரும் பொழுது அனைத்தும் கூடி வரும் என்ற நம்பிக்கையுடன் இந்த நாளை நாம் தொடங்குவோம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். 6:16 நெல்லை பண்பலை 102.6 மணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் குரலில்

இறைவன் அருளால் கிடைத்த இனிமையான காலை வேளையில் நேர்கள் இணைந்திருப்பது நிலை பண்பலை 102.6 வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில். இன்றைய உழைப்பு மட்டுமே நாளைய உயர்வை தீர்மானிக்கும். நேற்றைய தோல்விகளை நினைத்து வருந்தாமல் இன்று நம் கைகளில் இருக்கும் இந்த நிமிடங்களை முழுமையாக பயன்படுத்துவோம். நம்மை வெல்ல யாராலும் முடியாது. இந்த புரட்டாசி மாதத்தின் விடியல் வெறும் புதிய நாள் மட்டுமல்ல, அது இறைவன் நம் வாழ்வில் நிகழ்த்த போகும் புதிய மாற்றங்களுக்கான தொடக்கமாகும். நம்பிக்கையோடு அடியெடுத்து வைப்போம், வெற்றி நிச்சயம் கிட்டும். 6:25 நேர்கள் இணைந்திருப்பது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியோடு. நம் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல்

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: இனிய இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1100

அன்பின் சிகரம் இன்பத்தென்றல் கருணை கடலாம் இறைவனின் பக்தி பாடல்களை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நெல்லை பண்பலை 102.6 வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியோடு. கதிரவன் தினமும் உதயமாகிறான். நேற்று மேகங்கள் இருந்ததற்காக இன்று உதயமாகாமல் இருப்பதில்லை. நேற்று மழை பெய்ததற்காக இன்று ஒளி தர மறுப்பதில்லை. அதைபோல நாமும் நேற்று என்ன கவலைகள் கஷ்டங்கள் இருந்தது என்பதற்காக இன்று நம் நம்பிக்கையை இழக்காமல் இருப்போம். இன்று நமக்காக என்ன நல்லது காத்திருக்கிறது என்பதை யாராலும் முழுமையாக அறிய முடியாது. ஆதலால் நம்பிக்கை, தன்னம்பிக்கை ஒன்றே வாழ்வின் முக்கிய ஆதாரமாகும். 6:31 நெல்லை பண்பலை 102.6 நேயர்கள் இணைந்திருப்பது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியோடு. நம் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல்

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: இன்சொல்லோடு இனிமையான பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நெல்லை பண்பலை 102.6.

தேனில் சொல்லெடுத்து இறைவனை போற்றி பாடும் நேரம் இது. வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. வாழ்க்கையில் எல்லா நாட்களும் ஒரே மாதிரி இருக்காது. சில நாட்கள் நம்மை சோதிக்கும், சில நாட்கள் நம்மை கற்றுக் கொடுக்கும், சில நாட்கள் நம்மை சிரிக்க வைக்கும், சில நாட்கள் அமைதியாக சிந்திக்க வைக்கும். ஆனால் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது. அதனால் பிரச்சனைகள் வந்தால் ஏன் எனக்கு மட்டும் என்று கேட்பதற்கு பதிலாக இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று கேட்டு பார்ப்போம். அந்த ஒரு கேள்வியே நம் பார்வையை மாற்றிவிடும். வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல்

0: நேர்களை கேட்ட அந்த இனிய பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. நேரம் காலை 6:45. நேர்கள் இனி கேட்கலாம்
1: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கரி.

0: திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடி ஆகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: விவசாயிகள் நிலத்தில் களைகளை கட்டுப்படுத்த பயிர் சுழற்சியை ஒவ்வொரு ஆண்டும் மேற்கொள்ளணும். தனிப்பயிராக சாகுபடி செய்யாமல் கட்டாயம் ஊடு

0: பயிராக மற்றும் தொடர்பயிர்கள் அடங்கிய பயிர் திட்டத்தை ஒவ்வொரு ஆண்டும் வரையறுக்கணும். புல்களைகள், பூண்டு களைகள், கோரை களைகள் போன்ற எவ்வகையான களைகள் நிலத்தில் அதிகம் காணப்படுகின்றன என்பதை கண்டறிந்து அதன் பெருக்கத்தை கட்டுப்படுத்தும் வழிமுறைகளை உளவியல் விஞ்ஞானிகளுடன் கலந்தாலோசிக்கணும். பயிர் சாகுபடி இல்லாத காலங்களில் கால்நடைகளை நிலத்தில் மேய விடும்போது களைகளின் அடர்த்தி குறைவதோட தீவன பற்றாக்குறையையும் நிவர்த்தி செய்ய முடியும். மேலும் கால்நடைகளின் ஆரோக்கியமும் மேம்படும். பயிர் சாகுபடி செய்யாத காலங்களில் நிலக்கடலை, தட்டை பயறு, கொள்ளு போன்றவற்றை ஊடுபயிர் செய்து மண் ஈரத்தையும் வளத்தையும் பாதுகாப்பதுடன் களைகளையும் வளரவிடாது தடுக்க முடியும். சாகுபடி துவங்கும் முன் அடி எருவாக இடப்படும் தொழு உரம், கோழி எரு, பண்ணை கழிவு, கம்போஸ்ட் ஆகியன நன்கு மக்கியதாக உள்ளதா என்பதை அறிந்து இடுவதன் மூலம் எருவின் மூலமாக முளைக்கும் களைகளை தவிர்க்கலாம். பயிர் சாகுபடிக்கு முன் விதைப்படுக்கை தயாரித்து களைகளை முளைக்கச் செய்து நிலத்தை மேலாக உழவு செய்து அழிக்கலாம். இதன் மூலம் மேற்பரப்பில் உள்ள பெருவாரியான களைகளை கட்டுப்படுத்தலாம். நிலத்தின் மேற்பரப்பில் மக்காத கருப்பு பாலித்தீன் விரிப்புகளை 6 முதல் 7 வாரங்கள் வரை விரித்து நிலத்தை மூடி வெப்பமடைய செய்து களை வளர்வதை தடுக்கலாம். இம்முறையால் களை விதைகள் மற்றும் இளம் களைகள் வெப்பத்தால் சிதைந்து மடிந்து விடுகின்றன. ஒவ்வொரு பயிரிலும் விதைத்த அல்லது நடவு செய்த சுமார் 6 வாரங்கள் வரையே களைகள் பெருமளவில் காணப்படும். அந்த வேளையில் களைகளை கட்டுப்படுத்த தகுந்த முறைகளை கையாளணும். அங்கக மூடாக்கு நிலப்போர்வை அமைத்து ஆண்டு முழுவதும் களைகள் பெருகாமல் கவனித்துக் கொள்ளணும். தீவனத்தில் எஞ்சும் பயிர் கழிவுகளையும் இலை, தழை, மரப்பட்டை மற்றும் மரத்தூள், ஆடு மற்றும் மாட்டு கொட்டில் படுக்கை பொருட்கள் போன்றவற்றை மூடாக்காக இடணும். மூடாக்கிடுதலின் மூலம் நிலத்தில் அங்கக பொருட்களின் அளவு, மண்வாழ் உயிரினங்களின் செயல்பாடு, மண்ணின் பௌதீக, ரசாயன மற்றும் உயிரியல் பண்புகள் மேம்படும். பயிர் சாகுபடியை தக்க பருவத்தில் சரியான அடர்த்தியில் வரிசை முறையில் மேற்கொள்வதும் நடவின் மூலம் சாகுபடி செய்யவல்ல காய்கறி மற்றும் உணவுப் பயிர்களை நாற்றங்கால் தயாரித்து செடிகளை பறித்து நடவு செய்வதன் மூலம் களைகள் வளர்வதை பெரிதும் குறைக்கலாம். நெருக்கி விதைத்தல் மற்றும் அடர் முறை விளைச்சலை பெருக்கும் உயரிய தொழில்நுட்பமாக விவசாயிகளிடம் பரிந்துரைக்கப்பட்டு வருகிறது. இந்த முறைகள் களைகளை குறைக்கும் ஒரு சீரிய வழிமுறையாகும். சொட்டு நீர் பாசன முறை பயிர்கள் இருக்கும் இடங்களுக்கு நீர் அளிப்பதால் பெருமளவு களைகளின் எண்ணிக்கை மற்றும் அடர்த்தி குறைகிறது. கை களை எடுத்தலும் களை கொத்திகளை கொண்டு களை எடுப்பதும் நாம் வழக்கமாக கையாளும் முறைகளாகும். தற்பொழுது நிலவி வரும் ஆள் பற்றாக்குறை சூழலில் இயந்திரங்களை கொண்டு களை எடுப்பது துரிதமாக குறைந்த செலவில் களைகளை கட்டுப்படுத்த முடியும். இயந்திர முறை களை கட்டுப்பாடு அங்கக வேளாண்மைக்கு மிகவும் ஏற்றது. இம்முறையில் களைகள் தோன்றும் இடத்திலேயே எருவாக்கப்பட்டு மண்ணின் ஊட்டச்சத்து கிடக்கை மேம்படுத்தப்படுகிறது. ஒருங்கிணைந்த அங்கக பண்ணைய முறையில் கழிவுகளை மறுசுழற்சி செய்வதன் மூலம் பயிர் சாகுபடியில் களைகளின் இடர்பாடு பெரிதும் குறைகிறது. பயிர் பாகங்களில் குறிப்பாக வேர்பகுதியில் சுரக்கும் ஒருவித வேதிப்பொருட்கள் மற்றும் பயிர் இலை கழிவுகளில் உள்ள சில வேதிப்பொருட்கள் மண்ணில் உள்ள களை விதைகளின் முளைப்பு திறன் மற்றும் வேர் வளர்ச்சியை பெரிதும் பாதிக்கின்றன. உதாரணமாக சோளம், மக்காச்சோளம், வெள்ளரி, கடுகு, நெல், கோதுமை, சூரியகாந்தி, சோயா ஆகியவை வேதிப்பொருட்கள் சுரக்கும் தன்மை கொண்ட சிறந்த களை தடுப்பு பயிர்களாக கண்டறியப்பட்டுள்ளன. சர்வதேச அளவில் சில அங்கக களைக்கொல்லிகளும் தற்சமயம் பரிந்துரைக்கப்பட்டு வருகின்றன. அவைகளாவன மக்காச்சோள குளூட்டன் பசையானது களைகள் முளைக்கு முன்பு களைக்கொல்லியாக பயன்படுத்தப்படுவதன் மூலம் களைக்கொல்லிகளின் வேர் உருவாதல் தடுக்கப்படுகிறது. இப்பசை கொண்டு கீரை வகை மற்றும் அகன்ற இலை கொண்ட களைகள் பெரிதும் கட்டுப்படுத்தப்படுகின்றன. அருகு, கோரை போன்ற பல்லாண்டு களைகளால் பெரிதும் பாதிக்கப்படும் தோட்டக்கால் நிலங்களை வயல் போல் 4 வார காலம் நீரை நிறுத்தி சேற்றுளவு செய்வதால் களைகளை நன்கு கட்டுப்படுத்தலாம். மாமர இலைகள் மற்றும் பட்டைகளில் உள்ள பல்வேறு பீனாலிக் கமிலங்கள் தோட்டக்கால் பயிர்களிலும் பழப்பண்ணைகளிலும் நல்ல களை கட்டுப்பாட்டை தருவதாக சர்வதேச ஆராய்ச்சிகள் மூலம் அறிய முடிகின்றது. ஆவாறை, தண்டுக்கீரை, அத்தி, அந்திமந்தாரை, கல்வாழை, காட்டாமணக்கு ஆகியவை பார்த்தீனியத்தை அமுக்கி வளராதவாறு செய்கின்றன. 10% கல் உப்புடன் சோப்பு கரைசலம் சேர்த்து தெளித்து பார்த்தீனியத்தை கட்டுப்படுத்தலாம். புரட்டாசி மற்றும் ஐப்பசி மாதங்களில் செடி முருங்கை, கத்தரி, முள்ளங்கி, வெங்காயம், கொத்தவரை, நெல், பருத்தி போன்ற பயிர்களை பயிரிடலாம். எந்த வகையான பயிர் சாகுபடி செய்வதாக இருப்பினும் விதை பரிசோதனை செய்து விதைப்பது உயர் விளைச்சலுக்கு வழிவகுக்கும்.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டு

0: இங்களா இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தார் அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
1: பாபநாசம் மற்றும் மணிமுத்தார் அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
2: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 45 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 59 அடி.
0: பாபநாச மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
2: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
0: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
2: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
0: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
2: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும், லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 14 கிலோமீட்டர் வேகத்தில் கிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 71% முதல் 87% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது நிலை பண்பலை 102.6 நேரம் காலை 6:55 நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: நேயர்களுக்கு வணக்கம். சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருவது சூழல் துளி. வழங்க வருகிறார் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்.
2: அனைவருக்கும் வணக்கம். நாமும் ஒரு நீர் சேமிப்பு வீரன் ஆகலாம். தண்ணீரை சேமிப்பது என்பது ஒரு பெரிய சவால் அல்ல. நம் அன்றாட பழக்க வழக்கங்களில் செய்யும் சிறிய மாற்றங்களே அதற்கு போதுமானது. நீர் பயன்பாட்டில் வீணாவதை தடுத்தலே பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். உதாரணமாக, குளிக்கும் போது நீர் தூவி பயன்படுத்துவதை தவிர்த்து வாளியில் தண்ணீர் பிடித்து குளிப்பதன் மூலம் சுமார் 40 லிட்டர் தண்ணீரை மிச்சப்படுத்த முடியும். அதே போல் பல் துளக்கும் போது குழாயை திறந்து வைப்பதை தவிர்த்தால் 15 லிட்டர் நீர் வீணாவதை தடுக்கலாம். கவனிக்கப்படாமல் கசியும் குழாய் ஒரு வருடத்தில் சுமார் 11,000 லிட்டர் நீரை வீணாக்கும். இத்தகைய இழப்புகளை தடுக்க முறையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்தலே போதுமானது.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் சூழல் ஒளி. வழங்குகிறார் முனைவர் இ எட்வின் லாரன்ஸ் அவர்கள்.
3: இயற்கையை பாருங்கள். இங்கே ஒரு உயிரின் மரணம் இன்னொரு உயிரின் வாழ்க்கைக்கான தொடக்கமாக மாறுகிறது. குறிப்பாக கடலின் அடியாளத்தில் நிகழும் ஒரு திமிங்கலத்தின் மரணம் அந்த இருண்ட உலகத்தில் ஒரு புதிய சூழலியல் உலகையே உருவாக்குகிறது. நான் எட்வின் லாரன்ஸ். வானொலி அலைகள் வழியே மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பேசப்போகும் தலைப்பு திமிங்கல வீழ்ச்சி, மரணத்திலிருந்து பிறக்கும் ஒரு புதிய உலகம்.

0: அறிவியல் மொழியில் இதை வேல்ஃபால் என்று அழைக்கிறார்கள். ஒரு பெரிய நீல திமிங்கலம் சுமார் 30 மீட்டர் நீளமும் 100க்கு மேற்பட்ட டன் எடையும் கொண்டிருக்கக்கூடும். இப்போது கற்பனை செய்து பாருங்கள், அத்தகைய ஒரு திமிங்கலம் கடலில் இறக்கிறது. அதன் உடல் மெதுவாக கடலின் அடிப்பகுதியை நோக்கி மூழ்குகிறது. சில நேரங்களில் அது ஆயிரக்கணக்கான மீட்டர் ஆழத்தில் சென்று கடலடி தரையை அடைகிறது. சூரிய ஒளி அங்கு கிடையாது, தாவரங்கள் ஒளி சேர்க்கை செய்ய முடியாது, உணவு கிடைப்பதும் மிகவும் குறைவு. ஆனால் ஒரு திமிங்கலத்தின் உடல் அங்கு விழுந்தவுடன் அந்த பகுதி திடீரென்று ஒரு பெரிய உணவகமாக மாறுகிறது. இது வெறும் உவமை அல்ல. ஒரு வேல்ஃபால் ஆழ்கடலில் பல ஆண்டுகளாக அல்லது பல தசாப்தங்களாக உயிரினங்களுக்கு உணவும் வாழிடமும் வழங்கக்கூடிய ஒரு முக்கியமான சூழலியல் மையமாக மாறுகிறது. முதலில் வருவது யார்? சுறாக்கள், ஹாக்ஃபிஷ் போன்ற பிற உணவு தேடிகள். தண்ணீரில் பரவும் வேதியியல் சமிஞ்ஞைகளை பின்தொடர்ந்து அவை திமிங்கலத்தின் உடலை அடைகின்றன. முதல் கட்டத்தில் மென்மையான தசைகள் மற்றும் பிற திசுக்கள் உண்ணப்படுகின்றன. சில வேல்ஃபால்ஸில் இந்த சாஃப்ட் டிஷ்யூ சில மாதங்களிலேயே பெருமளவு அகற்றப்படுகிறது. சில சூழல்களில் இந்த கட்டம் சுமார் 2 ஆண்டுகள் வரை நீடிக்கலாம். அதற்கு பிறகு இரண்டாவது கட்டம், திமிங்கலத்தின் உடலில் இருந்து வெளியேறும் ஊட்டச்சத்துக்கள் அதை சுற்றியுள்ள கடலடி தோள்களை வளப்படுத்துகின்றன. அப்போது புழுக்கள், நண்டுகள், மொலாஸ்கஸ் போன்ற சிறிய உயிரினங்கள் அங்கு வந்து சேர்கின்றன. ஆனால் இங்கேதான் இந்த கதையின் மிகவும் விசித்திரமான கதாநாயகன் வருகிறது. அதன் பெயர் ஒசிடாக்ஸ். இதனை பொதுவாக எலும்புண்ணி புழு என்று அழைக்கிறார்கள். திமிங்கலத்தின் எலும்புகளில் மீதமிருக்கும் கொழுப்பு மற்றும் கரிம பொருட்களை பயன்படுத்துவதற்காக இந்த அற்புதமான புழுக்கள் எலும்புக்குள் வேர் போன்ற அமைப்புகளை வளர்க்கின்றன. திமிங்கலத்தின் எலும்புகளுக்குள் இருக்கும் கரிம பொருட்கள் சிதவடையும் போது நுண்ணுயிரிகள் செயல்பட்டு ஹைட்ரஜன் சல்ஃபைட் போன்ற வேதிப்பொருட்களை உருவாக்குகின்றன. அவற்றை அடிப்படையாக கொண்டு கெமோசிந்தட்டிக் பாக்டீரியா வளர்கின்றன. இந்த நுண்ணுயிர்களை சார்ந்து மீண்டும் கிளாம்ஸ், மிசல்ஸ், வார்ம்ஸ் மற்றும் பல உயிரினங்கள் வாழத் தொடங்குகின்றன. அதாவது திமிங்கலத்தின் உடல் மறைந்து கொண்டிருக்கும் போதே அதை சுற்றி ஒரு புதிய உணவு சங்கிலி உருவாகி கொண்டிருக்கிறது. சில வேல்ஃபால் எலும்புகள் இறுதியில் கடலடியில் ஒரு கடினமான மேற்பரப்பாக மாறி ஃபில்டர் ஃபீடிங் உயிரினங்களுக்கு வாழிடமாகவும் பயன்படலாம். எனவே ஒரு திமிங்கலத்தின் மரணம் வெறும் சிதைவல்ல, அது ஒரு ஈக்காலஜிக்கல் சக்சஷன். இப்படியாக மரணமே ஒரு புதிய உயிரியல் உலகத்தை உருவாக்குகிறது. அறிவியல் நமக்கு கற்றுக் கொடுக்கும் மிக அழகான பாடம் இதுதான். இயற்கையில் கழிவு என்று நாம் நினைப்பது கூட இன்னொரு உயிரினத்திற்கு வளமாக இருக்கலாம். ஒரு திமிங்கலத்தின் வாழ்க்கை கடலில் முடிவடைகிறது, ஆனால் அதன் மரணத்திலிருந்து 100க்கணக்கான உயிரினங்களின் வாழ்க்கை தொடங்குகிறது. இயற்கையில் மரணம் என்பது எப்போதும் முடிவல்ல, சில நேரங்களில் அது இன்னொரு உலகத்தின் தொடக்கம். நன்றி, வணக்கம்.
1: நாம் இதுவரை கேட்டோம் சூழல் ஒளி. வழங்கினார் முனைவர் இ. எட்வின் லாரன்ஸ் அவர்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நினைவுகள் எல்லாருக்குமே சூப்பரான காலை வணக்கம், குட் மார்னிங். புதிய நாள், புதிய நம்பிக்கை, புதிய சிந்தனை, புதிய உற்சாகம், இவை அனைத்தையும் சுமந்து வந்திருக்கிறது இந்த அழகான காலை. அன்பான நேயர்களே, உங்கள் காலை நேரத்தை இனிமையாக்கவும் உங்கள் பயணத்தில் ஒரு நல்ல துணையாக இருக்கவும் உங்கள் மனதில் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் விதைக்கவும் இதோ உங்கள் அன்பான நிகழ்ச்சி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். கிடைச்ச இந்த லைஃப நமக்கு பிடிச்ச மாதிரி என்ஜாய் பண்ணி

0: வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் காலையில் 7:01 ஆகிட்டு 8 வரைக்கும் கேட்க போறீங்க நம்ம நிலைப்பண்பலை 102.6 வணக்கம் பரணி. நம்ம நிலையை சுற்றி நடக்கிற நிறைய நிகழ்வுகளோட அழகான அதிரடியான அட்டகாசமான படங்களாம் அடுத்தடுத்த அழகா அணிவகுத்து உங்களுக்காகவே வெயிட்டிங் நிகழ்ச்சியில் உங்க கூட நினைச்சிருக்கிறேன் நான் உங்கள் ஆர்ஜே வசந்தி பாலமுருகன். நேர்களை வணக்கம் வர்ணி நிகழ்ச்சியோட தொடக்கமாக தொழில் தொடங்குவோம் உரை வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள்.
1: விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில்கள் செய்வோரே இன்றைய காலகட்டத்திலே மரங்கள் நட வேண்டும், அவற்றை பராமரிக்க வேண்டும், 5 முதல் 10 ஆண்டுகளில் அது நல்ல தரமாக வந்தவுடன் வெட்டி விற்பனை செய்து நல்ல லாபம் பார்க்க வேண்டும் என விவசாய பெருமக்கள் விரும்புவதால் அந்த விவசாய பெருமக்களுக்கு தேவையான நர்சரி அதாவது சின்னஞ்சிறு செடிகளை வளர்த்து பிளாஸ்டிக் கவர்களிலே நல்ல தரமான மண் உரம் போட்டு ஒரு குறிப்பிட்ட காலம் வளர்த்து அதை விற்பனை செய்கின்ற தொழில். அதோடு அதற்கு இணையாக மண்புழு உரம், இயற்கை உரம், விதைகள் போன்ற பல்வேறு பொருட்களை விவசாய பெருமக்களுக்கு நிறைய பொருட்கள் தேவைப்படும். மிகப்பெரிய பட்டியல் அந்த பொருட்களை எல்லாம் பஞ்சகாவியா முதல் யூரியா வரை யார் என்ன கேட்கிறார்களோ அதை விற்பனை செய்யக்கூடிய தொழில்தான் நர்சரி கார்டன் துறை. உங்களுக்கு மெயின் சாலையிலே பெரிய 5 முதல் 50 சென்ட் இடம் இருக்கலாம், போதும். காரணம், மீதி நீங்கள் உற்பத்தி செய்கிற செடிகள் தவிர மீதி அனைத்தையும் தென்னிந்தியா முழுவதும் நீங்கள் ஃபோன் செய்தால் வரவழைத்து கொள்ளலாம். எந்த ஒரு சவுக்காக இருக்கலாம், அல்லது எலும்புச்சை செடியாக இருக்கலாம், இப்படி எந்த பொருளாக இருந்தாலும் அதற்கு ஹோல்சேலாக தயாரிப்பதற்கு கும்பகோணம், தஞ்சாவூர், கடலூர் இப்படி பல பேர் ஊர்களில் அதை 1000 ஏக்கர் 500 ஏக்கரில் பயிரிட்டு தமிழகமும் சப்ளை செய்யக்கூடிய நர்சரி கார்டன்கள் இருக்கின்றன. மத்திய மாநில அரசுகளின் குறைந்த விலையில் விற்பனை செய்யக்கூடிய கார்டன்கள் இருக்கின்றன. தமிழ்நாடு விவசாய பல்கலைக்கழகம் இருக்கிறது, ஈசா மையம் இருக்கிறது. அவர்களெல்லாம் மக்களுக்காக இதுபோன்ற நர்சரிகளுக்காக குறைந்த விலையிலே உற்பத்தி செய்து கொடுக்கிறார்கள். நீங்கள் அதை வாங்கி சிறிது காலம் நன்கு பராமரித்து மெயின் சாலையிலே வைத்து அல்லது நீங்கள் அந்த பகுதியில் உங்களுக்கு வேண்டியவர்களை மெயின் சாலையில் இருந்தார்கள் என்றால் அவர்களோடு பேசி அந்த நீங்கள் இங்கே உற்பத்தி செய்து அங்கே கொண்டு போய் வைப்பது, அவர்கள் விற்றபின் அவர்களுக்கு ஒரு லாபம் கொடுத்து நீங்கள் பெற்றுக்கொள்வது, இப்படி பல்வேறு வகைகளிலே இந்த நர்சரி கார்டனை லாபகரமாக நடத்தலாம். அதேபோல் தமிழ்நாடு முழுவதும் என்னென்ன செடிகள் இங்கே குறைந்த விலையில் கிடைக்கின்றன என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றாக ஆகிவிட்டது. இப்போது தக்காளி, கத்திரி போன்ற காய்கறி நாற்றுக்களை கூட புளித்தட்டு முறையிலே 1000 கணக்கிலே உருவாக்கி விவசாயிகளுக்கு மிக தரமாக சப்ளை செய்கிறார்கள். ஒரு ஏரியாவிலே தென்னங்கன்றுகள் மதுரை அருகே சோழவந்தான், கோயம்புத்தூர், ஆழியார் இப்படி தமிழகமெங்கும் 100 கணக்கான இடங்களிலே மத்திய மாநில அரசுகள், பல்கலைக்கழகங்கள், ஆராய்ச்சி மையங்கள் போன்றவை இந்த தென்னை நாற்றுகளை தரமாக பல வெரைட்டியில் ஏற்பாடு செய்து விற்பனை செய்கிறார்கள். நீங்கள் உங்கள் இடத்திலும் 100, 200, 300 போட்டு வளர்த்து கொண்டே இருக்கலாம், தேவையானவற்றை வாங்கி அவ்வப்போது விற்றுக்கொண்டே இருக்கலாம். இப்படி ஒட்டுமாக என்று வேணுமா, தருமபுரி, சேலம், கிருஷ்ணகிரி அங்கு போய் வாங்கி வரலாம். பல்வேறு வகையான ரோஜா பூக்கள் செடிகள் இவை ஊட்டி, கொடைக்கானல், பெங்களூரை சுற்றிய இடங்களிலே தென்னிந்தியா முழுவதும் பல்வேறு இடங்களிலே இந்த மலர் செடிகள் அழகழகாக குறைந்த விலையிலே உற்பத்தி செய்து விற்பனை செய்கிறார்கள். அவற்றை நீங்கள் வாங்கி வைத்தும் விற்பனை செய்யலாம், நீங்கள் விதை வாங்கி கவரிலே போட்டு தரமாக வளர்த்தும் விற்பனை செய்யலாம். இப்படி அருமையான ஒரு விற்பனை துறை, லாபகரமான ஒரு தொழில் நர்சரி கார்டன். அரசாங்கத்திற்கு மொத்தமாக டெண்டர் போட்டு சப்ளை செய்யலாம். பெரிய சங்கங்கள், கூட்டுறவு முறையில் இயங்கக்கூடிய பெரிய நிறுவனங்களுக்கு நிறைய தேவைப்படும். மொத்தமாக அனைத்து வீடுகளிலும் நடுவதற்கு, அவருடைய தொழிற்சாலைகளிலே ஊழியர்களுக்கு கொடுப்பதற்கு, பரவகாரிகளுடைய திருமண வீட்டிலே வந்தவர்கள் எல்லோருக்கும் அழகிய ஒரு மரத்தை கன்றை கொடுத்து அனுப்புவார்கள். தென்னங்கன்றுகளில் இருந்து ரோஸ் வரை அப்படிப்பட்டவர்கள் வாங்குவதற்கு உங்களிடம் வருவார்கள். நல்ல விளம்பரம் செய்தால் உங்கள் மாவட்டம் மட்டுமல்ல, இங்கிருந்து விற்பனை வாய்ப்பு பெரிய உலகளவில் உள்ளது. பஞ்சாப், ஹரியானாவுக்கு கூட இங்கிருந்து சப்ளை செய்கிறார்கள்.

0: சிறப்பு சிறப்பான ஒட்டு மாங்கன்றுகள், பல வகை பல மரங்கள் வட மாநிலங்களிலிருந்து இங்கே வருகின்றன. இப்படி எங்கெங்கு குறைந்த விலையில் கிடைக்குதோ ஆங்காங்கே மாறுதல் செய்து கொண்டு நல்ல விலையில் விற்பனை செய்கிறார்கள். இதை எப்படி லாபகரமாக நடத்தலாம் என்பது பற்றி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் ஒரு நாள் இரண்டு நாள் பயிற்சி கொடுக்கிறது. பல்வேறு தனியார் என்ஜிஓக்கள் பயிற்சி கொடுக்கிறார்கள். ஏராளமான என்ஜிஓக்கள் உங்களிடமிருந்து வாங்கி விற்று உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறார்கள். செடிகள் மட்டுமல்ல, அதை வளர்ப்பதற்கு என்னென்னவெல்லாம் தேவை, திரவ உரத்தில் இருந்து மூலிகை பூச்சி வரட்டி வரை தேவைப்படும் அந்த தண்ணீர் ஊற்றுவதற்கு உரிய அந்த பாத்திரம், இப்படி சின்ன கொத்து, இதையெல்லாம் கூட நீங்கள் வைத்து ஒரு காரிலோ வண்டியிலோ வந்து வாங்க வருகிறார்கள் என்றால் தங்கள் வீட்டிலோ தங்களுடைய நிலத்திலோ தேவைப்படக்கூடியவர்களுக்கு என்ன உரம் தேவை, என்ன பூச்சி வரட்டி தேவை, என்ன மண்புழு உரம் எத்தனை கிலோ போட்டால் அந்த மரம் நன்றாக வளரும் என்பதையெல்லாம் நீங்கள் தெரிந்து வைத்து கொண்டு வருகின்றவர்களுக்கு அவற்றையும் விற்பனை செய்யலாம். இதற்கு தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் ஏராளமான உதவிகளை செய்து வருகிறார்கள். ஆங்காங்கே விவசாய கூட்டுறவு சங்கங்கள், உழவர் உற்பத்தியாளர் மன்றங்கள் தங்களுக்கு தேவையான கன்றுகளை உங்களிடம் வாங்கி உங்களை ஊக்குவிப்பார்கள். நன்கு பத்திரிகைகளிலும் மீடியாக்களிலும் ஃபேஸ்புக் போன்ற தற்போதைய நவீன முறைகளிலும் நீங்கள் விளம்பரம் செய்து பலருக்கு நீங்கள் என்னென்ன செடிகள் வைத்திருக்கிறீர்கள், எந்த அளவுக்கு குறைந்த விலையிலே கொடுக்கிறீர்கள் என்பதை பற்றியெல்லாம் அவ்வப்போது விளம்பரம் செய்து கொண்டே இருந்தால் கண்டிப்பாக இது மிக லாபகரமான தொழிலாக விவசாய பெருமக்களே, அது சார்ந்த தொழில்கள் செய்வோரே, வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய படித்த இளைஞர்களே, பெண்களே, உங்களுக்கு குறைந்த முதலீட்டிலே செய்யக்கூடிய அருமையான தொழில் இது ஆகும். இதனை பயன்படுத்தி முன்னேற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
1: நேயர்கள் கேட்டீர்கள் தொழில் தொடங்குவோம் உரை. வழங்கினார் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். நெல்லிப்பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க. வணக்கம். வர்ணை நிகழ்ச்சி 7:08 ஆகிட்டுருக்குது. நம்ம நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு. முதல் பாடல் ஏஆர் ரஹ்மான் இசையில் தாமரை வரிகளில் விஜய் பிரகாஷ் பாடியிருக்கிறாங்க. விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படத்திற்காக பாடல் வந்துட்டே இருக்குது. பாடலை கிளுங்க, தொடர்ந்து நினச்சிருங்க. நெல்லை பண்பலை 102.6.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக்கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

என்றும் இசையின் ஒரே முகவரி நிலைப்பான்பலை 102.6 நேயர்கள் கேட்டுட்ருக்கீங்க. வணக்கம் பர்ணி நிகழ்ச்சி. நேரம் காலையில் 7:15 ஆகிட்டு வணக்கம் பர்ணி நிகழ்ச்சியின் அடுத்ததா தமிழே அமுதே உரை வழங்குபவர் முனைவர் கு கதிரேசன் அவர்கள்.

உயிர் அறிவே உயர் அறிவு. உலகில் நிலத்திலும் நீரிலும் எண்ணிலடங்காத அளவிற்கு உயிரினங்கள் தோன்றி வாழ்கின்றன. அவற்றை அறிவின் அடிப்படையிலேயே வகைப்படுத்தி பார்க்கின்றார்கள். பொதுவாக உயிரினங்களை நிலவாழ் உயிரினங்கள், நீர்வாழ் உயிரினங்கள், நீரிலும் நிலத்திலும் வாழும் உயிரினங்கள் என்று மூன்று வகையாக பிரிப்பார்கள். ஆயினும் அதன் அறிவின் அடிப்படையில் வகைப்படுத்துவதே அறிவுபூர்வமானதாகும். அந்த வகையில் மனிதனை ஆறறிவு படைத்தவன் என்று சொல்கிறார்கள். அறிவின் எண்ணிக்கை அடிப்படையில்

இடையே உயிரினங்களின் இயல்பும் செயல்பாடும் வாழ்க்கையும் அமைகின்றன. எனவே உயிர் என்பதும் அறிவு என்பதும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையன. இரண்டும் ஒன்றே என கருதுவார்களும் உண்டு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தொல்காப்பியம் பொருளதிகாரம் 577 நூற்பாவில் மக்கள் தாமே ஆறறி உயிரே பிறவும் உளவே அக்கிளை பிறப்பே என எழுதுகிறார். இந்த நூற்பா மக்கள் ஆறறிவு படைத்தவர்கள் என குறிப்பிட்டு அவ்வாறே ஓரறிவுயிர், ஈரறிவுயிர், மூவறிவுயிர், நாலறிவுயிர், ஐந்தறிவுயிர் என்று அவற்றை குறிப்பாலே உணர்த்துவதை நாம் பார்க்க முடியும். அறிவியல் என ஒன்று வளர்ச்சியடையாத காலத்திலேயே தமிழ் புலவர்கள் அறிவியல் பூர்வமாக வாழ்க்கையினை வரலாற்றினை ஆராய்ந்து அறிந்து சொன்னார்கள். கிரேக்க அறிஞர் அரிஸ்டாட்டில் ஆராய்ந்து அறிந்த உயிர் அறிவு கொள்கையினை போன்றே எந்தவித தகவல் தொடர்பு பரிமாற்றமும் நிகழ முடியாத காலத்தில் தொல்காப்பியர் தானும் சிந்தித்து ஒருமித்த கருத்தினை இருவேறு இடங்களிலிருந்து வெளிப்படுத்தியிருப்பதை நாம் பார்க்க முடியும். அதனை பார்க்கிற போது நமக்கு வியப்படையாமல் இருக்க முடியவில்லை. தொல்காப்பியர் பொருளதிகார மரபியலிலே குறிப்பிடும் உயிர்களது பல கருத்துக்கள் அரிஸ்டாட்டில் கருத்துக்களுடன் தொடர்புடையதாக இருக்கின்றன. தொல்காப்பியரின் மரபு உயிரியல் கொள்கை அரிஸ்டாட்டில் உயிர்கொள்கையுடன் தொடர்புடையதாகும். அரிஸ்டாட்டில் உயிர் என்பதைத்தான் தொல்காப்பியர் அறிவு என குறிப்பிடுகிறார். உயிரினங்களின் உணர்திறனை அறிவாக குறிப்பிடும் தொல்காப்பியர் அதற்கு ஏற்றவாறு உயிரினங்களை பகுப்பாய்வு செய்கிறார். தொல்காப்பியத்திலே உயிர்களது பகுப்பும் சிறப்பும் மரபும் தெளிவாக எடுத்துச் சொல்லப்படுகிறது. ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே, இரண்டறிவதுவே அதனோடு நாவே, மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே, நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே, ஐந்தறிவதுவே அவற்றோடு செவியே, ஆறறிவதுவே அவற்றோடு மனனே, நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே என்று தொல்காப்பியர் 571 பொருளதிகார நூற்பாவிலே குறிப்பிடுகிறார். இங்கு உயிரினங்களின் உணர்திறனும் அதன் பாகுபாடும் பற்றி கூற வந்த தொல்காப்பியர் உயிரினங்களின் இயல்பை வகுத்து உயிர்களுக்கும் அறிவுக்கும் இடையில் உள்ள தொடர்பினை விவரித்து சொல்லுகிறார். உடலால் மட்டும் உணர்ந்து அறியும் அறிவினை உடைய உயிரினங்களை ஓரறிவுயிர் என்றும், உடலாலும் நாவினாலும் அறியும் அறிவினை ஈரறிவுயிர் என்றும், உடல் நாக்கு மூக்கு ஆகிய மூன்றினால் அறியும் அறிவினை பெற்ற உயிரினங்களை மூவறிவுயிர் என்றும், உடல் நாக்கு மூக்கு கண் என்பவத்தால் உணரும் உயிர் நாலறிவு உயிர் என்றும், உடல் நாக்கு மூக்கு கண் செவி ஆகிய 5 அறிவுகளை பெற்ற உயிர் ஐந்தறிவுயிர் என்றும், இந்த 5 சேர்ந்து பொருட்களையோ காட்சிகளையோ தமது உயிரினங்களையோ ஒரு கருத்தினையோ பகுத்து அறிந்து கொள்வது 6 அறிவு என்றும் வகைப்படுத்துகிறார். இத்தகைய 6 அறிவையே பகுத்தறிவு என வழங்கி வருகிறார்கள். எனவே இத்தகைய 6 என்பது மனித இனத்திற்கு மட்டுமே பொருந்துவதாகும். புல் மரம் முதலிய தாவரங்கள் ஓரறிவு உடையவை. இவற்றிற்கு தொடு உணர்வு எனும் மெய்யறிவு மட்டுமே உண்டு. நந்தும் முரளும் ஈரறிவின மெய்யறிவுடன் சுவையறிவும் உண்டு. சங்கு, நத்தை, சிப்பி, கிளிஞ்சல் முதலியவற்றை சான்று காட்டலாம். சிதல், எறும்பு முதலியன 3 இவை மெய்யறிவு, சுவையறிவு, நுகரும் அறிவு உடையன. நண்டும் தும்பியும் 4 இவை மெய்யறிவு, சுவையறிவு, நுகர்வு அறிவு, காற்று புலன் அறிவு முதலியன சேர்ந்து வருவதாகும். மாவும் புல்லும் அதாவது விலங்கும் பறவையும் 5 இவை மெய்யறிவு, சுவையறிவு, நுகர்வு அறிவு, காட்சி அறிவுடன் செவி கேள்வி அறிவும் இணைந்து வருவதாகும். பறவைகள் விலங்குகளை குறிப்பது

இதிலிருந்து நமக்கு புரியும். நமது சங்ககால கதை கருத்துக்களும் கிரேக்க இலக்கிய பாடுபொருளும் ஒரே மாதிரியாக இருக்கின்றன என ஈழத்தமிழ் ஆய்வாளர் பேராசிரியர் கைலாசபதி மற்றும் தனிநாயக மடிகள் ஆகியோர் குறிப்பிடுகிறார்கள். அந்த வகையில் தொல்காப்பியரின் உயிரியல் கோட்பாடுகளும் அரிஸ்டாட்டிலின் உயிரியல் கருத்துக்களும் நெருங்கிய தொடர்புடையவாக இருக்கின்றன. தொல்காப்பியர் அறிவு என்பதை அரிஸ்டாட்டில் உயிர் என்கிறார். அறிவு என்பது அறியும் திறனாகும். அது தொடுதல், சுவைத்தல், நுகர்தல், பார்த்தல், கேட்டல், சுவாசித்தல், பகுத்தறிதல் என்பனவாகும். இதையே அரிஸ்டாட்டில் உயிர் என்கிறார். வடமொழியான சமஸ்கிருதம் ஆன்மா என குறிப்பிடுகிறது. ஒரு பொருள் கருத்துடைய மூவகை சொற்களில் எந்த சொல் இனிமையான, பொருத்தமான, ஏற்புடைய சொல் என்பதை நாமே இனம் கண்டுகொள்ள முடியும். அது அறிவு என்று கொள்வதே அறிவுடைமை ஆகும். இவை மூன்றும் ஒரு பொருள் குறித்த பல சொல். இவற்றினால் தமிழே அறிவார்ந்த மொழி என கொள்ளலாம். அறிவினை உயிருடன் தொடர்பு படுத்தியிருக்கும் தமிழ் உயர்தனி செம்மொழி என குறிப்பிடுவது சாலவும் பொருத்தமாகும். நாளை சந்திப்போம்.

0: நேயர்கள் கேட்டீர்கள் தமிழே அமுதே உரை. வழங்கினார் முனைவர் கு. கதிரேசன் அவர்கள். நெல்லை பண்பலை 102.6 வணக்கம் வர்ணி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் வரப்போது. பிகில் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். விளம்பரத்தை தொடர்ந்து நினைச்சிருங்க. நெல்லை பண்பலை 102.6.
1: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நெல்லை பண்பலை 102.6 நேயர்கள் கேட்டுட்ருக்கீங்க. வணக்கம் மர்ணி நிகழ்ச்சி. நேரம் காலையில் 7:30 ஆகப் போகுது. வணக்கம் மர்ணி நிகழ்ச்சியில் அடுத்ததான் ஆங்கிலம் அறிவோம். வழங்குபவர் திரு ஜி பாஸ்கர் அவர்கள்.
1: ஆங்கிலம் அறிவோம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நாளில் கூட நம்ம நேற்றினுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்க போகிறோம். நேற்று தினத்தில் சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட் என்ற மூன்று காரியங்களும் எப்படி ஒரு ஆங்கிலத்தில் அதனுடைய நடைமுறைகளை செயல்படுத்துது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போது சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுக்குள்ளே நவுன் அண்ட் ப்ரனவுன், வெர்ப் அப்படிங்கிறதுக்குள்ளே மெயின் வெர்ப் அண்ட் ஆக்சிலரி வெர்ப், தென் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறதுக்குள்ளே நவுன் அண்ட் ஆப்ஜெக்ட் ப்ரனவுன் அப்படிங்கிற ரெண்டு காரியம் இருக்குது அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கி சப்ஜெக்டில் நவுன்னா என்ன, அந்த நவுன் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போது நவுன் அப்படின்னா அதுக்கு தமிழில் பெயர் சொல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். விச் மீன்ஸ் நேமிங் வேர்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களை சுற்றி எந்த ஒரு பொருளுக்கு நேம் இருந்தாலும் அதுக்கு பேர் ஒரு நவுன் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம வீட்டில் கிச்சன் திங்ஸ் இருக்கும், ஸ்டவ்ஸ், அப்புறம் நீங்கள் பார்க்குற சிலிண்டர்ஸ், அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா ஸ்பைசஸ் எல்லாத்துக்கும் பேர் நவுன். அதே மாதிரி நீங்கள் ஒரு வேளை உங்கள் ஹாலில் ஒரு திங்ஸ் பார்க்குறீங்கன்னா டெலிவிஷன், அதில் இருக்கிற டீபாய், கவுச், இது எல்லாமே அதனுடைய நவுன். அதே மாதிரி நீங்கள் நவுன் நான்கு வகையாக பிரிக்கலாம். ஒன்று நேம்ஸ், நேம்ஸ் ஆஃப் த பர்சன்ஸ், ஒரு நபருடைய பெயர்கள், ராம், சீதா, டேவிட், அப்துல், இது எல்லாமே ஒரு மனிதனுடைய பெயர்களாக இருக்கிறதுனால நம்ம இதை நவுன் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி திங்ஸ், ஒரு சேர், டேபிள், கார், பஸ், இது எல்லாமே திங்ஸில் வர்றதுனால இதையும் நம்ம நவுன்னு சொல்கிறோம். மூன்றாவதாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அனிமல்ஸ். அனிமல்ஸில் ரெண்டு விதமான அனிமல்ஸ் இருக்குது, வைல்ட் அனிமல்ஸ் அண்ட் டொமஸ்டிக் அனிமல்ஸ். வைல்ட் அனிமல்ஸ் அப்படின்னா அது காட்டு விலங்குகள், டொமஸ்டிக் அனிமல் அப்படின்னா அது வீட்டு விலங்கு, அதாவது நமக்கு வீட்டில் இருக்கக்கூடிய நம்மளை சுற்றி மனிதர்களோடு வாழக்கூடிய விலங்குகள். ஃபார் எக்ஸாம்பிள், டொமஸ்டிக் அனிமல் எடுத்துக்கிட்டிங்கன்னா டாக்ஸ், கேட்ஸ், ஷீப், அப்புறம் காவ்ஸ். அது மாத்திரம் இல்லாமல் வைல்ட் அனிமல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா லயன், ஜீப்ரா, எலஃபண்ட், டைகர், இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடிய வைல்ட்

ஸ்டார்ட்ஸ் அண்ட் த ஃபோர்த் திங்க். இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நேம்ஸ் ஆஃப் த பிளேசஸ், ஊர் பெயர். இப்போ நியூ டெல்லி, பாம்பே, சென்னை, திருநெல்வேலி, இது எல்லாமே எது குறிக்கிறது அப்படின்னா நவுன்ஸ், த நேம்ஸ் ஆஃப் த பிளேசஸ். அப்போ நவுனில் நான்கு காரியங்கள் இருக்கிறது. ஒன்று நேம்ஸ் ஆஃப் த பர்சன்ஸ், நேம்ஸ் ஆஃப் த திங்ஸ், நேம்ஸ் ஆஃப் த அனிமல்ஸ் அண்ட் நேம்ஸ் ஆஃப் த பிளேசஸ். இந்த நாலுலேயுமே நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ண வேண்டியது சிங்குலர் ஆர் ப்ளூரல். இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எது சிங்குலர் எது ப்ளூரல். எஸ் அப்படிங்கிறது ஆட் ஆச்சு அப்படின்னா அது ப்ளூரல். ப்ளூரல் அப்படின்னா இட்ஸ் நத்திங் மோர் தென் ஒன் திங்ஸ் ஆர் மோர் தென் ஒன் பர்சன்ஸ் ஆர் மோர் தென் ஒன் அனிமல்ஸ் ஆர் மோர் தென் ஒன் ஆப்ஜெக்ட்ஸ், தட்ஸ் கால்ட் ப்ளூரல். சிங்குலர் அப்படின்னா ஒன்லி ஒன், கேட் வில் பிகம் கேட்ஸ். ஸோ இதே மாதிரி நீங்கள் சிங்குலர் ப்ளூரல் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் அடுத்து யூஸ் பண்ணக்கூடிய வாக்கியங்கள் உங்களுக்கு ரொம்ப இலகுவாக இருக்கும். நேற்று தினத்தில் உங்களை பேசி பழகுவதற்காக நான் சொன்னது டெய்லி ரொட்டீன் அப்படிங்கிறத நீங்கள் ஆங்கிலத்தில் பேசுங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். டெய்லி ரொட்டீன் அப்படின்னா ஐ வேக் அப் அட் 5 o'clock, ஐ கோ டு ரெஸ்ட் ரூம், ஐ வாஷ் மை ஃபேஸ், ஐ வைப் மை ஃபேஸ், தென் ஐ ட்ரிங்க் வாட்டர், ஐ மேக் காஃபி, ஐ ட்ரிங்க் காஃபி, then I go for jogging, I meet my friends, I speak with my friends, I return to home, I take bath and I change dress, I go to office, I work, or you may, if you are a student, you can say I study, I go to school, I study, and then I return to home, I change my dress, I talk with my family, I eat dinner, I go to bed and I fall asleep. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் டெய்லி ரொட்டீனை முதல்ல ஆங்கிலத்தில் எஸ்விஓ சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறதுல பேசி பழகினீங்க அப்படின்னா உங்கள் ஆங்கிலம் ரொம்ப லகுவாகும். இன்றைக்கான புதிய வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், சைமல்டேனியஸ்லி அப்படிங்கிற வார்த்தை. சைமல்டேனியஸ்லி அப்படின்னா அட் த சேம் டைம். ஃபார் எக்ஸாம்பிள், சைமல்டேனியஸ்லி ஐ வாட்ச் டிவி அண்ட் ஐ ஈட் ஃபுட்டு. சைமல்டேனியஸ்லி I ride my bike and I see the visionaries. Simultaneously, I drive my car and I listen to music. இந்த மாதிரி வார்த்தையை நீங்கள் கற்றுக்கலாம். நன்றி.

நேர்கள் கேட்டீர்கள் ஆங்கிலம் அறிவோம், வழங்கினார் திரு ஜி பாஸ்கர் அவர்கள். நேர்களை நேரம் காலையில் 7:35 ஆகிட்டு நிலை பண்பலை 102.6 வணக்கம் வர்ணி நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததான் பாடல் கேட்க போறோம். தர்புகா சிவா அவர்களுடைய இசையில பாடல் வந்துட்டே இருக்கு. சித் ஸ்ரீராம் சாஷா திருப்பதி பாடியிருக்கிறாங்க தாமரை வரிகளுக்காக. என்னை நோக்கி பாயும் தோட்டா திரைப்படத்துல இருந்து பாடல் வந்திருக்கு. பாடலை கேளுங்க, திறந்து நினைச்சிருங்க. நெல்லை பண்பலை 102.6.

என்றும் இசையின் ஒரே முகவரி நிலைப்பான்மலை 102.6 நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க. வணக்கம் வர்ணி நிகழ்ச்சி. நேரம் காலையில் 7:40. நம்ம நிகழ்ச்சியில் தகவல் என்ன அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து கிராம ஊராட்சிகள்லையும் இன்னைக்கு காந்தி ஜெயந்தி தினத்தன்னைக்கு கிராம சபை கூட்டம் நடைபெற இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் பொதுமக்கள் எல்லாருமே உங்களோட கிராம ஊராட்சியில் நடைபெறக்கூடிய இந்த கிராம சபை கூட்டத்தில் தவறாமல் கலந்துக்கணும் அப்படின்னு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற எல்லா கிராம ஊராட்சிகள்லையும் கிராம சபை கூட்டம் நடைபெற இருக்குது. இந்த தகவலோட நம்ம நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு. நேர்கொண்ட பார்வை திரைப்படத்திலேருந்து யுவன் சங்கர் ராஜா இசையில் பா விஜய் வரிகளில் பிரித்வி யுவன் சங்கர் ராஜா பாடியிருக்கிறாங்க. பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க. நிலைப்பண்பலை 102.6.

பூர்வமான சத்தியாகிரகம் மற்றும் வன்முறையற்ற எதிர்ப்பு நவீன வரலாற்றில் மாற்றத்திற்கான மிகவும் சக்தி வாய்ந்த சக்திகளில் ஒன்றா இருந்துச்சு. பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான அவருடைய அமைதியான போராட்டங்கள், குறிப்பாக 1930 தண்டி யாத்திரை அடக்குமுறையை எதிர்கொள்ள அகிம்சையின் சக்தி மீதான அவரது நம்பிக்கையை எடுத்துக்காட்டியது. மகாத்மா காந்தியை பொறுத்தவரை அகிம்சை என்பது ஒரு அரசியல் கருவி மட்டுமல்ல, அமைதியான வழிமுறைகள் மூலம் மட்டுமே அமைதியை அடைய முடியும் என்ற நம்பிக்கையில் வேரூன்றிய ஒரு வாழ்க்கை முறையாகும். அகிம்சை மனித குலத்தின் வசமுள்ள மிகப்பெரிய சக்தி. அது அளிக்கும் வலிமையான ஆயுதத்தை வலிமையானது என்று மகாத்மா காந்தி கூறியிருக்கிறார். இந்த நம்பிக்கை அமெரிக்காவில் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியரின் சிவிலில் உரிமைகளுக்கான போராட்டம் முதல் தென்னாப்பிரிக்காவில் நிறவெறிக்கு எதிரான நெல்சன் மண்டேலாவின் போராட்டம் வரை உலகெங்கிலும் உள்ள இயக்கங்களுக்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கிறது. அவருடைய கருத்துக்கள் எண்ணற்ற தலைவர்கள் மற்றும் இயக்கங்களில் செல்வாக்கு செலுத்தின. எதிர்ப்பு மற்றும் சீர்திருத்தத்திற்கான சக்தி வாய்ந்த கருவியாக அகிம்சையின் உலகளாவிய முறையீட்டை அடிக்கோடிட்டு காட்டியது. அமைதி என்பது ஒரு தொலைதூர லட்சியம் மட்டுமல்ல, அடையக்கூடிய இலக்கு என்பதை அவரது தத்துவம் நமக்கு நினைவூட்டுகிறது. அவரது போதனைகள் நம்பிக்கை மற்றும் நல்லிணக்கத்தின் எக்காலத்திற்கும் பொருத்தமான செய்தியை நமக்கு தெரிவிக்கின்றன. சர்வதேச அகிம்சை தினம் மகாத்மா காந்தியின் அமைதி மற்றும் அகிம்சை குறித்த நீடித்த தத்துவத்தின் உலகளாவிய நினைவூட்டலாக செயல்படுகிறது. அவரது பிறந்த நாளில் கடைபிடிக்கப்படும் இந்த நாள் அவர் தமது வாழ்நாள் முழுவதும் வென்ற வன்முறையற்ற எதிர்ப்பின் கொள்கைகளுக்கு மரியாதை செலுத்துகிறது.

நேர்லை நேரம் காலை 7:45. வணக்கம் மர்ணி நிகழ்ச்சி தான் கேட்டுருக்கிறீங்க. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக இன்றைய தினம், இன்றைய தினத்துக்கான சிறப்பு. இன்னைக்கு காந்தி ஜெயந்தி மற்றும் சர்வதேச அகிம்சை நாள். அமைதி மற்றும் அகிம்சையின் உலகளாவிய அடையாளமாக திகழும் மகாத்மா காந்தி அவர்களின் பிறந்த நாளான அக்டோபர் 2 ஆண்டுதோறும் சர்வதேச அகிம்சை தினமாக கொண்டாடப்படுது. 2007 ஐக்கிய நாடுகள் சபையால் பிரகடனப்படுத்தப்பட்ட இந்த நாள் சமூகங்களை வடிவமைக்கிறதுல அகிம்சையோட சக்தியை நினைவூட்டுது. மகாத்மா காந்தியின் தனி

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: நெல்லை பண்பலை

ஸ்ரீரான பிள்ளையார்ல நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க. வணக்கம். மறுநி நிகழ்ச்சி நேரம் காலையில் 7:52 ஆகிட்டுருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக இன்றைய சந்தை நிலவரம் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். தக்காளி கிலோவிற்கு 48 மற்றும் 46 விலைகளில், கத்திரிக்காய் கிலோவிற்கு 44 ரூபாய், வெண்டைக்காய் 26 ரூபாய், புடலங்காய் 32 ரூபாய், சுரைக்காய் 10 ரூபாய், பீர்க்கங்காய் 45 ரூபாய், பூசணிக்காய் 14 ரூபாய், தனியங்காய் 12 ரூபாய், அவரைக்காய் 120, கொத்தவரை 22 ரூபாய், பாகற்காய் சிறியது 65, பாகற்காய் பெரியது 45 மற்றும் 40 விலைகளில் கிடைக்குது. பச்சை மிளகாய் கிலோவிற்கு 46 ரூபாய், முருங்கைக்காய் 34 ரூபாய், சின்ன வெங்காயம் கிலோவிற்கு 90 ரூபாய், காராமணி 18 ரூபாய், கோவைக்காய் 75 ரூபாய், தேங்காய் பெரியது 60 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க. இஞ்சி கிலோவிற்கு 175 ரூபாய், மாங்காய் கிலோவிற்கு 100 ரூபாய், நார்த்தங்காய் 35, முள்ளங்கி கிலோவிற்கு 35, உருளைக்கிழங்கு கிலோவிற்கு 26 ரூபாய், கேரட் கிலோவிற்கு 25 ரூபாய், ரிங் பீன்ஸ் 140 ரூபாய், சௌசௌ கிலோவிற்கு 30 ரூபாய், முட்டைக்கோஸ் 24 ரூபாய், பீட்ரூட் 38 ரூபாய், காலிஃப்ளவர் 50 ரூபாய், குடைமிளகாய் 55 சொல்லியிருக்கிறாங்க, பட்டர் பீன்ஸ் 130, சோயாபீன்ஸ் 120, பச்சை பட்டாணி 170, சேம்பு கிலோவிற்கு 45, சேனை கிழங்கு 40, சீனி கிழங்கு 60, பனங்கிழங்கு 60. பல வகைகளில் செவ்வாழை 115, ஏலக்கி 85, மட்டிப்பழம் 80, நேந்திரன் கிலோவிற்கு 90, பச்சைப்பழம் 65, கற்பூரவள்ளி 60, கோழிக்கோடு 60, நாட்டுப்பழம் 60 ரூபாய், எலுமிச்சைப்பழம் கிலோவிற்கு 200 ரூபாய், அன்னாச்சி கிலோவிற்கு 70 ரூபாய், ஆப்பிள் கிலோவிற்கு 180, 160 விலைகளில், மாதுளை கிலோவிற்கு 200 ரூபாய், கொய்யாப்பழம் வந்து 80 ரூபாய், சப்போட்டா கிலோவிற்கு 50 மற்றும் 40 விலைகளில், பப்பாளி பழம் 45, நெல்லிக்காய் 75, திராட்சை கிலோவிற்கு 120, சாத்துக்குடி 70 ரூபாய், கிர்ணிப்பழம் 50 ரூபாய், சீதாப்பழம் 100 ரூபாய், தர்பூசணி கிலோவிற்கு 30 ரூபாய்.

0: காய்கள் பழங்கள்லாம் சாப்பிட்டு ரொம்ப ஆரோக்கியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து தான் பாடல் கேட்க போகிறோம். வட சென்னை திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. சந்தோஷ் நாராயணன் இசையில் விவேக் வரிகளில் சந்தோஷ் நாராயணன், ஸ்ரீராம் பார்த்தசாரதி, பிரதீப் குமார் மற்றும் அனந்தூ பாடியிருக்கிறாங்க வட சென்னை திரைப்படத்திற்காக. விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் உலாவர கேட்கலாம்.
1: இன்று ஒரு தகவல்,
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேர்களை இன்னும் சில நொடிகளில் 8 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 157வது பிறந்த தினத்தையொட்டி ராஜ்காட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். சர்வமத பிரார்த்தனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நாளையொட்டி நாடு முழுவதும் கிராம சபை கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தேசப்பிதா மகாத்மா காந்தியின் போதனைகள் தற்போதைய புவிசார் சூழலுக்கு உகந்த வகையில் உள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புகழாரம் சூட்டியுள்ளார். முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் 122வது பிறந்த தினத்தையொட்டி தில்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். நாட்டில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதில் மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக நித்தி ஆயோக் உறுப்பினர் திரு ராஜீவ் கௌபா தெரிவித்துள்ளார். சிக்கிம் மாநிலத்தில் 3 பசுமை விமான நிலையங்கள் அமைக்கப்படும் என்று இந்திய விமான நிலைய ஆணையம் தெரிவித்துள்ளது. மிசோரம் தலைநகர் ஐஸ்வாலில் நேரிட்ட சாலை விபத்தில் இந்திய தகவல் பணி உயரதிகாரிகள் 2 பேர் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். பெருந்தலைவர் காமராஜரின் 51வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. மக்களையும் அரசையும் இணைக்கும் பாலமாக கிராம சபை செயல்பட வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அனைத்து கூட்டுறவு நியாய விலைக் கடைகளிலும் தூய்மையை பராமரிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு காந்திராஜ் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் பணப்பட்டுவாடாவில் ஈடுபடுபவர்கள் மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் வில்வித்தை மகளிர் ரிக்கர்வ் குழு பிரிவில் இந்தியா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: என் அன்பு உள்ளங்களே, என் அன்பு உள்ளங்களுக்கு இனிய அட்டகாசமான மகிழ்ச்சியான உற்சாகமான காலை வணக்கம். நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்கிறேன் நான், உங்கள் சுட்டிப்பன் ஜோனா. இணைந்திருக்கிறோம் வழக்கென்று வந்தாள் நிகழ்ச்சியில். பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள். இன்று உயில் ஏன் எழுத வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இந்த தொடரில் இஸ்லாமியர்கள் உயிர் எழுதுவது பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அகிம்சையை உலகுக்கு கற்றுத்தந்த மகாத்மா காந்திஜி அவர்களின் இந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களில் இனிய காலை வணக்கம். நாம் இப்பொழுது உயில்கள் ஏன் எழுத வேண்டும் என்பது பற்றி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேற்று உயில் ஏன் எழுதணுங்கிற விஷயத்தை பற்றி நிறைய சொல்லியிருந்தேன். அதில் முஸ்லீம் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு தனி தத்துவமான உயில் சங்கதிகள் உள்ளன. முஸ்லீம் தனிநபர் சட்டத்தில் அதை இஸ்லாமிக் பர்சனல் லா அப்படின்னு சொல்லுவாங்க. உயில் என்பது வசியத் என்று அழைக்கப்படுகிறது. வசியத் இஸ்லாமிய சட்டத்தின் கீழ் உயில் எழுதுவது மற்ற மதத்தினருக்கான சட்டங்களிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட பல தனித்துவமான விதிகளை கொண்டுள்ளது. சொத்துக்களை பொறுத்தளவில் மூன்றில் ஒரு பங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு முஸ்லீம் தன் வாழ்நாளுக்கு பின் தனது மொத்த சொத்தில் மூணில் ஒரு பங்கை மட்டுமே உயில் மூலமாக யாருக்கும் எழுதி வைக்க முடியும். மொத்த சொத்தையும் உயில் மூலமாக எழுதி வைக்க முடியாது. மூணில் ஒரு பங்கு, மீதமுள்ள மூணில் இரண்டு பங்கு. அந்த மூணில் ஒரு பங்கு எழுதி வச்சுட்டா மீதமுள்ள மூணில் ரெண்டு பங்கு. இந்த மீதமுள்ள மூணில் ரெண்டு பங்கு அந்த சொத்துக்கள் கட்டாயமாக சட்டப்பூர்வ வாரிசுகளுக்கு சரிய வாரிசுரிமை சட்டத்தின்படியே பிரித்து கொடுக்கப்பட வேண்டும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மீதமுள்ள மூணில் ரெண்டு பங்கு சொத்துக்கள் கட்டாயமாக சட்டப்பூர்வ வாரிசுகளுக்கு சரியத் வாரிசுரிமை சட்டத்தின்படி பிரித்து கொடுக்கப்பட வேண்டும். அதே மாதிரி உயில் நடைமுறைக்கு வருவதற்கு முன் இறந்தவரின் இறுதி கடன்கள், மருத்துவ செலவுகள் மற்றும் அவர் செலுத்த வேண்டிய கடன்கள் அனைத்தும் சொத்தில் இருந்து கழித்து முதன்மைப்படுத்தப்பட வேண்டும். அதேபோன்று வாரிசுகளுக்கு அந்த சட்டப்பூர்வ வாரிசாக இருக்கும் ஒருவருக்கு உயில் மூலம் சொத்து எழுதி வைப்பது பொது விதிகளின்படி செல்லாது. சட்டப்பூர்வ வாரிசாக இருக்கும் ஒருவருக்கு உயில் மூலம் சொத்து எழுதி வைப்பது பொது விதிகளின்படி செல்லாது. ஒருவர் தனது வாரிசுகளில் ஒருவருக்கு உயில் எழுத விரும்பினால் அவர் இறந்த பிறகு மற்ற அனைத்து வாரிசுகளும் அதற்கு சம்மதம் தெரிவிக்க வேண்டும். மற்ற வாரிசுகள் சம்மதிக்கவில்லை எனில் வாரிசுக்கு எழுதப்பட்ட உயில் செல்லாததாகிவிடும். அதே மாதிரி வாரிசு அல்லாத ஒருவருக்கு, அதாவது ஒரு தொண்டு நிறுவனம், உதாரணமாக ஒரு தொண்டு நிறுவனம், நண்பர்கள், பெறப்பட்ட குழந்தைகள்னு வச்சுக்கலாமே, இதில் மூணில் ஒரு பங்கிற்கு உட்பட்டு மற்ற வாரிசுகள் சம்மதமின்றிய உயில் எழுதி வைக்கலாம். வாரிசு அல்லாத ஒருவருக்கு மூணில் ஒரு பங்கிற்கு உட்பட்டு மற்ற வாரிசுகளின் சம்மதமின்றி உயில் எழுதி வைக்கலாம். அதே மாதிரி இஸ்லாமியர்களுக்கும் உயில் எழுதுவதற்கான தகுதிகள் என்று பார்த்தால் மனநலமும் 18 வயதுக்கு மேற்பட்ட நபராகவும் இருக்க வேண்டும். அதாவது அவர் மேஜராக இருக்க வேண்டும். அதேபோன்று உயில் எழுதியவர் தற்கொலைக்கு முயன்று உயில் எழுதியிருந்தால் அந்த சரியத் சட்டப்பிரிவின்படி அது

0: இல்லாது. அவர் வந்து தற்கொலைக்கு முயற்சி செய்து அதிலிருந்து பிழைத்திருந்து அதன் பிறகு உயில் எழுதியிருந்தால் அது செல்லாது என்று இந்த சட்டம் கூறுகிறது. உயில் எழுதப்படும் நபர் உயில் எழுதப்படும் நேரத்தில் உயிருடன் இருக்க வேண்டும், அல்லது தாயின் கருவில் குறைந்தது 6 மாதங்களுக்குள் பிறக்கும் குழந்தையாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட இருக்கிறவங்களுக்கு பேரில் அந்த உயிலை எழுதி வைக்கலாம் என்று இந்த சட்டம் சொல்கிறது. உயில் எழுதுபவரை கொலை செய்த நபருக்கு அந்த உயில் மூலம் எந்த சொத்தும் சேராது. அதாவது உயில் எழுதி வைத்தவர் வந்து அவர் உயிரோடு இருக்கும்போது அவரை யாராவது கொலை செய்து விட்டால், அதாவது அந்த உயில் படி அந்த உயிலின்படி அனுபவம் பெறக்கூடிய நபர் அவர் கொலை செய்தால் அவருக்கு எந்த சொத்தும் சேராது. அதே மாதிரி வாய்மொழி உயில்னு சொல்லக்கூடியது, முஸ்லீம் சட்டப்படி உயில் எழுத்துப்பூர்வமாகத்தான் இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. தெளிவாக வெளிப்படுத்தப்பட்ட வாய்மொழி உயிலும் சட்டப்படி செல்லுபடியாகும் என்று இந்த சட்டம் சொல்லுகிறது. அதாவது ஓரல் வில், அதுவும் செல்லும் அப்படின்னு என்று சொல்லுகிறது. வாய்மொழி உயிலாக இருந்தால் அதை உறுதிப்படுத்த 2 நம்பிக்கைக்குரிய முஸ்லீம் சாட்சிகள் இருக்க வேண்டும். உயில் என்றாலே சாட்சிகள் அவசியம். இது வாய்மொழி உயிலாக இருக்கிறதுனால அதை உறுதிப்படுத்த 2 நம்பிக்கைக்குரிய முஸ்லீம் சாட்சிகள் இருக்க வேண்டும். எழுத்துப்பூர்வ உயிலாக இருந்தாலும் அதற்கு பதிவு செய்வது கட்டாயமில்லை. இருப்பினும் பிற்கால சிக்கல்களை தவிர்க்க பதிவு செய்வது நல்லது. அதேபோன்று உயில் எழுதியவர் தனது வாழ்நாளில் எப்போது வேண்டுமானாலும் அந்த உயிலை ரத்து செய்யலாம் அல்லது புதிய உயில் எழுதலாம். உயிலில் எழுதப்பட்ட சொத்தை உயில் எழுதியவர் தனது வாழ்நாளிலேயே விற்றுவிட்டால் அந்த உயில் தானாகவே ரத்தாகிவிடும். அதாவது சொத்தை அவர் வந்து கரையம் பண்ணி வச்சிருக்கிற அந்த சொத்தை உயிலில் எழுதி வச்சிருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கும்போது சொத்தை வித்துட்டார் என்றால், ஏன்னா ஒருவர் உயிரோடு இருக்கும் பொழுது எழுதப்படும் உயில் வந்து வெற்று காகிதத்துக்கு சமம். அந்த உயில் எழுதியவர் இறந்த பின் தான் அந்த உயிலுக்கு உயிர் வரும். இதுதான் உயிலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சரத்து. எத்தனை உயில் எழுதினாலும் சரி, இறுதியாக எழுதப்பட்ட உயிலே செல்லுபடியாகும், மற்ற உயில்கள் தானாகவே ரத்தாகிவிடும். இப்போ ஒரு உயிலில் வந்து ஏதாவது பிற்சேர்க்கை சேர்க்க வேண்டும் என்றால் தனியாக அதன் தொடர்ச்சியாக இன்னொரு உயில் வந்து அதை கொடிசில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதனுடன் சேர்த்து எழுதி கொள்ளலாம். இதுதான் உயில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். மற்ற இந்த வாரிசுரிமை சான்றிதழ் அந்த மாதிரியான விவகாரத்தை நாம் நாளை கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
1: உயில் ஏன் எழுத வேண்டும்? இஸ்லாமியர்கள் உயில் எழுதுவது எப்படி என்பதை பற்றி கேட்டு தெரிந்து கொண்டோம் வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் பங்கேற்றவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். அவர்களுக்கு நம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியில் ஒழுக்கியிருக்கக்கூடிய பாடல் 10 என்றது குல திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்குது.

0: நேரம் 8:15. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸோடு. தொடர்வது வேதமும் நாதமும். உரையினை வழங்குகிறார் சுந்தரபாண்டிபுரம் சி சக்திவேல் அவர்கள்.
1: எழுபத்தி ரெண்டு மேலகர்த்த ராகங்களில் 20வதாக இடம்பெறும் ராகம் நடபைரவி. நடபைரவி ராகத்தின் சுரஸ்தானங்கள் சஜ்ஜமம், சத்துஸ்ருத ரிஷபம், சாதாரண காந்தாரம், சுத்த மத்தியமம், பஞ்சமம், சுத்த தைவதம், கைசிக நிசாதம்.

20வது மேளமாகிய நடபைரவி ராகத்தில் பிரம்மஸ்ரீ பாபநாசம் சிவன் அவர்கள் ஸ்ரீவல்லி தேவசேனாபதே என்ற கீர்த்தனையை ஆதிதாளத்தில் இயற்றியிருக்கிறார். கொடிசூர ஐயர் அவர்கள் நடபைரவி ராகத்தில் அம்போருக பாத

0: நின் பொன் அம்போருக என்ற கீர்த்தனையை ரூபக தாளத்தில் இயற்றியிருக்கிறார். தொடர்ந்து சிந்திப்போம்.
1: வேதமும் நாதமும் உரையினை வழங்கினார் சுந்தரபாண்டிபுரம் சி சக்திவேல் அவர்கள். அவர்களுக்கு நம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியில் ஒழுக்கியிருக்கக்கூடிய பாடல் சாட்டை திரைப்படத்திலிருந்து.

நேரம் 8:27 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz. ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு வந்து கண் சரியாக தெரியாது, கால் கூட சரியாக நடக்க வராது. இருந்தாலும் அவர் அவரோட மக்களை வந்து

0: ரொம்ப அன்போடு ஆட்சி செஞ்சுட்டு தான் வந்தார். ஒரு நாள் வந்து என்ன நடந்தது அப்படின்னா, ராஜா தன்னோட அரண்மனை நந்தவனத்தில் அப்படி நடந்து போயிட்டுருக்கார். நடந்து போயிட்டுருக்கும்போது அங்கே தன்னோட முன்னோர்களோட அந்த அழகான ஓவியத்தை வரிசையாக மாட்டியிருக்கிறத பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்போ அவர் யோசிக்கிறார், நம்மளோட காலத்துக்கு அப்புறம் நம்மளோட ஓவியமும் இந்த வரிசையில் இடம்பெறணும்ல அப்படின்னு யோசிக்கிறார். அப்போ தான் அவருக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. என்ன தெரியுமா, நமக்கு தான் ஒரு கண்ணு சரியாக தெரியாது, தெரிகிறது இல்லை, ஒரு கால் இல்லையே அப்படின்னு சொல்கிறார். உடனே அப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு அழைப்பு ஒன்று விடுக்கிறார். யார் வந்து என்னோடய ஓவியத்தை அழகாக வரைஞ்சி தரணும் அப்படின்னு சொல்லி அழைப்பு ஒன்று விடுக்கிறாரு ராஜா. என்னோடய உருவத்தை மிக அழகாக வரையக்கூடிய ஓவியருக்கு நான் ஒரு பெரிய பரிசு வழங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் எல்லா ஓவியர்களுமே பயந்து போகிறாங்க. ராஜாவை அப்படியே வரைஞ்சா அது அழகாகவே அழகாக இருக்காது. ராஜாவுக்கு கோபம் வரும். அழகாக மாற்றி கால் கண் இப்படி எல்லாம் சேர்த்து வரைஞ்சா இது போய் அப்படின்னு நமக்கு தண்டனை தரவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பின்வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஒரு நம்பிக்கை மிகுந்த ஒரு இளைஞன் ஒரு ஓவியம் வரைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன் வந்து ஓவியம் வரைய ஆரம்பிக்கிறான். ஓவியம் வரைகிறான், ஓவியம் வரைஞ்சும் முடிக்கிறான். சரிங்களா, அப்படி இருக்கும்போது அரசவையில் இந்த ஓவியம் திறக்கப்பட்ட போது எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. ஏன் அப்படின்னா, அந்த ஓவியத்தில் என்ன வரைஞ்சிருந்தாரு அப்படின்னா, ராஜா ஒரு குதிரையில் உட்காந்துட்டு ஒரு வில்லை வளைச்சி அம்பை எயிறது மாதிரி வரைஞ்சிருந்தாராம். ஏன் அப்படின்னா, குதிரையில் அமர்ந்திருந்துச்சு அப்படின்னா அவரோட கால் வந்து என்ன செஞ்சுருக்கோம், மறைக்கப்பட்டிருக்கும். அம்பை எய்யும் போது ஒரு கண் வந்து மூடி இருக்கிற மாதிரியும், ஒற்றை கண் வந்து குறை இல்லாத மாதிரி காமிச்சிருப்பார். அதாவது கண் வந்து ஒரு கண் மூடி இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பார். ராஜாவை வந்து ரொம்ப கம்பீரமாக வரைஞ்சிருப்பார். அதாவது தன்னோட குறைகளை நேர்மையாக மாற்றி தன்னை ஒரு மிக அழகாக காட்டி அந்த ஓவியனோட நேர்மறை சிந்தனையை பாராட்டி ராஜா அவருக்கு பெரிய பெரிய பரிசுகளை கொடுத்தாராம். இப்போ நான் சொல்ல வர்றது ஒன்றே ஒன்று தான், மற்றவர்களோட குறைகளையோ அல்லது நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை மட்டுமே நம்ம பார்த்துட்டு இருக்காம அதை எப்படி நேர்மறையாக மாற்றி வழியில் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத சிந்திப்போம். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். தொடர்வது
1: இன்றைய குறுஞ்செய்தி.

0: 59 60 61.
1: அப்பப்பா, என்னால் முடியவில்லை முடியவில்லை முடியவில்லை. ரோபோ, இன்னும் 108 எத்தனை முறை இருக்கிறது?
0: பாஸ், இன்னும் 37 முறை இருக்கிறது.
1: 37? வேற என்ன செய்ய? ரோபோ, நீ கவுண்டிங்கை தொடர்ந்து செய்.

0: மன்னரின் மந்திரியாருக்கு தண்டனை வழங்கும் அதிகாரத்தை கையில் எடுத்தது யார்? என்ன தைரியம்?
1: மன்னா, இது தண்டனை இல்ல, இது உடற்பயிற்சி தான். நான் உடற்பயிற்சி தான் செய்து கொண்டிருக்கிறேன்.
0: தோப்புக்கரணம் என்பது தண்டனை ஆயிற்றே, அது எப்படி பயிற்சி ஆகும்?
1: மன்னா, பல்லாண்டு காலமாக யோகாசனம் பற்றி அறியாமலேயே யோகாசனம் செய்வதால் கிடைக்கும் அத்தனை நன்மைகளையும் அனுபவித்தவர்கள் நாம்.
0: அது எப்படி மந்திரியாரே சாத்தியம்? ஒன்றை பற்றி அறியாமலே அதன் பலனை எப்படி அடைய முடியும்?
1: நம் முன்னோர்கள் காலம் காலமாக நமது வழிபாட்டு முறைகளுடன் வாழ்வியல் முறைகளையும் கலந்து தந்திருப்பதுதான் தோப்புக்கரணம் என்னும் ஒற்றை பயிற்சியின் மூலமாக யோகாசனத்தின் அத்தனை நன்மைகளையும் பெற்றிருக்கிறோம். இது மகிழ்ச்சிகரமான உண்மைதானே?
0: இல்லை இல்லை இல்லை, இதை ஏற்க என் மனம் மறுக்கிறது. இந்த உண்மையை நான் எப்படி நம்புவது?
1: தினமும் 5 நிமிடங்கள் தொடர்ந்து தோப்புக்கரணம் இடுவதை செய்தாலே நாம் வேறு எந்த உடற்பயிற்சியும் செய்ய தேவையில்லை. இதன் மூலம் நமது தண்டுவடத்தின் மூலாதாரத்தில் சக்தி உருவாகுமா?
0: நீர் இப்படி வெறுமையை கூறினால் என்னால் நம்ப முடியாது. சரியான சான்றுகளுடன் கூறினால்தான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும், நம்ப முடியும்.
1: ரோபோ, வெளிநாடுகளில் தோப்புக்கரணம் குறித்து என்ன கூறுகிறார்கள் என்ற தகவலை எடுத்துக்கொடு.
2: பாஸ், சற்று வெயிட் செய்யுங்கள். மெசேஜ்: வெளிநாடுகளில் சூப்பர் பிரைன் யோகா என்ற பெயரில் தோப்புக்கரணம் அழைக்கப்படுகிறது.
0: புதுமையான பெயராகத்தான் இருக்கிறது.
1: ரோபோ, மற்ற விவரங்களை எனக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடு.
2: ஓகே பாஸ், இதோ பிரிண்ட் அவுட்.
1: மன்னா, இதை படிக்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். ஏல் பல்கலைக்கழக நரம்பியல் நிபுணர் யூஜினியஸ் அங் இடது கையால் தோப்புக்கரணம் இடுவதால் அக்குபஞ்சர் புள்ளிகள் தூண்டப்படுவதுடன் மூளைக்கலங்களும் சக்தி பெறுவதாக கூறுகிறார்.
0: ஆஹா, அற்புதமான பலன்தான். மேலே படியும்.
1: லாஸ்

0: ஏஞ்சல்ஸை சேர்ந்த உடற்கூற்று மருத்துவர் எரிக் ராபின்ஸ் தோப்புக்கரண பயிற்சியால் மூளையில் உள்ள நரம்பு கலங்கள் சக்தி பெறும் என்று கூறுகிறார். பரீட்சையில் குறைந்த மதிப்பெண்கள் எடுத்த மாணவன் தோப்புக்கரண பயிற்சிக்கு பின் நல்ல மதிப்பெண்களை பெற்றதாக இவரது ஆய்வறிக்கை கூறுகிறது.
1: ஓஹோ, இப்போது எனக்கு புரிகிறது. பரீட்சைக்கு செல்லும் முன் விநாயகரை தரிசிக்க செல்வதன் காரணமும் இதுதானோ? ஓஹோ, அதுதான் நம் முன்னோர்கள் வழிபாட்டின் ஒரு பகுதியாக இதை வைத்துள்ளனர் என்பது புரிகிறது.
2: அதனால்தான் ஆலயத்துக்கு செல்ல ராஜமாதாவை நினைவுபடுத்த மறந்த பாசுக்கு ராஜமாதா நினைவு திறனை அதிகரிக்க இந்த தோப்புக்கரண தண்டனையை கொடுத்திருக்கிறார்.
1: நீர் செய்யும் உடற்பயிற்சிக்கு பின்னால் இருக்கும் பயிற்சி ரகசியமும் இதுதானா? உமக்கு தேவைதான். 108 அல்ல, 1008 போடலாம்.
2: 1008
0: ஏ ரோபோ, என்னை போட்டா கொடுக்கிறாய்? இரு, உனது பேட்டரியை மாற்றி விடுகிறேன்.
2: 1008 பாஸ் நான்

0: இன்றைய குறுஞ்செய்தி.
1: எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.
2: நிகழ்ச்சியில் ஒலிக்கிருக்கக்கூடிய பாடல் வெள்ளைக்கார துரை திரைப்படத்திலிருந்து.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: அன்பு உள்ளங்களின் நினைவூட்டலுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி 9:02 ஆனந்த பொங்காற்றி நிகழ்ச்சியில் கோபம் வந்தால் அமைதியாக இருப்பது தோல்வியா புத்திசாலித்தனமா அப்படிங்கிற தலைப்பில் தான் நேயர்கள் பேச இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் ஒலிக்கிருக்கக்கூடிய பாடல் இது கதிர்வேலன் காதல் திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 8:50. தொடர்வது
1: தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து
2: எப்பவும் சுத்தமாக இருக்கணும், அதுதான் நல்லதுன்னார் ஒருத்தர். நான் அப்படி தான் சார் இருக்கிறேன், தினம் 2 வேளை சோப்பு போட்டு குளிக்கிறேன்னார் இன்னொருத்தர். உடம்பு மட்டும் சுத்தமாக இருந்தால் போதாது சார், மனசும் சுத்தமாக இருக்கணும்னார் அவர். மனசை சுத்தப்படுத்துறதுக்கு என்ன சோப்பு சார் போடலான்னு கேட்டார் இவர். ஆன்மீகம்ங்கிற சோப்பு தான் அதுக்கு பொருத்தம்னார் அவர். ஆன்மாவை மேம்படுத்துகிற ஒரு முயற்சி தான் ஆன்மீகம்ங்கிறது. அந்த முயற்சியை எப்படி பண்ணுறது? மனசுக்குள்ளே குந்தி இருக்கிற வேண்டாத விருந்தாளிகளையெல்லாம் வெளியேற்றணும். வேண்டாத விருந்தாளிகளில் வந்து முக்கியமான ஒருத்தர் யாருன்னா அவர் பேர் பொறாமை. இவர் நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நாம் நிம்மதியாக இருக்க முடியாது. ஒரு குருநாதர் இருந்தார், அவர்கிட்ட 2 சீடர்கள் இருந்தாங்க. 2 பேரும் ஆரம்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லபடியாக தான் பழகிக்கிட்டு இருந்தாங்க. ஆனாலும் என்னமோ தெரியல, கொஞ்ச நாளில் அந்த 2 பேரில் ஒருத்தன் மனசுக்குள்ளே பொறாமைங்கிற விருந்தாளி வந்து உட்கார ஆரம்பிச்சுட்டார். அந்த சீடனும் அதுக்கு இடம் கொடுத்துட்டான். குருக்கிட்ட தான் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னும், தன்னுடைய நண்பன் வந்து கெட்ட பேர் வாங்கணும் அப்படின்னும் அவனுக்கு ஒரு ஆசை வந்துட்டுது. என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணான். ஒரு நாள் விடியற் காலையில் எழுந்திரிச்சான். நேராக குருக்கிட்ட போய் அவர் முன்னாடி நின்னான். குருவே, என்னை பாருங்கள், நான் எவ்வளவு சீக்கிரமாக எழுந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு உங்களை வணங்கிறதுக்காக வந்து நிற்கிறேன். ஆனால் அவன் இருக்கானே, இன்னமும் கண் முழிக்கவே இல்லை, தூங்கிக்கிட்டே இருக்கிறான், தூங்கு மிஞ்சி அப்படின்னான். குருநாதர் நிமிந்து பார்த்தார். அப்படியா? அப்படின்னா நீயும் கூட அவனை மாதிரியே தூங்கியிருந்தால் நல்லா இருந்திருக்குமேன்னார் ரொம்ப பொறுமையாக. என்னது, நாம் எவ்வளவு தீவிரமாக ஒரு விஷயத்தை சொல்கிறோம், அதுக்கு நம்ம குருநாதர் ரொம்ப பொறுமையாக இப்படி சொல்கிறாரே அப்படின்னு நினச்சான். ஆச்சரியமாக அவரை பார்த்தான். குருநாதர் சொன்னார், ஆமாப்பா, நீயும் தூங்கிக்கிட்டு இருந்திருந்தா அடுத்தவனை பற்றி குறை சொல்கிறதுக்கு இங்கே வந்திருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது, அதனால் அப்படி சொன்னேன் அப்படின்னாரான். சீடன் வந்து யோசிக்க ஆரம்பித்தான். அர்த்தம் புரிஞ்சுது. உடனே பொறாமையை மனசிலேருந்து தூக்கி எறிஞ்சுட்டானான். மனசு சுத்தமாயிட்டுது. மனசுக்குள்ளேருந்து விரட்ட வேண்டிய இன்னொரு விருந்தாளி, அவர் பேர் கோபம். சினம் வந்து தன்னையே கொண்டுடும் அப்படிங்கிறார் வள்ளுவர். கோபத்துக்கு வந்து மனசில் இடம் கொடுக்காத சில பெரியவர்களும் உண்டு. ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து ஒரு சமயம் வந்து கோதாவரி நதியில் போய் குளிச்சுட்டு திரும்பி வந்துட்டு இருக்கிறார். ஒரு பெரியவர் வர்ற வழியில் ஒரு மரத்து மேலே உட்காந்துருந்த ஒருத்தன் அவர் மேலே துப்பி போடுறான். இவர் உடனே

0: திரும்பி போய் மறுபடியும் குளிச்சுப்புட்டு வரார். அப்பவும் துப்புறான், அவர் கோவப்படலை, பேசாமல் மறுபடியும் திரும்பி போய் குளிச்சுட்டு வர்றார். இப்படி பல தடவை நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் இந்த ஆள் தோற்று போய் அவர் காலிலே வந்து விழுறான். ஆச்சரியப்பட்டு கேட்குறான், அது எப்படிங்க நீங்கள் கோவப்படாமல் இருக்கிறீங்களே, அது எப்படி அப்படின்னா. அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாராம், நான் கோவப்பட்டிருந்தா என் மனசு அசுத்தமாக இருக்கும், உடம்பு அசுத்தமானால் குளித்து சுத்தப்படுத்திக்கலாம், மனசை வந்து அப்படி சுத்தப்படுத்த முடியாது, அது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னாராம். ஆகக்கூடி மனசு அசுத்தமாகாமல் பார்த்துக்க வேண்டியது நம்ம கடமை. மனசை அசுத்தப்படுத்துகிற இன்னொரு விஷயம் சுயநலம். ஒரு சுயநலவாதி ஆற்றுல விழுந்துட்டார், சுழலில் சிக்கிக்கிட்டார். இன்னொரு சுயநலவாதி கரையிலிருந்து இதை பார்த்தார், ஒரு கயத்தை தூக்கி போட்டு அதை பிடிச்சிக்க சொல்லி கரையில் இழுத்து காப்பாற்றினார். அவர் கரையில் ஏறின உடனே இவரை பார்த்து, என்னை காப்பாற்றினதுக்காக உங்களுக்கு 50 காசு கொடுக்கலாம்னு பார்க்குறேன், ஆனால் என்கிட்ட 1 ரூபாயாக இருக்குது, சில்லறையா இல்லை அப்படின்னாராம். உடனே காப்பாற்றினவர் இவரை பார்த்து, அப்படின்னா நீங்கள் இன்னொரு தடவை தண்ணியில் விழுந்துருங்க, நான் காப்பாற்றுறேன், 1 ரூபாயாக கொடுத்துடலாம் அப்படின்னாராம். இப்படிப்பட்டவங்கள்லாம் எத்தனை தடவை தண்ணியில் விழுந்தாலும் மனசு சுத்தமாக போகிறதில்ல.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: முகத்தில்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: நேரம் 8:55 நிகழத்தில் நிகழ்ச்சியில் ஒலிக்கிருக்கக்கூடிய பாடல் சந்திரமுகி திரைப்படத்தில இருந்து SPB மற்றும் வைசாலி குரல் வந்துட்டு இருக்கு, கேட்டு தெரிஞ்சிருங்க.

0: அன்புள்ளங்களின் நினைவூட்டலுக்கு இன்னைக்கு 9:02 ஆனந்த பூங்காட்சி நிகழ்ச்சியில் கோபம் வந்தால் அமைதியாக இருப்பது தோல்வியா இல்லை புத்திசாலித்தனமா அப்படிங்கிற தலைப்பில் தான் பேசியிருக்கீங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு அழைக்கலாம். 0462256113132 மற்றும் ஒரு எண் 0462256113133 என்ற எண்கள்லையும் தொடர்வது செய்தி சுருக்கம். அதனைத் தொடர்ந்து 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இணையலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு நான் உங்கள் சுட்டிப்பன் ஜோனா.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 157வது பிறந்த தினத்தையொட்டி ராஜ்காட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இந்த தினத்தையொட்டி பிரதமர் விடுத்துள்ள செய்தியில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு அவரது போதனைகள் வழிகாட்டியாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், வாய்மை, அகிம்சை, தன்னலமற்ற சேவை போன்ற கொள்கைகள் மனிதகுலத்திற்கு என்றென்றும் உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்று கூறியுள்ளார். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் கனவுகளை நனவாக்கி அமைதி, சமத்துவம், சகோதரத்துவத்தை கொண்ட சமூகத்தை உருவாக்குவோம் என முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி நாடு முழுவதும் கிராம சபை கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் 122வது பிறந்த தினத்தையொட்டி தில்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். நாட்டில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதில் மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக நித்தி ஆயோக் உறுப்பினர் திரு ராஜீவ் கௌபா தெரிவித்துள்ளார். சிக்கிம் மாநிலத்தில் 3 பசுமை விமான நிலையங்கள் அமைக்கப்படும் என்று இந்திய விமான நிலைய ஆணையகம் தெரிவித்துள்ளது. மிசோரம் தலைநகர் ஐஸ்வாலில் நேரிட்ட சாலை விபத்தில் இந்திய தகவல் பணி உயரதிகாரிகள் 2 பேர் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். பெருந்தலைவர் காமராஜரின் 51வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. மக்களையும் அரசையும் இணைக்கும் பாலமாக கிராம சபை செயல்பட வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் வில்வித்தை ரிக்கர்வ் குழு பிரிவில் இந்திய மகளிரணி தங்கப்பதக்கம் வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: என் அன்பு உள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான உற்சாகமான காலை வணக்கம். இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மகாஹெர்ட்ஸின் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்கிறேன் நான், உங்கள் சுட்டிப்பன் ஜோனா. கோபம் வராத மனுஷங்களே கிடையாது. ஆனால் கோபம் வந்த நேரத்தில் நம்மளோட ரியாக்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னுங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியம். சில பேர் வந்து கோபம் வந்ததும் உடனே பேசிடுவாங்க, சில பேர் அப்படியே அமைதியாக ஒதுங்கி போயிடுவாங்க. அப்படின்னா கோபம் வந்த நேரத்தில் அமைதியாக இருக்கிறது அப்படிங்கிறது தோல்வியா இல்லை புத்திசாலித்தனமா, உங்களுக்கு என்ன தோணுது? கோபம் வந்தப்போ அமைதியாக இருக்கிறதால ஏதாவது பிரச்சனை தீர்ந்திருக்கா, இல்லை அந்த நேரத்தில் நான் ஏன் அமைதியாக இருந்திருக்க கூடாது அப்படின்னு எப்போவாவது தோணியிருக்கா, நினச்சிருக்கீங்களா? உங்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை என் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க, அப்படின்னா கருத்து சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அழைக்கலாம். 0462251132 மற்றும் ஒரு எண், 0462251133 என்ற எண்களையும் நீங்கள் கலந்துக்கிட்டு பேசலாம். இன்னைக்கு தலைப்பு, கோபம் வந்தால் அமைதியாக இருப்பது தோல்வியா புத்திசாலித்தனமா. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் அன்பு உள்ளம் யார், எங்கிருந்து வணக்கம்?
2: சோனா மேடம்க்கு காலை ஒரு பணிவான வணக்கம். ரவிக்குமுதா மூலகரட்டி மேடம்,
1: நல்லா இருக்கீங்களா?
2: உங்களை வச்சு நாங்க நிறைய கோபத்தை தீர்த்திக்கலாம் மேடம்.
1: சொல்லுங்க.
2: பொறுமையா கோபம் வந்து நமக்கு என்னைக்கு ஜெயிக்காது மேடம், அமைதி வந்து என்னைக்கு ஜெயிக்கும். என் மனைவிதான் கொஞ்சம் கோபப்படுதான்னு பாத்துறதுக்கு எல்லாம் தூக்கி போட்டு உடைப்பாங்க. நம்ம கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசனை பண்ணிக்கலாம், இதுக்கிட்ட உடைக்காங்க அப்படிங்கும் போது நமக்கு அந்த ஒரு வெளியே ஒரு புகழத்துக்கு போறோம்னு கோபப்பட்டு ஒரு ஆள் பேசுறாங்க, ஆனா கொஞ்சம் அமைதியா இருந்து போறது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்ம தெளிவா எடுத்து சொன்னா அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. அப்ப நம்மள என்ன சொல்லுவாங்க, அவனை பார்த்து நம்ம பழகணுப்பா, பிரச்சனைகள் வராது மேடம். சுருக்கமா முடிக்கிற மாதிரி நிறைய நேரம் வாய்ப்பு கொடுக்கல மேடம்.
1: ஆமா ஆமா, நன்றி நன்றி. அருமை அருமை அருமை அருமை, சிறப்பு. அடுத்த நேர் வணக்கம், யார் எங்க இருந்து?
3: வணக்கம் மேடம், எர்வாடியில இருந்து சுல்தானி பேசுறேன்.
1: நலமா இருக்கீங்களா சுல்தானிமா?
3: கோபம் வந்தால் கொஞ்சம் நம்ம பேசுவோம், அதுக்கப்புறம் பார்த்தா அமைதியா இருந்தால் அதுல வெற்றி வெற்றி நம்மளுக்கு கிடைத்து விடும். அதனால அமைதியா இருப்பதான் நல்லது.
1: அதாவது
4: தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் என்றாம் வள்ளுவர். புத்தர் சொல்கிறார், உன் கையில் உள்ள நெருப்பு சுடுவது போல் கோபமும் உன்னை சுடும் என்கின்றார். அதாவது கோபத்தில் நீதி சொல்லாதே என்கிறார் நபி பெருமான். கோபம் அதாவது உணர்வு, அந்த உணர்வு தான் வந்து சீற்றம் சினத்தை நம்மை உண்டாக்குகின்றது, மன அமைதியை போக்குகின்றது. இந்த கோபத்தை குறைப்பது என்றால் தியானம் முக்கியம். ஒன்றிலிருந்து எண்ணங்களை வரிசையாக சொல்லலாம். கோபம் வந்து இதய துடிப்பை கூட்டும், இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கும், நிம்மதியை இழக்க வைக்கும். அதனால் நாம் கோபம், அதாவது மனிதன் வந்து கோபம் இல்லாமல் இருக்க முடியாது. அதை கட்டுப்படுத்துவதுதான் மனித இனம். அது அந்த அவனுடைய அறிவை பெருகும். அதாவது சிந்தனையை கூட்டுவதற்கு கோபம் தணித்தல் அவசியம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
1: அருமை அருமை அருமையா சொன்னாங்க. இது மாதிரி மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தன் தகுதியான் வென்றுவிடல் அப்படிங்கிற மாதிரி நிகழ்ச்சி. இப்ப சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, தேவதை கண்டையின் திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 9:12 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் கோபம் வந்தால் அமைதியாக இருப்பது தோல்வியா இல்லை புத்திசாலித்தனமா அப்படின்னு தான் கேட்டிருக்கோம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த அன்பு உள்ளம் யார், எங்கிருந்து வணக்கம்? வணக்கம், நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க, யார் எங்கிருந்து வணக்கம்?
1: வணக்கம்
0: வணக்கம்
1: வணக்கம் இனி சகோதரிக்கு உற்சாகமான இனி காலை வணக்கம் நாகர்கோவில் கவிந்தரமன் சகோதரி, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம் ஐயா, நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
1: ஆனா உற்சாகமா மகிழ்ச்சியா இருக்கிறோமா? அதாவது கோபம் வந்து ஒரு புத்திசாலித்தனமான ஒரு முடிவு, அதாவது கோபத்தை அடக்கிறவன் தான் ஒரு புத்தியாளன். அத முகமது நபிகள் சொல்லிக்கிட்டாங்க, உண்மையான வீரன் 10 பேரை தாக்கிறவன் கோபம் வரும்போது தன்னை தானே அடக்கி ஆள்பவன் தான் உண்மையா வீரன் சொல்லிட்டான். உண்மையிலே வீரம் கோபத்தை வந்து இவன் ஒரு மனிதன் அடங்கி ஆள்றான், அவன் தான் உண்மையான புத்திசாலி என்பது என்னுடைய கருத்து.
0: அருமை
1: வாய்ப்பளித்த நண்பர் என்பது நன்றி.
0: நன்றி நன்றி நன்றி.

0: அடுத்த வணக்கம், யார் எங்க?
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில் இருந்து கே கே தாமஸ் பேசுறேம்மா.
0: நல்லா இருக்கீங்களா?
1: ஆர்ஜே ஜோனா அவர்களுக்கு நேயர்கள் சார்பாக வாழ்த்துக்கள். நான் நலமா இருக்கேம்மா.
0: நன்றி நன்றி நன்றி
1: அம்மா. அதாவது கோபம் வரும்போது அமைதியா இருக்கிறதுனால அவங்க வந்து சோந்துட்டாங்கலாம் சொல்ல முடியாது. அது இயேசு பேசாமல் இருந்தாருன்னு விவிலியத்துல ஒரு வரி இருக்கு. அப்படி பேசாமல் இருந்ததுனாலதான் அவர் பேசக்கூடிய பொருளாகிறாரு, பேசக்கூடியவராகிறாரு. அதனால எங்கேயுமே நம்ம அது அது இப்போ நம்ம சினத்தை வந்து காக்கதான் செய்யணும். அதனால கோபம் வந்து கட்டாயம் படக்கூடாது. கோபப்பட்டு அதுக்கு அமைதியா இருக்கு, அமைதியா இருக்குன்னா நொணுவனா செய்யலாம். கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிடலாம், அல்லது அந்த இடத்த விட்டு போயிடலாம். கோபம் வரும்போது வேற இடத்துக்கு போயிடலாம். மொத்தத்துல கோபம் வரும்போது கொஞ்சம் அமைதியா இருக்கணும். அமைதியா இருந்தாங்கன்னா இவங்க அந்த அளவுக்கு அது ஒத்துக்கிடல, ஏதோ ஒத்துக்கிட்டாங்க, சரியில்லைங்கிற மாதிரி நம்ம அதை எடுக்க முடியாது. கோபம் அமைதியா இருந்தா அவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னு அர்த்தம். வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி நன்றி. நீங்கள் செய்யக்கூடிய அடுத்த அன்பு உள்ளம், யார் இங்க இருந்து? வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம். வாழ்க்கிறேன். சாந்தி.
0: சாந்திமா, நலமா இருக்கீங்களா?
2: அதாவது ஒருவர் கோபப்படும் போது ஒருத்தர் அமைதியாக போயிருது புத்திசாலித்தனம் தான். ஏனென்றால் அந்த நேரத்துல வந்து நாம் பேசும் வார்த்தைகள் அதிகமாகிவிடும் ரெண்டு பேர் பேசும்போது. அதனால ஆற போட்டு அப்புறம் இயல்பான நிலைக்கு வரும்போது நம்ம புரிய வைக்கலாம். அப்படிதான் அதான் சிறந்ததுன்னு நினைக்கிறேன். அப்புறம் வேதத்தில் மாதிரி சொல்லிட்டாங்க, அறிவை உணர்ச்சி வெல்வது இயல்பு, அறிவால் உணர்ச்சியை வெல்வது உயர்வு. உணர்ச்சி தான் கோபம்ங்கிறது ஒரு
0: உணர்ச்சி தான் அப்படின்னு சொல்றீங்க. அந்த உணர்ச்சி அது
2: கெடுதல் அதிகமாகப்படும்.
0: கெடுதல் தரக்கூடிய ஒரு உணர்ச்சி, அதை நம்ம கண்டிப்பாக கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க. நிகழ்ச்சியை கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. இப்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது. தித்திக் உதவி திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 9:20 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஆனந்த பூங்காட்சி நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஆனந்த பூங்காட்சி நிகழ்ச்சியில் கோபம் வந்தால் அமைதியாக இருக்கிறது தோல்வியாக இல்லை புத்திசாலித்தனமா அப்படின்னு கேட்டிருக்கோம். கிட்டத்தட்ட எல்லாருமே சொல்கிறாங்க அது வந்து அமைதியாக இருக்கிறது தான் நல்லது, அதுதான் புத்திசாலித்தனம் அப்படின்னு. அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்க? வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து?
1: சத்தியமங்கலம் கேஎன் பாளையம் பேச்சு முத்து.
0: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறேங்க மேடம், நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறோம், சொல்லுங்கள்.
1: அதாவது கோபம் வந்தால் அமைதியாக இருப்பது என்ன பொறுத்தளவுக்கு புத்திசாலித்தனம் தான் சொல்லுவாங்க மேடம். புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்றதை விட அமைதியாக இருப்பது வந்து பொறுமை, நிதானம் அப்படிங்கிறவனுடைய வெளிப்பாடு தான். பொறுமையினுடைய வெளிப்பாடு நிதானத்தினுடைய வெளிப்பாடுன்னு தான் சொல்லுவாங்க மேடம். அது மட்டும் இல்லை, இந்த அமைதிங்கிறது பாத்தீங்கன்னா கோபத்தை வெல்லக்கூடிய ஆயுதம் எதுன்னா அது அமைதி தான். என்ன பொறுத்தளவுக்கு அது புத்திசாலித்தனம் தான் சொல்லுவேன், அமைதியாக இருப்பது.
0: அருமை அருமை, நன்றி நன்றி நிகழ்ச்சியில கலந்ததுக்கு, நன்றி நன்றி நிகழ்ச்சி. என்னை அடுத்த அன்பு உள்ளம் யார் எங்கிருந்து? வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
2: கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
0: நல்லமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும், சொல்லுங்க.
2: ஹலோ,
0: வாழ்த்துக்கள் ஐயா, சொல்லுங்க.
2: அப்புறம் வந்து நம்ம கோபம் வந்து கோபத்தினால நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம் நம்ம நினைக்க கூடாது. கோபத்தை வந்து நம்ம வந்து தோல்வி அடைஞ்சிட்டோங்கிறதுக்காக கோபமும் படக்கூடாது. அதான் ரவிச்சரம் பழகுன்னு சொன்னாங்க, மனசுக்குள்ள இருக்கணுமே தவிர அதுக்கு கோபத்தை வெளிக்காட்டணும்னாக்கா நம்ம வார்த்தைகள் வந்து வேற வேற விஷயமா போகும். அதனால அவங்க ஏசாப்ல இருக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கு வந்து மனசு புண்படும். அதனால வந்து அந்த தோல்வி அடைஞ்சு தோல்வி அடைஞ்சிட்டோம் மறுபடியும் அந்த காரியத்தை மறுபடியும் சாதிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா புத்திசாலித்தனமா நம்ம வந்து நம்ம வந்து காரியத்தை சாதிக்கணுமே தவிர நம்ம வந்து கோபத்தை வெளிப்படுத்தி அதை வந்து நம்ம
0: கோவில்பட்டியிலிருந்து
3: மெக்கானிக் சங்கர் பேசுறமா.
0: நலமா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கமா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும், சொல்லுங்க.
3: சந்தோஷமா. தெலுங்குல ஒரு பழமொழி உண்டு, சாந்தம் இல்லையது சௌக்கியம் இல்லையது. சாந்தம் இல்லைன்னா சௌக்கியம் இல்லைன்னு அர்த்தம். அதனால இப்ப உள்ள சூழ்நிலைக்கு நம்ம உடம்பு சூழ்நிலையத்தான் பார்த்து சௌக்கியமா இருக்கத்தான் வழிபாக்கணுமே ஒழிய கோபப்படுறதுல பிரயோஜனம் இல்லை. ஆமா, இப்ப பாரதியார் சொல்லியிருக்காரு ரவுத்திரம் பழகுன்னு. அது எல்லா இடத்துலயும் அந்த ரவுத்திரம் ஆகாது இல்லம்மா, ரவுத்திரம் வரக்கூடிய இடத்துல வந்தா நல்லா இருக்கும். ஆனா இப்ப

0: அவசரமாவே வாழ்க்கையை வச்சிருக்காங்க ரொம்ப பேர், அதனாலதான் ரொம்ப கஷ்டப்படுறாங்கிறது என்னுடைய கருத்து.
1: அருமை அருமை அருமை. நன்றி நிகழ்ச்சியில் கலந்துட்டதுக்கு நன்றி. உங்களோட பேசுனதில் மகிழ்ச்சி. ஒவ்வொருத்தரும் தன்னோட கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது. ஒரு கல் ஒரு கண்ணாடி திரைப்படத்திலிருந்து முகேஷ் மற்றும் ஸ்ரீ மதுமிதா குரலில் பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டு இணைஞ்சிருங்க.

தொடர்வது ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி கள நிலவரம். அதனைத் தொடர்ந்து 9:35 மீண்டும் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இணையலாம்.

0: கோவத்தை கோவப்படக்கூடாது, மன அமைதி நிம்மதி வரும். கோவம்லாம் மன அமைதியை தான் பலப்படுத்தும். தியானம் பண்ணிக்கிட்டே வந்தீங்க மன சாந்தி கிடைக்கும், மன அமைதி கிடைக்கும், கோபம் குறையும்.
1: முருகப்பெருமான் இந்த மாதிரி ஒரு கடவுளுக்கே உபதேசம் பண்ற மாதிரி உள்ளது வந்து தினம். தினம் வந்து அவருக்கு முருகப்பெருமான் வந்து தெரியாததும் கிடையாது. அது வந்து வந்து தகப்பனருக்கே உபதேசம் பண்ணவர். அவரே வந்து அவ்வை பிராட்டியார் சொல்லாங்க, இந்த சினத்தை தவிர்க்கணும். இந்த சினத்தை தவிர்த்தாதான் வந்து நமக்கு பொறுமை இருக்கைகளும் பாத்தீங்கன்னாக்கி எல்லாத்தையும் உணரக்கூடிய தன்மை வரும். இல்லைன்னாக்கி உணரக்கூடிய தன்மை வராது. கோபம் முறையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம எனர்ஜி பூரா வேஸ்ட் ஆகும். நம்ம வீணா வந்து எல்லாத்தையும் கோபப்பட்டு நம்ம உடம்பையும் வருத்தி நம்ம உள்ளத்தையும் வருத்தக்கூடிய நிலைமை வரும். இதே என்னுடைய
2: அருமை அருமை. நன்றி நன்றி நிகழ்ச்சி கலந்துட்டு. நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்க இருந்து? வணக்கம், யார் எங்க இருந்து?
3: நான் திருச்சி மாவட்டம் லால்குடியில இருந்து வெங்கடேசன் பேசுறேன்.
2: நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன், சிறப்பா இருக்கேன்.
2: சொல்லுங்க.
3: அத்தும் நலம் விசாரிக்கிறதுல உங்களோட தனி பங்கு பாராட்டத்தை.
2: நன்றி நன்றி நன்றி.
3: வாழ்த்துக்கள். வெற்றி தருமா புத்திசாலித்தனமா கேக்குறீங்களா?
2: தோல்வியா புத்திசாலித்தனமா? ஒருத்தங்க புத்திசாலித்தனம்
3: சராசரி மனிதர்கள் தான். கோபத்துக்கான இலக்கணங்கள் வகுத்திருக்காங்க. யார் யாரு கோபம் எந்தெந்த வகையில இருக்குங்கிறதுக்கு உண்டான இலக்கணங்கள் இருக்கு. அவையோட இலக்கணம். ஆனா வள்ளுவன் வந்து விகலாமைன்னு ஒரு அதிகாரம் 31வது அதிகாரம் 10 குறள்பா எழுதுறாரு. அதுல திருவள்ளுவர் ரத்திப்பட்டேங்கன்னு ஒரு அருமையான திருக்குறள் சொல்றாரு. அதுக்கு அடுத்த திருக்குறள் பாத்தீங்கன்னாக்க, சினமென்னும் சேர்ந்தாரை கொள்ளும் இனமென்னும் ஏமப்புனையை சொல்லுகிறார். அதுக்காக தான் நீங்க சொன்ன மாதிரி தோல்வி புத்திசாலித்தனம் இல்லாத அந்த கோபப்படுறதுக்கு மட்டும் இல்ல, அவங்கள சூழ்ந்திருக்கிறவங்களுக்கும் அந்த நிலையை வரும் அப்படிங்கிறாங்க. அம்மா, தனிப்பட்ட மனிதனோட கோபத்தை எப்படி சுட்டி காட்டாருன்னா, தினத்தை பொருள் என்று கொண்டவன் கேடு நிலைத்தரைந்தான் கைப்பிழையாதட்டுன்னு போடுறாரு. எளிமையா புரிஞ்சுக்கலாம் நம்ம கோபப்படாம இருக்கிறதுக்கு வழிய. கோபப்படுற நேரத்துல நாம வந்து நம்ம கையவே வந்து கீழே பர சாப்பிடற மாதிரி உட்கார்ந்துட்டு ஓங்கி அடி அடின்னு அடிச்சா அந்த தரைக்கு ஏதாவது வலிக்க போதா? நம்ம கைக்கு தானே கத்துன்போம். இப்படி ஒரு சிந்தனைய ஒரு யாரு சொல்லுவா? அப்படி அந்த சிந்தனைய நம்ம நினைச்சு பார்த்துட்டா கோபப்பட மாட்டோம்ல. அர்த்தமற்ற கோபம் தெரிஞ்சது பாருங்க. ஆனா கோபம்ங்கிற வந்து சான்றோர்களுக்கு வந்து வெற்றி கொடுக்குமா?
2: கண்டிப்பா.
3: அதுக்காக தான் கண்ணகி பொறுமையா இருந்து இருந்து இருந்து தன்னை சான்றோர் நிலைக்கு கொண்டு வந்து கோபப்பட்டு கோபத்திலையும் யாராருக்கு என்ன தண்டனை கொடுக்கணுங்கிற அறம் சொல்லி நீதியை வென்றெடுத்தா.
2: கண்டிப்பா.
3: சான்றோருக்கு கோபம் வெற்றி, சராசரி மனிதனுக்கு கோபம் புத்திசாலித்தனம் இல்லாமை. வாய்ப்புக்கு நன்றிமா.
2: அருமை அருமை, அழகா சொன்னாங்க. அதாவது இப்படி சொல்லிருக்கிறார் வள்ளுவர் ஒரு குரல்ல, சினமன்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமன்னும் ஏம புனைய சுடும் அப்படின்னு. கோபம் அப்படிங்கிறது நம்மளை தோற்றுவித்தவனை மட்டும் இல்லை. கோபம் அதாவது இப்போ நம்ம கோபப்படுறோம் அப்படின்னா நமக்கு மட்டும் அது அழிவு இல்லை, நமக்கு அரணா இருக்கக்கூடிய சுற்றத்தார் நம்மளோட நண்பர்கள் எல்லாருக்குமே அது ஒரு அழிவு தரக்கூடியது. அதனால கோபப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ நிகழ்ச்சி ஒழிக்கிருக்கக்கூடிய பாடல் சமர் திரைப்படத்துல இருந்து வந்துட்டு இருக்கு, கேட்டு நினைஞ்சிருக்க.

0: நேரம் 9:46 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் கோபம் வந்து அமைதியாக இருக்கிறது தோல்வியா புத்திசாலித்தனமா அப்படின்னு கிட்டத்தட்ட எல்லாருமே சொல்லிட்டாங்க. அது ரொம்ப புத்திசாலித்தனம், அமைதி தான் ரொம்ப முக்கியம். அடுத்த நேயர்
1: அன்பு கோடி அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். நாள்வார் குறிச்சி
0: நலமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கமா?
0: சொல்லுங்க.
1: அதாவது கோபம் இது வந்து ஒரு குணம் தான். அதை வந்து நம்ம வந்து புத்திசாலித்தனமா நம்ம அந்த கோபத்தை வந்து நம்ம ஆக்கிக்கிட்டோம். அதற்கு என்ன, அந்த கோபத்தை வந்து நம்ம எவ்வளவு கோபம் வந்தாலுமே முகத்துல அதை தெரிவிக்கணும், வார்த்தைகளை விட்டோம். இந்த வார்த்தைகளை விட்டுட்டோம்னா இது வந்து நமக்கும் ஆபத்து, நம்ம யாரு மேல கோபப்படுதோமோ அவங்க அதை மறக்கவே
0: மாட்டோம்.
1: அதனால இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த கோபத்துல கோபத்தை கூட ஒரு அழகா வெளிப்படுத்தும். சிலவங்க கோபப்பட்டா கூட நல்லா இருக்கும். அதனால இந்த கோபத்தை அத ஒரு ஹீரோ வந்து வில்லனா நடிச்சா நம்ம ரொம்ப ஒரு இது பண்ண மாட்டோமே. அந்த மாதிரி அந்த கோபத்தை அழகான முறையில நியாயமான முறையில கண்டிப்பா அது புத்திசாலித்தனமா அமையுங்கிறது
0: என்னுடைய நிகழ்ச்சியில் கலந்துருக்கு. நன்றி நன்றி நன்றி
1: நன்றிமா நன்றி
0: நன்றி. அருமையா பதிவிட்டாங்க நிகழ்ச்சியில். அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க? வணக்கம். யார் எங்க இருந்து?
2: நெல்லை பண்படை 102.6 வானொலி நிலைய உறவுகளுக்கு பணிவான காலை வணக்கம் கூறுவது திருப்பூர் மாநகர் மன்னரை பாரப்பாளையத்தில் திறமைசாம்
0: பேசுகிறேன்.
2: சொல்லுங்க போது கையாள சொல்லுங்க
0: சொல்லுங்க
2: என்னங்க
0: சொல்லுங்க சொல்லுங்க.
2: அதாவது சினம் கொள்ளும் போதுங்க நம்ம வந்துங்க அந்த கடந்து போயிடணுங்க, அமைதியா தான் இருக்கணுங்க. அங்க மேற்கொண்டு சண்டை போட்டோம். இன்னைக்கு கூட இப்போ தற்பொழுது ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கூட வந்து இந்த இல்லத்தரசி வந்து பக்கத்து வீட்டுல தென்னை மரம் திட்டிட்டு இருந்தாங்க. நாம நாமனு அவங்களும் பேசிட்டு நம்மளும் பேசணும் வச்சுங்களா, ரெண்டு பேருக்கு அது முரண்பாடாயிருங்க, அது சண்டைக்கு வந்து இதாகுங்க, அது கலந்து போயிடணும். அதாவது நம்ம பொறுமைதன் கடல் அளவில் பெருதுங்கிற மாதிரிங்க விளக்கு இருக்கணுங்க. ஒருத்தர்

0: போட்டா ஒருத்தர் வந்து அது அந்த மாதிரி ஒரு திட்டம் ஒன்று இருக்குதுங்க. அது அது ரகசியம், அதை எதாவது சொல்லிட்டேன் இன்னைக்கு. ரெண்டு பேரும் சண்டை போட்டோன்னு அது தோல்விக்கணும்னு இதாங்க. ஒருத்தர் வேண்டாம் வேண்டாம்போ ஒருத்தர் வந்து டூப்டர் அப்படிம்பாங்க. அது திட்டம் இருக்குங்க. அது மாதிரி அதாவது தினம் கொள்ளும் போது வந்து கொஞ்சம் அமைதியாக கலந்து போயிருக்கதான் நல்லது.
1: அருமை அருமை, நன்றி நன்றி.
0: பண்ணி நன்றிங்க சார்.
1: நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். யார் இங்க?
2: வணக்கம் சொன்னா மேடம்.
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும்.
2: ரெட்டியாப்புல செல்வம் பேசுறேங்க.
1: சொல்லுங்க.
2: கண்டிப்பா வந்து கோவப்படாம இருக்கிறது நமக்கு நல்லது. இப்ப கோவப்பட்டாலும் ஒண்ணும் சாதிக்க போற கிடையாது. யாரும் கோவப்பட்டாலும் கோவப்படுதாரு, அதனால நம்ம திருந்திடுவோம் அப்படின்னு நினைக்க போனும் கிடையாது. ஏன்னா இப்போ காலங்கள்லாம் மாறி போச்சு. முன்னெல்லாம் கோவப்பட்டாச்சுன்னா ஐயோ கோவப்படுதார அப்படின்ட்டு நம்ம அது அவங்க சொன்ன உடனே நம்ம கேட்கக்கூடிய மனநிலை இருந்தது எல்லா இடங்கள்லயும். கோவக்காரரை சொன்னா கேட்க, அவர் சொன்னா நம்ம கேட்டுக்கணும், இல்லைன்னா அவர் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாரு அப்படிம்பாங்க. இப்ப வீட்லயும் சரி கடையிலயும் சரி வெளியே எங்கனாலும் சரி கோவப்பட்டு அது நமக்கு தான் பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா அந்த உடம்பு சூழ்நிலை நம்ம நம்ம வந்து ஒரு ஆளு வந்து கோவப்படும் போது நம்ம சொல்லி கேட்கலீங்களா, நமக்கு கோவப்படுறதை விட அதிகமான மன அழுத்தம் ஏற்படுறோம். அதனால அது கோவப்படாம சில காரியங்களை சாதிக்கிறது அது புத்திசாலித்தனம் தான். கோபம் வந்தாலும் இப்ப நிறைய பேர் கோவப்படுறது கிடையாது. எவ்வளவுதான் நம்ம கூட இருக்காலே ஒரு வேலை பார்க்கக்கூடிய வீட்லயும் யாரு யாரையும் நம்மளை கோவப்படுத்தினாலும் சரி நம்ம சொன்னா கேட்க மாட்டாங்க, நம்ம அமைதியா இருக்குது நமக்கு நல்லது அப்படின்னு நினைச்சுதான் போய்கிட்டு இருக்காங்க. ஒளியா அதான் நல்லதுன்னு
1: நினைக்காங்க.
2: அப்படினால கோவப்படாம இருக்கிறது புத்திசாலித்தனம் தான். இப்போதைக்கு மனதான் மாறிட்டாங்க எல்லாருமே.
1: கண்டிப்பா. ஆனா எனக்கு மட்டும் கோவம் வந்துட்டே இருக்கே செல்வம் சார், என்ன பண்ணலாம்?
2: அது வந்து ஒரு நிமிஷத்துல பேசி முடிச்சுதான் கோவம் வராது உங்களுக்கு.
1: பேசி வராது
2: சிலவங்க ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் பேசிட்டு உங்களுக்கு
1: நம்ம தான் கோவப்படுறோமா, அங்க எல்லாரும் கோவமே படுறது இல்லையா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது.
2: இல்ல இல்ல அப்படில எல்லாத்துக்கும் வருங்க. நீங்க வந்து கொஞ்சம் மனசை வந்து அந்த ஒரு ஒரு அமைதி படுத்திடுதுங்க ஆல்ரெடி. நம்ம சரி என்ன செய்ய அப்படின்ட்டு வேற என்ன.
1: நன்றி, உங்க கூட பேசுனதுல மகிழ்ச்சி நிகழ்ச்சி கலந்துட்டதுக்கு நன்றி. இப்ப நிகழ்ச்சியில சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. அவள் பேர் தமிழரசி திரைப்படத்துல இருந்து.

நேரம் 9:55 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஆனந்த பூங்காட்சி நிகழ்ச்சி. இன்னைக்கு ஆனந்த பூங்காட்சி நிகழ்ச்சியில் கோபம் வந்தால் அமைதியாக இருப்பது தோல்வியா புத்திசாலித்தனமா அப்படின்னு கேட்குறோம். என்ன கேட்டீங்க அப்படின்னா, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு மனுஷன் அப்படின்னுக்கு பலம் அப்படின்னு எதை சொல்லுவோம்? ஒரு விஷயத்தை செய்ய முடியாத ஒரு விஷயத்தை செஞ்சால் அவன் ஒரு பலசாலி அப்படி சொல்லுவோம் அப்படிதானே. அதே மாதிரி கோபம் வந்த உடனே பதில் சொல்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம். ஆனால் அந்த நேரத்தில் சில நிமிடங்கள் நம்ம அமைதியாக இருக்கிறது அப்படிங்கிறது, அதாவது நம்மளை நம்மளே கட்டுப்படுத்தி கொள்வது அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான பலம். அதை வந்து செய்ய முடியாது, ஆனால் அதை நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதுதான் நமக்கு பலம். எக்ஸாம்பிளுக்கு, ஒருத்தர் நம்ம கோபப்படுத்துகிற விதமாக ஏதாவது வார்த்தை சொல்லிட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த நொடியில் நாமும் பதில் வார்த்தை சொல்லிட்டோம் அப்படின்னா அது வந்து பெரிய வார்த்தையாகி அடுத்தடுத்து சண்டையாகி கடைசியில் ஒரு சின்ன விஷயம் பெருசாக போயிடும். ஆனால் அதே இடத்துல கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டோம் அப்படின்னா சில நிமிஷங்களுக்கு அப்புறம் அந்த வார்த்தை அவ்வளோ முக்கியத்துவம் இல்லாமலே போயிடும். சரியா? அதனால் ஒருத்தங்க அமைதியாக இருக்காங்க அப்படின்னா அவங்க பிரச்சனையிலேருந்து ஓடுறாங்க அப்படின்னு கிடையாது, பிரச்சனையை சரியான முறையில் எதிர்கொள்ள தயார்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? கோபத்தில் அமைதியாக இருக்கிறது தோல்வி கிடையாதுங்க. நம்மளோட வார்த்தைகளுக்கும் செயல்களுக்கும் நாம தான் எஜமானன் அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய ஒரு புத்திசாலித்தனம் தான் அமைதி அப்படின்னு நான் நினைக்கிறேன். கோபம் அப்படிங்கிறது ஒரு சில நொடிகள் தான், ஆனால் அந்த நொடியில் நாம் எடுக்கக்கூடிய அந்த முடிவு ஒரு உறவை பல வருஷத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் யாராவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட உங்கள் ஃபேமிலியில் யார் கூடையாவது சண்டை போட்டுட்டு பேசாமல் இருந்தால் இப்போவே பேசிடுங்க. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் இணைந்திருந்தேன் நான் உங்கள் சுட்டி பஞ்சோனா. நிகழ்ச்சியில் இப்போ நிறைவான பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு நினைஞ்சிருங்க. அதனை தொடர்ந்து கேட்கலாம். செய்திச்சிருக்கோம் சென்னையிலேருந்து அஞ்சலாக.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 157வது பிறந்த தினத்தை ஒட்டி ராஜ்காட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இந்த தினத்தையொட்டி பிரதமர் விடுத்துள்ள செய்தியில், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு அவரது போதனைகள் வழிகாட்டியாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், வாய்மை, அகிம்சை, தன்னலமற்ற சேவை போன்ற கொள்கைகள் மனித குலத்திற்கு என்றென்றும் உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்று பதிவிட்டுள்ளார். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் கனவுகளை நனவாக்கி அமைதி, சமத்துவம், சகோதரத்துவத்தை கொண்ட சமூகத்தை உருவாக்குவோம் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இந்நாளை ஒட்டி நாடு முழுவதும் கிராம சபை கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் 122வது பிறந்த தினத்தை ஒட்டி டெல்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். சிக்கிம் மாநிலத்தில் 3 பசுமை விமான நிலையங்கள் அமைக்கப்படும் என்று இந்திய விமான நிலைய ஆணையரகம் தெரிவித்துள்ளது. மிசோரம் தலைநகர் ஐஸ்வாலில் நேரிட்ட சாலை விபத்தில் இந்திய தகவல் பணி உயரதிகாரிகள் 2 பேர் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். பெருந்தலைவர் காமராஜரின் 51வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. மக்களையும் அரசையும் இணைக்கும் பாலமாக கிராம சபை செயல்பட வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். திருச்சி மாவட்டம் ரயில் நிலையம் அருகே உள்ள காதி கிராப்ட் விற்பனையகத்தில் தீபாவளி விற்பனையை மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் இன்று தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் காந்தி ஜெயந்தி மற்றும் காமராஜர் நினைவு தினத்தை ஒட்டி பெண்களின் சமத்துவத்தை வலியுறுத்தி நடைபெற்ற விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் ஏராளமான பள்ளி கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் இல்லம் தேடி பொது விநியோக திட்டப் பொருட்கள் நாளை முதல் 3 நாட்கள் வழங்கப்பட உள்ளதால் குடும்ப அட்டைதாரர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் வில்வித்தை ரிக்கரு குழு பிரிவில் இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. கலப்பு இரட்டை பிரிவில் இந்திய அணி வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பின் அலைவரிசை இரவின் ஊடகம் பண்பின் பண்பலை கேட்டிருக்கிற எல்லாருக்குமே ஒரு மிக சிறப்பான காலை வணக்கம். நேரம் காலையில 10:03 ஆகிட்டு இருக்குது. 11 மணி வரைக்கும் கேட்க போறீங்க நம்ம நிலை பண்பலை 102.6 மனம் விரும்புதே. உங்கள் விருப்பமே

0: இது உங்கள் மனம் கேட்கும் பாடல், எது உங்கள் நினைவுகளை தூண்டும் அந்த இனிய இசை, எது அதை தேர்ந்தெடுப்பது நீங்கள் தான். நம்ம நேர்களே, உங்கள் விருப்பம், உங்கள் குரல், உங்கள் பாடல், இவை மூன்றும் சங்கமிக்கும் ஒரு அழகான இசை பயணம். மனம் விரும்புதே நிகழ்ச்சியில மனசுக்கு பிடிச்ச பாடலா கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அழைக்கலாம். தொலைபேசி எண்கள் 0462-256-1133 மற்றும் 256-1132 எண்கள்ல உங்க மனசுக்கு பிடிச்ச பாடலை வழங்க வந்துட்டேன்னா உங்க ஆர்ஜே வசந்தி பாலமுருகன். நேர்லே, 10:04 ஆகிட்டு இருக்குது. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில நம்ம கூட பேசக்கூடிய முதல் நேர் யாரு, என்ன பாட்டு கேட்க போறாங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: விருதுநகர் மாவட்டம் அமர்கிட்ட ராஜ் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில முதல் நேரா வந்திருக்கீங்க, இன்னைக்கு உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: நீயா படத்துல இருந்து மேடம், ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய்க்கணும், அந்த பாட்டு போடுங்க.
0: பாடல் கண்டிப்பா கொடுத்துடலாம் சார். நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி.
1: நன்றி மேடம்.
0: விருதுநகர்ல இருந்து பேசின ராஜ், உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. நீயா திரைப்படத்துல இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் வாணி ஜெயராம் அவர்களுடைய குரல்ல பாடல் கேட்க இருக்கிறோம். ஸோ எப்போதும் போல இன்றைக்கும் உங்களுக்காகவே புது அறிவு கேள்விகள்லாம் ரெடியாக இருக்குது. ஸோ அந்த வகையில் முதல் கேள்வி என்ன அப்படின்னா, விக்டோரியா ஏரி எந்த கண்டத்தின் மிகப்பெரிய ஏரியாகும்? விக்டோரியா ஏரி எந்த கண்டத்தின் மிகப்பெரிய ஏரியாகும்? ஆப்ஷன் 1 ஆப்பிரிக்கா, ஆப்ஷன் 2 ஆஸ்திரேலியா. இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சு பாடலையும் கிட்டத்தட்ட தொடர்ந்து நினைச்சிருங்க. நிலைப்பண்பலை 102.6 மனம் விரும்புதே நிகழ்ச்சி.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேர்கலை நேரம் காலையில் 10:10 ஆகிட்டு இருக்குது. நிலை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்குறதுக்காக அடுத்து யார் வந்திருக்கிறாங்க, இங்கேருந்து பேசுகிறாங்க, என்ன பாடல் கேட்க போகிறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம்.
1: அனைவருக்கும் நீங்கள் காலை வணக்கம்.
0: காலை வணக்கம் சார், சொல்லுங்கள்.
1: நாகர்கோவில் உண்மை நகர் ஜெயக்குமார்.
0: சொல்லுங்கள் சார், இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்க போகிறீங்க?
1: பாடல் வந்து ராஜ்யம்.
0: மிகப்பெரிய ஏரி ஆகும் அப்படின்னு கேட்டிருந்தேன். வாழ்த்துக்கள், நன்றி நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. விக்டோரியா ஏரி ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஏரி. இது வந்து ஆப்பிரிக்கா கண்டத்தோட தான்சானியா, உகாண்டா மற்றும் கென்யா நாடுகளுக்கு இடையில் தான் வந்து அமைஞ்சிருக்குது. உலகத்தோட 2வது பெரிய நன்னீர் ஏரி இந்த விக்டோரியா ஏரி. நைல் நதியோட முக்கிய நீராதாரமாக இது விளங்கிட்டுருக்குது. பாடல் வந்துட்டே இருக்கு. ராஜ்யம் திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்க போகிறோம். ஸோ இந்த பாட்டு கேட்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் அடுத்த கேள்வி என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இந்தியாவின் ஒரே சேற்று எரிமலை எங்கே அமைந்துள்ளது? இந்தியாவோட ஒரே சேற்று எரிமலை எங்கே அமைந்துள்ளது? ஆப்ஷன் 1 நீல் தீவு, ஆப்ஷன் 2 அந்தமான் தீவு. இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சு பாடலையும் கிட்டத்தே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. நிலைப்பன்மலை 102.6 மனம் விரும்புதே.

0: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
1: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
0: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்தா லேட் பண்றியா?
1: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
2: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
1: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV கண்ட்ரோல் செய்வோம்.
3: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் வாழ்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
4: இசையின் வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நிலைப்பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. மனம் இருமதே நிகழ்ச்சி நேரம் காலையில 10:19 ஆகிட்டு இருக்கு. பாட்டு பிடிக்காதவங்க யாருமே கிடையாது அப்படின்னே சொன்னாங்க தலைவர். ஸ்டைலில் சொல்லணும் அப்படின்னா ஆட வைக்கணும் பாட்டு, சும்மா அசைய வைக்கணும் பாட்டு, கேட்க வைக்கணும், நல்லா கரங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சந்தோஷமான நேரத்தில் நல்லா குஷியாக குத்தாட்டம் போட வைக்கிற மாதிரியான பாடலாக இருக்கட்டும், இல்லை மனசு உடஞ்சு போன தருணங்களில் தாயோட மடியில் படுத்து தலையை வருடி கொடுக்குற மாதிரியான பாடல்கள் அப்படின்ட்டு பாடல்கள் பல விதம் இருக்குதுங்க. விருப்பமான பாடலாக இருக்கலாம், பாடகர் பாடகிகள், விருப்பமான இசையமைப்பாளர், பாடலாசிரியர் அப்படின்ட்டு சொல்லிகிட்டே போகலாம். உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. நம்ம நிலைப்பண்பலை 102.6 மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் நம்ம கூட பேசக்கூடிய அடுத்த நேர் என்ன பாட்டு கேட்க போறாங்க அப்படின்றத நம்ம கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: நெல்லை பண்பலை நேயர்களுக்கும் வந்திருக்கும் அறிவிப்பாளர் வசந்தி பாலமுருகன் அவர்களுக்கும் உற்சாகமான இனிய காந்தி ஜெயந்தி நல்வாழ்த்துக்களுடன் குரு தங்கவேலு, சாத்தூர் சத்திரப்பட்டி, விருதுநகர் மாவட்டத்திலிருந்து மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் பாடல் கேட்க வந்துள்ளேன். அம்மா
0: சொல்லுங்க சார், இன்னைக்கு உங்க மனசுக்கு பிடிச்ச பாட்டு என்ன பாட்டு, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: ஒரு பக்தி பாடல் இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால கருப்பு படத்துல இருந்து ஏ கருப்பா கருப்பா வாடா அந்த பாட்டு.
0: கருப்பு படத்துல இருந்து பாடல் கண்டிப்பா கொடுத்துடலாம் சார். நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா.
0: நிலைப்பண்பலை 102.6 மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் கருப்பு திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கேள்விக்கான பதிலை நான் சொல்லிடுறேன். இந்தியாவோட ஒரே சேற்று எரிமலை எங்கே அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருந்தேன். அது வந்து அந்தமான் தீவு தான். இந்தியாவோட ஒரே சேற்று எரிமலை அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் இருக்கிற பாரடாங் அப்படிங்கிற ஒரு தீவில் வந்து அமைஞ்சிருக்குது. பாரடாங் தீவு அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளோட அதாவது தலைநகர் போர்ட் பிளேயர்லேருந்து சுமார் 150 கிலோமீட்டர் தொலைவில் வந்து அமைஞ்சிருக்குது. அந்த பகுதி மக்கள் வந்து இதை ஜால்கி அப்படின்னு சொல்கிறாங்க. இது நிலத்திலிருந்து களிமண் மற்றும் வாயுக்களை வெளியேற்றி குமிழிகளை உருவாக்குற ஒரு இயற்கையான அதிசயத்தை வந்து கொண்டிருக்கிறது. அதனால இது பேர் வந்து அங்கே உள்ள மக்களால் ஜால்கி அப்படின்னு சொல்லப்படுது. பாடல் வந்துட்டே இருக்கு, பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். உலகின் மிகப்பெரிய திறன் பேசி சந்தை எது? உலகின் மிகப்பெரிய திறன் பேசி சந்தை எது? ஆப்ஷன் 1 ஜப்பான், ஆப்ஷன் 2 சீனா. பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. நிலைப்பண்பலை 102.6 மனம் விரும்புதே நிகழ்ச்சி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நெல்லை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் 10:25 ஆயாச்சு. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்தது பேச போகிறது யார், என்ன பாடல் கேட்க போகிறாங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
2: தென்காசி மாவட்டம் போலாங்குளத்தூர் சுப்பிரமணியன் பேசுகிறேன். நல்லா இருக்கீங்களா?
1: நலமாக இருக்கேன் சார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம்.
1: சொல்லுங்கள் சார், நம்ம நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்க போகிறீங்க? பாடல் கண்டிப்பா கொடுத்துடலாம் சார். பாடலுக்கு முன்னாடி ஒரு கேள்வி, உலகின் மிகப்பெரிய திறன் பேசி சந்தை எது அப்படின்னு கேட்டிருந்தேன். ஆப்ஷன் 1 ஜப்பான், ஆப்ஷன் 2 சீனா.
2: ஜப்பான் மேடம்.
1: ஜப்பான் இல்ல, சீனா தான் சரியான பதில் சார். இருந்தாலும் முயற்சி செஞ்சிருக்கீங்க, நன்றி. நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு. உலகின் மிகப்பெரிய திறன்பேசி சந்தை வந்து சீனா தான். சீனா உலகோட மிகப்பெரிய திறன்பேசி சந்தையாகவும் உற்பத்தியாளராகவும் விளங்குறாங்க. இதுக்கு இரண்டாவது இடத்துல நம்ம இந்தியா தான் இரண்டாவது மிகப்பெரிய திறன்பேசி சந்தையாக அமைஞ்சிருக்குது. முதல்ல வந்து சீனா இருக்குது முதல் இடத்துல. நிலைப்பண்பலை 102.6 மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு. ஆட்டுக்கார அலமையில திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்க போகிறோம். பாடலை கேளுங்க, திறந்து நினைச்சிருங்க. நம்ம நிலைப்பண்பலை 102.6. ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இந்தியா முதன் முறையாக 2026 உலக கடல் உணவு மாநாட்டை எந்த நகரத்தில் நடத்தினாங்க? இதான் வந்து அடுத்த கேள்வி. ஆப்ஷன் 1 சென்னை, ஆப்ஷன் 2 கொச்சின். பதிலை யோசிச்சு பாடலும் கிட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. நிலைப்பண்பலை 102.6.

நேர்லி இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி கள நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நெல்லை பண்பலை 102.6 உடன்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்
1: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: நெல்லிப்பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில மனசுக்கு பிடிச்ச பாடலை மட்டுமே ரசிச்சுட்டு இருக்கிறோம். எப்போதுமே வந்து வாழ்க்கையில் ரெண்டு வரிகளை மறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதான் ப்ராப்ளம் வந்தாலும் நோ ப்ராப்ளம், டேக் இட் ஈஸி பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு விரும்பி வந்தால் டேக் கேர், விலைக்கு போனால் டோன்ட் கேர் அப்படின்னு இதை மட்டும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா பிரச்சனை எல்லாம் சுமையாக தெரியாமல் சவாலை தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ எல்லா பிரச்சனைகளையும் மறந்துட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக நமக்கு பிடிச்ச பாடலை மட்டும் கேட்டு வச்சுட்டுருக்கிறோம். நெல்லிப்பண்பலை 102.6 மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் 10:37 மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் நம்ம கூட பேசக்கூடிய அடுத்த நேர் என்ன பாடல் கேட்க போகிறாங்கன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சார், சொல்லுங்க.
3: தென்காசி மேலாட்டில இருந்து ஜெயக்குமார் பேசுறேன். நம்ம சொந்தங்களை பூரா அந்த வெள்ளிக்கிழமை அதுவும் எல்லாத்தையும் கேட்டதா சொல்லிருங்க.
2: கண்டிப்பா கண்டிப்பா சொல்லிக்கலாம் சார். சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாட்டு கேட்க போறீங்க?
3: ஆனந்த் சாஜ் படத்துல இருந்து வானில் விடி வெள்ளி மின்னிடும் மின்னிடும் நேரம் அந்த பாட்டு போட்டு
2: பாடல் கண்டிப்பா கொடுக்கலாம் சார். பாடலுக்கு முன்னாடி ஒரு கேள்வி சொல்லியிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னா, இந்தியா முதன்முறையாக 2026 உலக கடல் உணவு மாநாட்டை எந்த நகரத்துல நடத்தினாங்க அப்படின்னு கேட்டேன். ஆப்ஷன் 1 சென்னை, அதான் ஆப்ஷன் 1 சென்னை, ஆப்ஷன் 2 கொச்சின்.
3: ரெண்டுல சென்னை.
2: சென்னை தான் சார் சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள்.
3: நன்றி, வணக்கம்.
2: நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. ஸோ வந்து இந்தியா முதன்முறையாக 2026 உலக கடல் உணவு மாநாட்டை சென்னை நகரில் தான் வந்து நடத்தினாங்க. சென்னை வர்த்தக மையத்தில் வச்சு நடந்துச்சு. 9 February 2011 வரைக்கும் இந்த

நடைபெற்றது. ஸோ இதோட கருப்பொருளாக என்ன வச்சுருந்தாங்க அப்படின்றது, ஒரு இதுக்கு இது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது வந்து ஏதாவது ஒரு இதை மையப்படுத்தி தான் வந்து நடக்கும். அதன்படி இதுக்கான கருப்பொருள், உள்ளடக்கிய வளர்ச்சிக்கான நிலையான தீர்வுகள், பாதுகாப்பான, நியாயமான மற்றும் நெகிழ்ச்சியான உலகளாவிய கடல் உணவு வர்த்தகத்தை உருவாக்குறது அப்படின்ற ஒரு கருப்பொருளோடு இந்த மாநாடு நடத்தப்பட்டுச்சு. இந்த சர்வதேச மாநாட்டை சர்வதேச மீன் ஆய்வாளர்கள் சங்கம், பிடிஏ வெஞ்சர்ஸ் மற்றும் தேசிய மீன்வள மேம்பாட்டு வாரியம் எல்லாருமே இணைஞ்சு மத்திய மீன்வளத்துறை அமைச்சகத்தின் ஆதரவோடு நடத்தினாங்க. 10:39 நிமிடம் ஆகிட்டு இருக்கு. பாடல் கேட்க போகிறோம். ஹானஸ்ட் ராஜ் திரைப்படத்திலேருந்து மனு மற்றும் ஜானகி அவர்களுடைய குரலில் பாடல் வந்துட்டே இருக்குது. பாடலை கேளுங்க, திறந்து நினைச்சிருங்க. ஸோ இந்த பாட்டு கேட்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அடுத்த கேள்வி என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். உலகின் மிக அதிக பசுமை இல்ல வாயுக்களை வெளியிடும் நாடு எது? ஆப்ஷன் 1 அமெரிக்கா, ஆப்ஷன் 2 சீனா. இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சு பாடலையும் கிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க. நிலை பண்பலை 102.6 மனம் விரும்புதே.

நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: கண்கள் அறியா காட்சி, நாசி நுகரா நறுமணம், இதழ் அறியா சுவை, செவிக்கு மட்டும் வரம், அது இசையே. இசைக்கு அவ்வளோ இனிமை இருக்குதுங்க. பாடல் கேட்குறதுனால எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும். அதுவும் நமக்கு பிடிச்ச பாடலை போட்டு கேட்குறது அவரோ ஒரு அலாதியான பிரியம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு பிடிச்ச பாடலை மட்டுமே கேட்டு வச்சுக்கிட்டு இருக்கீங்க நம்ம நிலைப்பண்பலை 102.6 மனம் விரும்புதே நிகழ்ச்சியில். மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் நம்ம கூட பேசக்கூடிய அடுத்த நேர் என்ன பாட்டு கேட்க போறாங்கன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், நான் நெல்லையிலிருந்து கண்ணம்மா பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க போறீங்க இன்னைக்கு?
1: காவிய தலைவன்ல இருந்து யாரும் இல்லாத தனியே
0: பாடல் கண்டிப்பா கொடுத்துடலாம். பாடலுக்கு முன்னாடி ஒரு கேள்வி சொல்லியிருந்தேன், உலகின் மிக அதிக பசுமை இல்ல வாயுக்களை வெளியிடுற நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஆப்ஷன் 1 அமெரிக்கா, ஆப்ஷன் 2 சீனா.
1: சீனா.
0: சீனா தாம்மா சரியான பதில். வாழ்த்துக்கள், நன்றி. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. சீனா தான் உலகத்தில் மிக அதிக பசுமை இல்ல வாயுக்களை வந்து வெளியிடுற நாடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உலகளாவிய சுற்றுச்சூழல் தரவுகளின்படி சர்வதேச அளவில் வளிமண்டலத்தில் உமிழப்படுற மொத்த பசுமை இல்ல வாயுக்களில் கிட்டத்தட்ட 30% பங்களிப்பை சீனா மட்டுமே வழங்குது. முதல் இடத்துல சீனாவும், இரண்டாவது இடத்துல அமெரிக்காவும், மூன்றாவது இடத்துல நம்ம இந்தியாவும், நான்காவது இடத்துல ரஷ்யாவும், ஐந்தாவது இடத்துல இந்தோனேஷியாவும், அதுக்கடுத்து தான் பிரேசிலும் அமைஞ்சிருக்குது. அடுத்தடுத்த இடங்களில் அமைஞ்சிருக்குது இந்த இந்தோனேஷியாவும் பிரேசிலும். நிலைப்பண்பலை 102.6 பாடல் வந்துட்டே இருக்கு. காவிய தலைவன் திரைப்படத்துல இருந்து ஸ்வேதா மோகன், ஸ்ரீனிவாஸ் பாடியிருக்கிறாங்க. ஸோ இந்த பாட்டை கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அடுத்த கேள்வி என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். பொருணை தொல்பொருள் அருங்காட்சியகம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? பொருணை தொல்பொருள் அருங்காட்சியகம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் 1 திருநெல்வேலி, ஆப்ஷன் 2 மதுரை. கேள்விக்கான பதிலையோ ஸ்ரீ பாடலையும் கிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க. நிலைப்பண்பலை 102.6 மனம் விரும்புதே நிகழ்ச்சி.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. நேர்கள் நேரம் காலையில 10:53 ஆகிட்டு இருக்குது. நிலைப்பன்மலை 102.6 நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவான நேயர் யாரு அப்படின்னு பார்க்க வேண்டிய தருணமும் வந்தாச்சு. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சொல்லுங்கம்மா,
0: நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க போறீங்க
1: இன்னைக்கு?
0: பாடல் கண்டிப்பா கொடுத்துடலாமா. பாடலுக்கு முன்னாடி ஒரு கேள்வி சொல்லியிருந்தோம், பொருணை தொல்பொருள் அருங்காட்சியகம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருந்தேன். ஆப்ஷன் 1 நெல்லை, ஆப்ஷன் 2 மதுரை. நெல்லை தான் சரியான பதில்மா. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. பொருணை தொல்பொருள் அருங்காட்சியகம் நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் ரெட்டியார் பகுதியில் அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். தாமிரபரணி நாகரிகத்தோட தொன்மையை விளக்குற வகையில் அமைக்கப்பட்டிருக்குது நெல்லை ரெட்டியார்பட்டியில் அமைஞ்சிருக்கிற இந்த பொருணை தொல்பொருள் அருங்காட்சியகம். தாமிரபரணி

ஆற்றங்கரையோட நாகரிகத்தின் 3200 ஆண்டுகள் பழமையான ஒரு தொன்மையை பறைசாற்ற வகையில் 7 முக்கிய காட்சி பிரிவுகளாக வந்து பிரிக்கப்பட்டு 3200க்கும் மேற்பட்ட ஒரு அரிய கலைப்பொருட்களை வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. ஸோ நமக்கு டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக இந்த வரலாற்று விஷயங்களை, இந்த நாகரிகத்தை நம்மளும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 10:55 நிமிடமாயாச்சு. நிலை பண்பலை 102.6 மனம் விரும்புதி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட நேயர்களுக்கும், கலந்துக்க முயற்சி செஞ்ச நேயர்களுக்கும், நிகழ்ச்சியை கேட்டுருச்சு எல்லாருக்குமே நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் உங்கள் கூட இணைஞ்சிருந்தேன் நான் உங்கள் ஆர்ஜே வசந்தி பாலமுருகன். நேர்லை பாடல் வந்துட்டே இருக்கு. அவ்வை சண்முகி திரைப்படத்திலேருந்து ஹரிஹரன் மற்றும் சுஜாதா அவர்களுடைய குரலில் பாடல் கேட்க போகிறோம். பாடலை தொடர்ந்து 11 மணிக்கான செய்தி சுருக்கம் வரம் வரும். அதனைத் தொடர்ந்து 11:00 திருநெல்வேலி மாநகராட்சியில் செயல்பட்டு வரும் தூய்மை பாரத இயக்கம் குறித்த கலந்துரையாடல் இடம்பெறும். தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6.

வணக்கம். செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 157வது பிறந்த தினத்தையொட்டி ராஜ்காட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இந்த தினத்தையொட்டி பிரதமர் விடுத்துள்ள செய்தியில், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு அவரது போதனைகள் வழிகாட்டியாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், வாய்மை, அகிம்சை, தன்னலமற்ற சேவை போன்ற கொள்கைகள் மனித குலத்திற்கு என்றென்றும் உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்று கூறியுள்ளார். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் கனவுகளை நனவாக்கி அமைதி, சமத்துவம், சகோதரத்துவத்தை கொண்ட சமூகத்தை உருவாக்குவோம் என முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் 122வது பிறந்த தினத்தையொட்டி தில்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். சிக்கிம் மாநிலத்தில் 3 பசுமை விமான நிலையங்கள் அமைக்கப்படும் என்று இந்திய விமான நிலைய ஆணையம் தெரிவித்துள்ளது. மிசோரம் தலைநகர் ஐஸ்வாலில் நேரிட்ட சாலை விபத்தில் இந்திய தகவல் பணி உயர் அதிகாரிகள் உட்பட 2 பேர் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். பெருந்தலைவர் காமராஜரின் 51வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. மாநிலம் முழுவதும் பயணிக்கும் வகையில் விரிவுபடுத்தப்பட்ட மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து சேவையை முதலமைச்சர் திரு விஜய் தொடங்கி வைத்தார். திருச்சி ரயில் நிலையம் அருகே உள்ள காதி கிராப் விற்பனையகத்தில் தீபாவளி விற்பனையை மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் இன்று தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் காந்தி ஜெயந்தி மற்றும் காமராஜர் நினைவு தினத்தையொட்டி பெண்களின் சமத்துவத்தை வலியுறுத்தி நடைபெற்ற விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் ஏராளமான பள்ளி கல்லூரி மாணவர்கள் பங்கேற்றனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் இல்லம் தேடி பொது விநியோக திட்டப் பொருட்கள் நாளை முதல் 3 நாட்கள் வழங்கப்பட இருப்பதால் குடும்ப அட்டைதாரர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் வில்வித்தே ரீகர்வ் குழு பிரிவில் இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்திய அணி வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. மகளிர் குத்துச்சண்டை 75 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் லவ்லினா தங்கப்பதக்கம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:03. தொடர்வது திருநெல்வேலி மாநகராட்சியில் செயல்படுத்தப்பட்டு வரும் தூய்மை பாரத இயக்கம் குறித்த கலந்துரையாடல்.
2: ஆல் இந்தியா ரேடியோ நேயர்களுக்கு திருநெல்வேலி மாநகராட்சியின் சார்பாக வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறோம். நான் திருநெல்வேலி மாநகராட்சியில் சுகாதார அலுவலராக பணிபுரிஞ்சு வரேன். என்னுடைய பெயர் ஷாகுல் ஹமீது. இப்போ நாம் வந்து இந்தியாவில் செயல்பட்டு வருகின்ற இந்த ஸ்வச் பாரத் மிஷன், தூய்மை பாரத இயக்கம் அப்படிங்கிறத பற்றி உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறோம். தூய்மை இந்தியா திட்டமானது நமது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களால் 2014 அக்டோபர் 2 துவங்கப்பட்டது. சுமார் நாம் 12 நாம் இந்த தூய்மை இந்தியா இயக்கத்தில் பங்கேற்று செயலாற்றி கொண்டிருக்கின்றோம். இதனுடைய முக்கிய நோக்கங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, திறந்த வெளி கழிவறைகள் இல்லாத இந்தியா அப்படிங்கிறதான் நமது இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம்.

0: பார்த்தீங்கன்னா வீடுகளில் கழிப்பறைகள், அப்புறம் வீடுகளில் கழிவறை கட்டுவதற்கு இடவசதி இல்லாதவர்களுக்கு சமுதாய கழிப்பறைகள், வெளியே பல்வேறு காரணங்களாக பணியின் காரணமாக அல்லது டிராவல்ஸ் மற்றும் பர்ச்சேஸ் மற்றும் வணிகங்களுக்காக நாம் செல்லும் பொழுது அங்கே நமக்காக பொது கழிவறைகள், அங்கே யூரினல்ஸ் நமக்கு தேவைப்படுது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா திடக்கழிவு மேலாண்மை என்று சொல்லக்கூடிய ஒரு குப்பைகள் கழிவுகள் சேகரித்தல் அதனை செயலாக்குதல் குறித்த திட்டங்கள், இந்த திட்டங்கள் எல்லாம் தொடர்பான ஐஇசி இன்ஃபர்மேஷன் எஜுகேஷன் கம்யூனிகேஷன் பொதுமக்களுக்கு வழங்கி இந்த திட்டத்தினை இந்தியா முழுக்க விரிவுபடுத்துதலே இதனுடைய ஒரு நோக்கமாகும். திறந்தவெளி கழிப்பறைகள் இல்லாத ஒரு நிலையை என்ன என்பது பற்றி நமது மற்றொரு சுகாதார அலுவலர் அவர்கள் இப்பொழுது உங்கள்கிட்ட தொடர்ந்து பேசுகிறாங்க.
1: வணக்கம், என்னுடைய பெயர் பாலச்சந்தர். நான் திருநெல்வேலி மாநகராட்சியில் சுகாதார அலுவலராக பணிபுரிந்து வருகிறேன். நமது மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்கள் இந்த தூய்மை இந்தியா திட்டத்தில் மிக முக்கிய கவனம் கொண்டுள்ளார். அவருடைய தீவிர கண்காணிப்பின் அடிப்படையிலே இத்திட்டங்கள் நடைமுறைப்படுத்த செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இப்பொழுது நமது முக்கிய குறிக்கோளான ஃப்ரீ ஓடிஎஃப், அதாவது ஓப்பன் டிபிகேஷன் ஃப்ரம் ஃப்ரீ என்ற திட்டத்தின் கீழ் அனைத்து வீடுகளிலும் தனிநபர் கழிப்பறை கட்டப்பட வேண்டும் என்பதை முக்கிய குறிக்கோளாக இந்த திட்டத்தில் கொண்டு வரப்பட்டது. எங்கெங்கு வீடுகளில் இடமிருந்து கழிப்பறைகள் கட்டப்படவில்லையோ அந்த வீடுகளுக்கு அரசே மானியம் கொடுத்து அவர்கள் மூலமாக கழிப்பறைகளை கட்டி கிராமங்கள் மற்றும் நகரங்கள் அனைத்திலும் இந்த தனிநபர் கழிப்பறை திட்டத்தை நிறைவுபடுத்த பட்ஜெட் ஒதுக்கப்பட்டு இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இதன் முதல் கட்டமாக மத்திய அரசாங்கம் 4000 ரூபாயும் மாநில அரசாங்கம் 2666 ஒவ்வொரு லோக்கல் பாடியும் 2666 என மானியம் ஒதுக்கப்பட்டது. அதுபோக மீதி உள்ள தொகையினை பயனாளிகள் அவர்களுடைய செலவின் மூலம் கெட்ட வழங்கியே அனுமதித்ததனால் இத்திட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றது. இதன் மூலம் அனைத்து கிராம மக்களுடைய சுகாதார வாழ்க்கை நன்கு மேம்படுத்தப்பட்டது. பலவித நோய்களிலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்பட்டனர். எனவே தான் இத்திட்டம் மிக முக்கியமான குறிக்கோளாக கொண்டு வரப்பட்டது. அதன் பிறகு இரண்டாவது குறிக்கோளாக நகர்ப்பகுதியிலும் கிராம பகுதிகளிலும் குப்பைகளை கையாளுவது சம்பந்தமாக இத்திட்டத்தில் மேம்படுத்தப்பட்டது. இதன் அடிப்படையில் முதலில் குப்பைகளை எங்கு வேண்டுமானாலும் மக்கள் போட்டு வந்தார்கள். அதனை சுகாதார பணியாளர்கள் சென்று வண்டிகளில் எடுத்து வந்தனர். ஆனால் இத்திட்டம் வந்தபோது வீடுகளை நோக்கி ஒவ்வொரு பணியாளர்களும் சென்று குப்பைகளை பெறும் நோக்கத்தில் பணியமர்த்தப்பட்டனர். அதற்கு முதலில் மட்கும் குப்பை, மட்காத குப்பை என இரண்டு குப்பைகளாக பிரித்து கொடுக்க மக்கள் அறிவுறுத்தப்பட்டனர். அதற்கான விழிப்புணர்வுகள் தொடர்ந்து ஏற்படுத்தப்பட்டு சிறந்த திட்டமாக நடைமுறைப்படுத்தப்பட்டது. இதனை பொதுமக்கள் அனைவரும் மிக சிறப்பான முறையில் செய்து வந்ததனால் நகர்ப்பகுதியில் தெருவில் தேங்கி கிடக்கும் குப்பைகள் ஏராளமானவை அகற்றப்பட்டு நகர்ப்பகுதிகள் முழுவதும் சுகாதாரமாக காணப்பட்டு வந்தது. மேற்கொண்டு சாகுல் கோமித் அவர்கள் தொடர்வார்கள்.
0: இப்போ சார் வந்து நம்ம ஓபன் டிஃபிகேஷன் ஃப்ரீ அப்படிங்கிற பற்றி ரொம்ப தெளிவாகவே சொன்னாங்க. நம்ம இந்தியாவில் அமைந்துள்ள அனைத்து நகரங்களிலும் தூய்மை நகரங்களுக்கான கணக்கெடுப்பு என்ற போட்டியை நடத்தினாங்க. அந்த போட்டியினால் பார்த்திங்கன்னா இன்றைக்கு இந்தியாவில் உள்ள நகரங்கள் அனைத்தும் 10 லட்சத்துக்கு மேல் உள்ள மக்கள் தொகை கொண்ட நகரங்கள் 5 to 10 லட்சம், 3 to 5 லட்சம், 1 லட்சம் முதல் 3.5 லட்சம், 1 லட்சத்திற்கு குறைவான நகரங்கள் என நகரங்கள் கணக்கீடு செய்யப்பட்டு அவர்களுக்கிடையே போட்டிகள் போல நடைபெற்றது. இதில் கடந்த 2016 துவங்கப்பட்ட போது மைசூர் முதலிடத்தை பெற்றது. அப்பொழுது நமது தமிழ்நாட்டில் உள்ள திருச்சி 2 இடத்தை பெற்றது. அப்போ தூய்மையான நகரங்கள் கணக்கெடுப்பிலே நமது நகரங்களும் பங்கேற்க ஆரம்பித்தன. தொடர்ந்து இப்போது இந்திய அளவில் பார்த்திங்கன்னா இப்போ போபால் இந்தூரானது இப்போது தொடர்ந்து 7-8 ஆண்டுகளாக அந்த தக்க நிலையினே வைத்து கொண்டுள்ளது. காரணம் என்னென்னா அவங்க அந்த ஊரில் அந்த பகுதியில் அந்த அரசு என்ன உத்தரவிடுகின்றதோ அதனை நன்கு பராமரித்து நகரினை சுத்தமாக வைத்து கொண்டதன் அடிப்படையில் சுத்தமான நகரங்களில் இந்தூரானது தொடர்ந்து முதலிடத்தை பெற்று கொண்டிருக்கிறது. இதை அனைத்து நகரங்களும் இது நிச்சயமாக பெறுவதற்கான நோக்கத்தில் எல்லாமே வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றாங்க. வந்து சார் சொன்னாங்க 2 குப்பைகள் முதல்ல பிரிப்பதற்கான விதிகள் உருவாக்கப்பட்டது 2016 சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2016 உருவாக்கப்பட்டது. அப்பொழுது பார்த்திங்கன்னா குப்பைகளை 2 பிரிங்க அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தினாங்க. இப்போ சார் அழகாக சொன்னாங்க மக்கும் குப்பை,

0: அதாவது ஈரமான குப்பைகள் வெட் வேஸ்ட்டு, இன்னொன்று சொன்னாங்க மக்காத குப்பை அதாவது ட்ரை வேஸ்ட்டு, உலர்ந்த குப்பைகள் அப்படிங்கிறத பற்றி சொன்னாங்க. இப்பொழுது இந்த 2026 ஏப்ரலிலே இப்போது நமக்கு அதனுடைய புதிய விதிகள் 2026 சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2026 தற்போது வெளியிடப்பட்டு அதனை செயலாக்கத்தில் இருந்துட்டு வருது. இப்போ முதல்ல இரண்டாக பிரிக்கப்பட்ட குப்பைகள் இப்பொழுது 4 வகைகளாக குப்பைகளாக பிரிக்க சொல்லி அறிவுறுத்தியிருக்காங்க. இப்போ அதனையே நமது திருநெல்வேலி மாநகராட்சி பகுதியிலும் அனைத்து பொதுமக்களும் அறிந்து கொள்ளும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வுகளையும் நாங்கள் செய்து வருகின்றோம்.
1: ஒரு திரைப்பட பாடலுக்கு பிறகு கலந்துரையாடல் தொடரும்.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: திருநெல்வேலி மாநகராட்சியில் இந்த குப்பை சேகரிப்பில் 4 வகையாக குப்பைகள் என்ன என்ன அப்படிங்கிறத பற்றி நமது SO பாலச்சந்தர் சார் அவர்கள் பேசுகிறாங்க.
2: திருநெல்வேலி மாநகராட்சி பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு நாம் இப்பொழுது புதிய விதிகளின் பெயரில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொண்டு வருகிறோம். முதல் 4 குப்பைகளில் பச்சை கலர் பின் ஈரக்கழிவுகளை சேகரிப்பதற்கும், நீலக்கலர் பின் உலர்கழிவுகள் சேகரிப்பதற்கும், சிகப்பு கலர் பின் சுகாதார கழிவுகளை சேகரிப்பதற்கும், கருப்பு கலர் பின் சிறப்பு கழிவுகளை சேகரிப்பதற்கும் பயன்படுத்த இந்த விதிமுறையில் விதிகள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. பச்சை கலர் பின்னில் ஈரக்கழிவு என்றால் ஒன்றுமே இல்லை. காய்கறிகள், உணவுக் கழிவுகள், காப்பித்தூள் மற்றும் மண்ணோடு அந்த குப்பைகளை சேர்த்தால் எவையெல்லாம் உரமாகக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதோ அவை எல்லாமே ஈரக்கழிவுகள். உலர்கழிவுகள் இது நீலக்கலர் பின்னில் சேகரிக்கப்படுகிறது. இது பிளாஸ்டிக், பாட்டில், கண்ணாடி, தெர்மாக்கோல் போன்ற எந்தவித பயன்பாட்டுக்கும் உபயோகமில்லாத குப்பைகளை தனியாக இந்த நீலக்கலர் தொட்டியில் சேகரிக்க வேண்டும். சிவப்பு கலர் சுகாதார கழிவு எனப்படும் இந்த குப்பைகள் ஆனது நாப்கின் மற்றும் பேண்டேஜ் மற்றும் டயபர் இது போன்ற குப்பைகளை சிவப்பு கலர் பின்னில் தொட்டியில் சேகரிக்க வேண்டும். கருப்பு கலர் பின் சிறப்பு கழிவுகள் என சொல்லப்படும் பெயிண்ட் டப்பா, பழைய பேட்டரி, பிளேடு, மின் கழிவுகள், அப்புறம் வேதியியல் கழிவுகள் கொண்ட கண்ணாடி பாட்டில்கள், உடைந்த கண்ணாடி பாட்டில்கள் போன்ற குப்பைகளை இந்த கருப்பு கலர் பெட்டியில் தனியாக சேகரித்து தங்கள் வீடு நோக்கி வரும் தூய்மை பணியாளரிடம் நீங்கள் தனித்தனியாக பிரித்து கொடுக்க வேண்டும் என விழிப்புணர்வு ஏற்படுத்த நாங்கள் முயற்சி செய்து வருகிறோம். இதுபோல பொதுமக்கள் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தால் குப்பைகளை பிரித்து வாங்குவதற்கு தூய்மை பணியாளர்களுக்கு நேரம் மிச்சமாகும். இதனால் அவர்களுக்கென ஒதுக்கப்பட்டுள்ள அடுத்த வீடுகளுக்கும் விரைவாக சென்று குப்பைகளை எளிதாக பிரித்து வாங்க உபயோகமாக இருக்கும். சில வீடுகளில் சிலப்புள்ள பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் உருவாகும் குப்பைகளை வார்கால்களிலோ அல்லது தெருக்களிலோ ஆறுகளிலோ சென்று கொட்டி வருகின்றனர். இது போன்ற செயல்களை செய்வது தற்போது தண்டிக்கப்படக்கூடிய குற்றமாக இச்சட்டத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது. எல்லாவற்றிற்கும் அபராதம் விதிக்க துணை விதிகள் ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. எனவே பொதுமக்கள் தங்கள் குப்பைகளை தனித்தனியே பிரித்து தங்கள் வீடு நோக்கி வரும் தூய்மை பணியாளர்களிடம் கொடுத்து நமது மாநகராட்சியை சிறந்த சுகாதாரமுள்ள நகரமாக மாற்ற முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்ற இந்த நேரத்தில் உங்கள் அனைவரையும் எங்கள் ஆணையாளர் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.
1: இப்போ சார் வந்து அந்த குப்பைகள் 4 வகைகள் என்னென்ன அப்படின்னு நமக்கு கொஞ்சம் ரொம்ப தெளிவாகவே சொன்னாங்க. சரி, இந்த குப்பையெல்லாம் நீங்கள் மாநகராட்சி வாங்கி நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு உங்கள் பக்கத்து எல்லாருமே ஒரு கேள்வி வந்துடும் இல்லையா? சரி, இப்போ சார் முதல்ல சொன்னாங்க வந்து பச்சை கலர் தொட்டியில் வந்து நீங்கள் ஈரமான கழிவுகளை சேகரிங்க அப்படின்னாங்க. ஈரமான கழிவு அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே சார் சொன்ன மாதிரி உணவு கழிவுகள், காய்கறி கழிவுகள் மற்றும் தண்ணீர் சத்து கொண்ட பொருட்கள் இது அனைத்துமே நமக்கு வந்து உரமாகக்கூடியவைகள். வீடுகளில் சமையல் பண்ணுறோம், காய்கறிகள் வெட்டுறோம், அதை நம்ம முதல்ல சேகரிக்கிறோம். அதுக்கப்புறம் வீடுகளில் வந்து சாப்பாடு சமையல் பண்ணி கொடுக்குறோம். சமையல் பண்ணி சாப்பிடும்போது அதில் உருவாகக்கூடிய மீதமான உணவுகள், அந்த காய்கறிகள் மீதம் வைத்த உணவுகள் இவை எல்லாமே நாம் ஒரு தொட்டியில் தனியாக சேகரித்து வைக்கணும்னு நம்ம சொல்கிறோம். டீ போர்டை பயன்படுத்தின பால் கவரையும், நம்ம மளிகை வாங்கின இதர பிளாஸ்டிக் கவர்களையும், வேறு ஏதாவது நியூஸ் பேப்பர்களையும் அதில் போடும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த குப்பைகளை வந்து நம்ம எந்த விதத்துலேயும் பிரிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை நாம் வந்து சந்திக்கிறோம். இப்போ ஒரு வீடுகளில் ஒரு

0: குப்பையில் வந்து ஒரு பொருளை திடீர்னு நம்ம போட்டால் கூட அது நாம் பயன்படுத்தின குப்பை தான், நாம் தான் போட்டிருக்கோம், ஆனால் அது உள்ளே நம்ம கையை விட்டு எடுக்க முடியலை. அவ்வளோ நமக்கே ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை உருவாகுது. அப்போ ஒரு வீடுகளிலிருந்து வரக்கூடிய அந்த வீடுகள்லேயே உருவாகிற குப்பையை வந்து சேர்த்துட்டாங்கன்னா அவங்களாலேயே ஒரு பொருளை எடுக்க முடியல, ஒரு பிரித்து எடுக்க முடியல. அப்போ இதெல்லாம் சேகரிக்க வருகிற தூய்மை பணியாளர் ஒரு வீடு இல்லாமல் அவருக்கு 300 வீடு 400 வீடு ஒதுக்கீடு பண்ணுறாங்க. அந்த 400 வீட்டு குப்பையை வந்து அவர் எப்படி அவரால் பிரிக்க முடியும்? அப்போ ஒவ்வொரு நம்ம பொதுமக்களும் வந்து இப்படி தனித்தனியாக பிரித்து கொடுத்துட்டா அந்த தூய்மை பணியாளருடைய பணியானது மிகவும் எளிதாகும், நமது ஊரும் சுத்தமாகும்.
1: ஒரு திரைப்பட பாடலுக்கு பிறகு கலந்துரையாடல் தொடரும்.

0: பயோ வேஸ்ட், அதாவது வெட் வேஸ்ட், ஈரமான கழிவுகள், அதை நம்ம வந்து எப்படி உரமாக்குறோம், என்ன செயல்பாடு மாநகராட்சியில் அல்லது அனைத்து நகரப்பகுதிகளிலும் இது எப்படி இதை உரமாக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி பாலச்சந்தர் யசுவசாரி உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசுகிறாங்க.
1: இப்போது நம்ம ஊரில் உருவாகக்கூடிய மக்கக்கூடிய குப்பைகளை மட்டும் நாங்கள் தனியாக சேகரித்து எங்களுடைய பசுமை உரக்கிடங்கு என சொல்லக்கூடிய மைக்ரோ கம்போஸ்டாடு என்று சொல்லப்படக்கூடிய இடங்களுக்கு கொண்டு செல்கிறோம். அங்கே வந்து ஒரு 14 தொட்டிகள் கட்டப்பட்டிருக்கிறது, குறிப்பிட்ட குயுபிக் மீட்டர் அளவில் வந்து. அப்போது திங்கக்கிழமை வாங்குகிற குப்பைகளை நாங்கள் மக்கக்கூடிய குப்பைகளை மட்டும் பிரித்து அந்த தொட்டியில் போடுவோம். செவ்வாய்க்கிழமை வர்றதை அடுத்த தொட்டி, அப்படி ஞாயிற்றுக்கிழமை வர 7 நாட்களுக்கும் 7 தொட்டியில் வரிசையாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொட்டியில் வரக்கூடிய மக்கக்கூடிய குப்பைகளை மட்டும் கொட்டுவோம். அதுக்கடுத்த வாரம் திங்கக்கிழமை வர்றதை முதல்ல கட்டின 1 தொட்டியில், 2 திங்கக்கிழமை, 3 திங்கக்கிழமை, அப்படி 4 வாரம் சுழற்சி முறையில் அப்படி 7 தொட்டிகளையும் 7 நாட்கள் சுழற்சி முறையில் கொட்டிக்கொண்டே வருவோம். இதை கொட்டிக்கிட்டே வரும்போது நாங்கள் ஒரு வாரத்துக்கு ஒருக்கா அந்த குப்பைகளை வந்து ரொட்டேட் பண்ணுவோம். அதாவது சுழற்சி முறை ஈரப்பதத்தை வந்து நம்ம சமநிலையில் வைக்கணும், அதனோட டெம்பரேச்சரும் சமநிலையில் நம்ம கொண்டு போனால் தான் அந்த குப்பைகள் இயற்கை முறையில் உரமாகக்கூடிய சூழ்நிலையை அடையும். அப்போ இந்த மாதிரி நாங்கள் பண்ணும்போது ஒரு 45 நாள் வரை இதே மாதிரி ரொட்டேட் பண்ணி குறிப்பிட்ட ஈரப்பதம் மற்றும் வெப்பநிலையை நம்ம சமப்படுத்தி கொண்டு போகும்போது இயற்கையாகவே குப்பைகள் வந்து உரங்களாக மாறக்கூடிய கடவுள் நமக்கு இந்த ஒரு ஆற்றலை கொடுத்துள்ளார். எனவே 45 to 60 நாள் கழித்து நம்ம பார்த்திங்கன்னா அந்த நம்ம கையால் கூட தொட முடியாத அந்த குப்பைகள் அனைத்தும் நல்ல உரமாக இயற்கை வளம் மிக்கதாக குப்பைகள் மாற்றப்பட்டிருக்கும் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது சாகுல் கோமதி அவர்கள் தொடர்கிறார்.
0: இப்போ சார் சொன்னாங்கல்ல, எப்படி வந்து மைக்ரோ கம்போஸ்ட் சென்டர் கழிவுகளை, அதாவது மக்கும் கழிவுகளை எப்படி உரமாக்குறோம்னு சொன்னாங்க. சார் இப்போ தானே சார் நீங்கள் இந்த திட்டத்தெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க, முன்னாடிலாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடுகள், கொஞ்சம் கொஞ்சம் வீடுகள் சேர்ந்திருந்த வீடுகளெல்லாம் உரக்குழியே இருந்தது. அந்த உரக்குழியில் அந்த வீடுகளில் அன்றைக்கி உருவாகின கழிவுகளை கொண்டு போடுறாங்க, பருப்புகள் மற்றும் இதெல்லாம் களைஞ்ச தண்ணியை கொண்டு ஊற்றுறாங்க. அப்போ இப்போ தாங்க கேஸ் அடுப்பு, முன்னாடிலாம் கேஸ் அடுப்பு இல்லை, விறகு அடுப்பு தான் இருந்துச்சு. அப்போ விறகு அடுப்பு, அப்போ சாம்பல் வந்தது, அப்போ ஈரப்பதம் அதோடு சேர்ந்து இந்த சாம்பல் போட்டாங்க. மறுநாள் ஈரமான கழிவு, ஒரு காய்ந்த பொருள், ஒரு ஈரமான கழிவு, ஒரு காய்ந்த பொருள். அப்போது நம்மள்கிட்ட இந்த பிளாஸ்டிக்ங்கிற பொருள் பயன்பாட்டில் இருந்தது, ஆனால் இந்தளவு நம்ம அதை வந்து திரும்ப திரும்ப தான் பயன்படுத்தின மொழியாக குப்பை குழியில் கொண்டு போடவே இல்லை, அதாவது உரக்குழியில் கொண்டு போடவே இல்லை. ஒரு 6 கழித்து பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல உரமாக விவசாயிகள் வந்து அவங்களே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு குப்பை மேலாண்மையில் நாம் ரொம்ப சிறந்து விளங்கிட்டு இருந்தோம். எப்பொழுது நமக்கு இந்த பிளாஸ்டிக்கினுடைய பயன்பாடுகள் மற்ற பொருள்கள் எல்லாம் நம்ம பயன்பாடுகள் வர வர வர இப்போ அந்த இது போய் இப்போ நாம் அதை மாடர்னைஸராக நம்ம சொல்லி மைக்ரோ கம்போஸ்ட் சென்டர் அப்படிங்கிற நேமை சொல்லி இப்போ சார் சொன்ன மாதிரி நாம் வந்து உரமாக்கிட்டு இருக்கோம்.
2: ஒரு திரைப்பட பாடலுக்கு பிறகு கலந்துரையாடல் தொடரும்.

தொடர்வது ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி கள நிலவரத்தை கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து மீண்டும் திருநெல்வேலி மாநகராட்சியில் செயல்பட்டு வரும் தூய்மை

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:37. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz. தொடர்ந்து கேட்கலாம் திருநெல்வேலி மாநகராட்சியில் செயல்பட்டு வரும் தூய்மை பாரத இயக்கம் குறித்த கலந்துரையாடலினை.
2: ட்ரை வேஸ்ட்டை வாங்கிட்டு போய் மாநகராட்சியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத பற்றி சார் நம்மள்கிட்ட கொஞ்சம் பேசுகிறாங்க.
3: இப்போ நம்ம மக்கக்கூடிய குப்பைகளை உரமாக்காத நம்ம கம்போஸ்ட் ஷேடில் உரமாக்கிருந்தோம். அதுபோக ரெண்டாவது மக்காத குப்பைகளை இரண்டு வகைகளாக பிரிக்கிறோம். மறுசுழற்சி செய்யக்கூடிய குப்பைகள், மறுசுழற்சி செய்ய இயலாத மக்காத குப்பைகள். அதாவது பிளாஸ்டிக்லே சிலது விற்க முடியும், சிலதுகள் தரமுள்ளதாக இருக்கும், சிலதை மட்டும்தான் மறுசுழற்சி பண்ண முடியும். அந்த மாதிரி உள்ளதை எங்களுடைய தூய்மை பணியாளர்களே அவங்களுக்கே நாங்கள் எடுத்து கொடுத்து மறுசுழற்சி மையங்கள் அருகிலுள்ள பிளாஸ்டிக் சேகரிப்பு மையங்களில் கொண்டு கொடுத்து அதற்கான பணத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் அந்த கலெக்ட் செஞ்சு வரும் தூய்மை பணியாளர்களுக்கே அந்த பணத்தை அன்பளிப்பாக கொடுத்து அந்த மாதிரி மறுசுழற்சி செய்கிறோம். அடுத்தது மறுசுழற்சி செய்யவே இயல முடியாத பிளாஸ்டிக் குப்பைகள் என ஒரு குறிப்பிட்ட வகை இருக்குது. அவற்றையெல்லாம் நாங்கள் பண்டல் பண்டலாக நல்லா கட்டி லாரி மூலமாக அருகிலுள்ள சிமெண்ட் ஃபேக்டரிக்கு கொண்டு போய் எரிபொருளாக அதனை மாற்ற சொல்லி அவர்களுக்கு கொடுத்து அதுபோல் அப்புறப்படுத்துகிறோம். தெர்மாக்கோல், டயர் இதெல்லாம் மறுசுழற்சி செய்வதற்கென தனித்தனி கம்பெனிகள் உள்ளன. அவற்றிற்கு இவற்றை ஏற்றுமதி செய்து நாம் பண்ணுகிறோம். இதுபோக இவேஸ்ட் என்பதற்கு மெட்ராஸில் இதற்கென கம்பெனிகள் உள்ளது. அவற்றை அவர்கள் வாங்கி தனித்தனியே பிரித்தெடுத்து அதில் உள்ள பொருட்களை மறுசுழற்சி செய்து அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இதுபோல குப்பைகளை நாம் அகற்றுவதற்கு எங்களால் முடிந்த மறுசுழற்சி செய்து நாங்கள் நகரை சுகாதாரமாக பாதுகாக்க முயற்சி செய்து வருகிறோம். இதற்கு பொதுமக்களாகிய தாங்கள் பிரித்து கொடுத்தாலே போதுமானது. இப்பொழுது சாகுலோமிதி சார் சொன்ன மாதிரி அந்த நாம் பயன்படுத்திய குப்பைகளை குப்பை தொட்டியில் போட்டு

0: நாம் அதன் பக்கத்திலே நம்மளால் செல்ல முடியாது. அதனை தூய்மை பணியாளர்கள், நம்மை போன்ற ஒரு மனிதர்கள் தான் அதனை கையினால் எடுத்து அப்புறப்படுத்துகிறார்கள் என்ற நீங்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்த்தீர்களானால், குப்பையை பிரித்து வழங்குவதற்கு உங்கள் மனதில் ஒரு சிந்தனை ஓன்றும். நீங்கள் செய்ய வேண்டியது குப்பையை நான்கு வகைகளாக பிரித்து கொடுப்பது என்பது மட்டுமே. தூய்மை பணியாளர்களையும் நீங்கள் ஒரு மனிதர்கள் என நினைத்து ஒரு நிமிடம் சிந்தனை செய்து பார்த்தால், இதனை செய்வது ஒரு எளிதான செயலாக தோன்றும் என கூறி சாகுல் ஹமீதாவர் சார் அவர்களை தொடர்கிறது.
1: இப்போ சார் சொன்னாங்க ரெட் வேஸ்ட்டு டிஸ்போசல் சொல்லிட்டோம், அப்புறம் வந்து ட்ரை வேஸ்ட்டும் எப்படி டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி சொன்னாங்க. சென்னையில் உள்ள தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் அனுமதி பெற்ற அந்த நிறுவனங்கள்லாம் இருக்குது, அவங்கள்ட்ட நம்ம ரீசைக்கிள் பண்ண சொல்லும்போது அவங்க அதை ப்ராம்ப்டாக அதை ரீசைக்கிள் பண்ணிடுவாங்க. இப்போ சார் சொன்ன மூணாவதாக அந்த சானிட்ரி வேஸ்ட். இப்போ வந்து ஒரு 25-30 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு நாப்கின்ஸு, நம்ம டயப்பர்ஸு, அதை வந்து நம்ம என்ன செய்ய முடியாது, இந்த கழிவுகளோடு அது சேரவே முடியாது, சேர்க்கவே முடியாது. அப்போ அந்த ஒரு வீடுகளில் அதுகளை தனியாக பொதிந்து அதனை வந்து தூய்மை பணியாளர்கள்ட்ட தனியாக தான் வழங்கணும். அப்போ அதனை ஒரே வழியாக நாம் வந்து ஒன்று டீப் பரியல் அப்படிங்கிற மெத்தடாலஜியில் நம்ம வந்து அதை டிஸ்போஸ் பண்ணலாம், இல்லைனா இன்சினரேட்டர் என்று சொல்லக்கூடிய அதிக வெப்பத்தில் அதை எரிக்கும் பொழுது அதை வந்து இதாக எந்த விதமான மாசு இல்லாமல் போயிடும். இப்போ பயோமெடிக்கல் வேஸ்ட்டு எப்படி டிஸ்போஸ் பண்ணுறாங்களோ அது அதே அடிப்படையில் நாம் வந்து இந்த மூன்றாவது கழிவுகளை டிஸ்போஸ் பண்ணணும். சார் நான்காவது கழிவுன்னு சொன்ன அந்த சிறப்பு கவன கழிவுகள், பெயிண்ட் டப்பா, அந்த ஃபெர்டிலைசர்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த மருந்து டப்பாக்கள், அப்புறம் மெடிசின் வந்த கவர்ஸு, ப்ளஸ் வந்து டியூப் லைட்ஸு, லைட்ஸு, பல்புகள், இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் வேஸ்ட், இ வேஸ்ட்டு, இதெல்லாம் தான் அந்த சிறப்பு கவன அந்த ஃபோர்த் பின். இட்ஸ் அ பிளாக் பின், இட்ஸ் அ ஹசார்டஸ் வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து இதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே சென்னையில் மற்றும் இதர இடங்களில் வந்து தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்துடைய அனுமதி பெற்ற நிறுவனங்கள் இருக்கிறாங்க, நம்ம அவர்களுக்கு இதை வந்து ரீசைக்கிளிங் பண்ணுறதுக்காக நாம் கொடுக்குறோம். அதனை அவர்கள் சிறப்பாக அதை கையாண்டு அதை அழிவு செய்கிறார்கள். மூன்று ஆர், ஆர் ஆர் ஆர் அப்படிங்கிற ஒரு மூன்று ஆர் அப்படிங்கிறத மனசில் எடுத்தோம் அப்படின்னா, இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் மற்ற இதர கழிவுகள் வந்து நமக்கு வந்து எப்படி குறையுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் ஆர், குப்பைகள் உருவாக்கத்தை குறையுங்கள். நீங்கள் ரெடியூஸ், நீங்கள் குப்பை உருவாக்கத்தை குறையுங்கள். ஒரு கடைக்கு போகிறீங்க, வீட்டிலேருந்து பை எடுத்துகிட்டு போங்க, வீட்டிலேருந்து கூடை எடுத்துகிட்டு போங்க, நீங்கள் ஒரு உணவு வாங்க போகிறீங்க, வீட்டிலேருந்து பாத்திரங்கள் கொண்டு போங்க. ஸோ இதை நீங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் கொண்டு போயிட்டு பாருங்கள், உங்கள் வீட்டில் வரக்கூடிய குப்பையினுடைய அளவு நிச்சயமாக குறைந்திருக்கும். ஏனென்றால் அங்கே வந்து உணவுகள் பார்சல்கள் உங்களுக்கு பொட்டலங்களில் கொட்டி கொடுக்க மாட்டாங்க, சாம்பாரோ சட்னியோ கவரில் கட்டித்தர மாட்டாங்க. நீங்கள் பாத்திரத்தை கொண்டு அதை பயன்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு பயன்படுத்துவதற்கும் மிக எளிதாக இருக்கும். உருவாக்கின குப்பையினுடைய அளவும் மிக குறைந்த அளவு. இது நீங்கள் இந்த வருங்கால சந்ததிக்கும் இந்த சந்ததிக்கும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அது மாதிரி ஒரு பொருள் வந்து ரீயூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு நல்ல பொருளாக இருக்கும், அது ஒரு முக்கியமான நாளைக்கு நம்ம ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை எடுத்திருப்போம், அதே ஆடைகள் நமது குழந்தைகளுக்கு எடுத்திருப்போம், ஒரு 2-3 வருடங்கள் கழித்து பாருங்கள் அந்த ஆடையை அந்த குழந்தையை பயன்படுத்த முடியாது, ஆனால் அந்த ஆடை நல்ல நிலையில் இருக்கும். அதனை வந்து மற்றவர்கள் சிலவர் பயன்படுத்துவதற்கு தயாராக இருப்பார்கள், அதனை அவர்களுக்கு நீங்கள் வழங்க வேண்டும். அது மாதிரி ரீயூஸ் பண்ணுற எதெல்லாம் பயன்படுத்த முடியுமோ, நல்ல புத்தகங்கள், ஸோ வாசிப்பு திறனை உருவாக்க அதிகரிக்க வேண்டும், அதற்கு நீங்கள் புத்தகங்களை மற்றவர்களுக்கெல்லாம் வழங்கி பரிசாக வழங்க வேண்டும். அப்படின்னா பார்த்திங்கன்னா அந்த பொருள் என்ன ஆகும்னா, குப்பை என்ற நிலையை அடையாமல் அந்த ரீயூஸ் அப்படிங்கிற ஒரு நிலையை அடையும். மூன்றாவதாக நாம் பயன்படுத்தின பொருள்களை ரீசைக்கிள் செய்வது, மூன்றாவது ரீசைக்கிள். நாம் வந்து அதை தனியாக அதை கொடுக்குற பட்சத்தில் அது கண்டிப்பாக நிச்சயமாக அது ரீசைக்கிள் ஆகக்கூடிய ஒரு நிலை ஆகும். அப்போ நாம் எவ்வளோ குப்பையை உருவாக்குறோமோ அவ்வளோ குப்பையுமே ஜீரோ வேஸ்ட் கான்செப்ட் அப்படிங்கிற அடிப்படையில் அது உரமாக்க மாற்றப்படுது, அது ரீசைக்கிள் பண்ணப்படுது, அது ரீயூஸ் பண்ணப்படுது. அப்போ நமக்கு பூமி தாய்க்கு நாம் கொடுக்குற சுமை வந்து நிச்சயமாக நம்மளால் அது குறைக்க முடியும்.
2: ஒரு திரைப்பட பாடலுக்கு பிறகு கலந்துரையாடல் தொடரும்.

0: திருநெல்வேலி மாநகராட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு கடந்த ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு முன்பாக தூய்மை இந்தியா இயக்கத்தில் நம்ம சிறந்த ஒரு அதாவது பிளாஸ்டிக் சேகரிப்பில் திருநெல்வேலி மாநகராட்சி வந்து ஒரு முதலிடமாக இந்திய அளவிலே பெற்றது. நமது தூய்மை இந்தியா திட்டத்தினுடைய இயக்குனர் அவர்கள் நமது மாநகராட்சி ஆணையர் அவர்களை அழைத்து அந்த பரிசினை கொடுத்தாங்க. அப்போ கேட்டது, நானும் அந்த குழுவில் பங்கேற்று டெல்லி போயிருந்தேன். அப்போ நீங்கள் எப்படி இந்த ஊரில் உங்கள் ஊரில் அச்சீவ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எந்த அளவுக்கு நாங்கள் விழிப்புணர்வு பண்ணோம், எந்த அளவுக்கு நாங்கள் வந்து அதை சேகரிப்பதற்கு திட்டமிட்டோம், அதை எப்படி சேகரித்தோம், எப்படி பிளாஸ்டிக்கில் சேகரித்தோம் அப்படிங்கிறத பற்றி நாங்கள் ரொம்ப சிறப்பாக வந்து செயல்பட்டதுனால ரொம்ப மகிழ்ச்சியாக பண்ணாங்க. தொடர்ந்து நம்ம பாலச்சந்தர் எஸ்ஓ சார் அவர்கள் பேசுகிறாங்க.
1: இப்போது நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு 5 சின்ன விஷயங்களை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். தன் சுத்தம், அதாவது நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சாப்பிட்ட பிறகும் மழை ஜலம் கழித்த பிறகும் கைகளையும் கால்களையும் சோப்பு போட்டு நன்கு கழுவ வேண்டும். அடுத்து வந்து குப்பைகளை பிரித்து கொடுக்க வேண்டும். மூணாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ட இடங்களில் மழை ஜலம் கழிக்கக்கூடாது, எச்சில் துப்பக்கூடாது. நிறைய பரவக்கூடியது, சந்தேகத்துக்குரிய காய்ச்சல்கள் அதிகமாக பரவிக்கிட்டு இருக்கு. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, உடனடியாக ஒரு நாள் காய்ச்சல்னாலும் நீங்கள் யோசனை பண்ணாமல் மருத்துவர் மூலமாக நீங்கள் சிகிச்சை பெறணும். உங்களது வீடுகளில் உள்ள நல்ல நீர்கள் உள்ள பாத்திரங்களை நன்கு இறுக மூடி வைத்திருக்க வேண்டும். இது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள் செய்தாலே நம்ம இந்த காந்தி ஜெயந்தி தினத்தில் சுகாதாரமான ஒரு

0: நகரை உருவாக்க நமது பொதுமக்களுக்கும் நோய்கள் பரவாமலும் குப்பைகளற்ற நகரமாக மாற்றுவதற்கும் நம்மால் முடிந்த பணிகளை செய்து திறம்பட மேம்படுத்தலாம் என்ற இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி மீண்டும் சாகுல் கமித் அவர்கள் தொடர்வார்கள்.
1: நமது மகாத்மா காந்தி அவர்கள் கனவு கண்டு வந்து சுதந்திர இந்தியா மட்டும் இல்லைங்க, ஒரு சுத்தமான, ஒரு தூய்மையான, வளர்ச்சி கொண்ட ஒரு இந்தியா. அப்போ இந்த சுத்தமான, இந்த வளர்ச்சி கொண்ட இந்தியாவாக மாறணும் அப்படின்னா இதில் ஒவ்வொரு பொதுமக்களுக்கும் தங்களுடைய பங்களிப்பு இதில் முக்கியம். இப்போ இதுக்காக வந்து அவங்க பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சேவைகளாக ஒவ்வொரு மாதமும் சொல்லிட்டு வர்றாங்க. தூய்மையே சேவை அப்படிங்கிற ஒரு திட்டத்தை இப்போது அமுல்படுத்துகிறாங்க. இதில் என்னென்னா ஒவ்வொருவரும் உடல் உழைப்பை ஒரு வாரத்திற்கு 2 மணி நேரம், அதாவது வருடத்திற்கு 100 மணி நேரம் நாம் இந்த தூய்மை இந்தியா திட்டத்துக்காக நாம் எல்லாரும் இந்த நம்மளுடைய சேவையை நாம் நிச்சயமாக கொடுத்தோம்னா நமது வீடு மட்டுமல்லங்க, நமது தெரு மட்டுமல்லங்க, அல்லது நமது நகரம் மட்டுமல்லங்க, நமது தமிழ்நாடு மட்டுமல்லங்க, இந்தியா முழுமையுமே சுத்தமாகும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்போ இதில் ஒவ்வொருவரும் நாம் ஒரு குறிக்கோளோடு தூய்மை இந்தியா திட்டத்தினுடைய நோக்கத்தினை முழுமையாக செயல்படுத்தி தூய்மையான இந்தியாவை நாம் நிச்சயமாக காண்போம் என்ற இந்த உறுதிமொழியினை இந்த நன்னாளில், மகாத்மா காந்தி அவர்கள் பிறந்த இந்நன்னாளில் அனைவரும் ஏற்க வேண்டும் என்று தெரிவித்து கொண்டு எங்களது மாநகராட்சி ஆணையாளர் மோனிகா ராணா ஐஏஎஸ் மேடம் அவர்களுக்கும் எங்களது உயர் அதிகாரிகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.
2: திருநெல்வேலி மாநகராட்சியில் செயல்படுத்தப்பட்டு வரும் தூய்மை பாரத இயக்கம் குறித்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி கேட்டீர்கள்.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நேரம் 11:56 இடத்தில் இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz மணித்திராடு நிகழ்ச்சியில் மணித்திராடு நிகழ்ச்சியில் நாங்கள் வந்து இணைஞ்சிருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, நான் சுட்டிப்பன் ஜோனாயும் கூட
2: நாங்கள் அர்ஜய் வசந்தி பாலமுருகன்.
1: வசந்தி பாலமுருகன் எதுக்காக நம்ம இணைஞ்சிருக்கோம் அப்படின்னா, கண்டிப்பாக உள்ளூர் தகவல்களை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இணைஞ்சிருக்கிறோம். அந்த வகையில் முதல் தகவல் என்ன அப்படின்னா,
2: நம்ம நெல்லை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தில் பார்வையற்றோருக்கான உதவி வரவேற்பாளர் பணியிடத்திற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா சொல்லியிருக்கிறாங்க. 100% பார்வையற்றராகவும், 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவராகவும், 40 வயதுக்குட்பட்டவராகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்காக வந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்னா, அதுக்கான தேசிய அடையாள அட்டை நகல், குடும்ப அட்டை நகல், ஆதார் அட்டை நகல், வாக்காளர் அடையாள அட்டை, இதையோட இந்த மாதம் 16ஆம் தேதிக்குள்ளே, அதாவது 16ஆம் தேதிக்குள்ளே மாலை 5:45 மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க.
1: அடுத்ததான் நான் என்ன தகவல் தர இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, தாய் மாணவர் திட்டத்தில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வீடுதோறும் வீட்டுக்கு போயிட்டு அந்த ரேஷன் பொருட்களை விநியோகம் பண்ணுறாங்க. அந்த பணி வந்து நாளையிலேருந்து விநியோகிக்கிறாங்க. ஸோ வந்து வெளியே எங்கேயும் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிங்க அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அதனால் வந்து ரேஷன் பொருட்கள் உங்களை வீடு தேடி வரும். அதனால் நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த டீட்டெயில்ஸ், அதாவது வெளியே எங்கேயும் போகாமல் பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். அடுத்த தகவல் என்ன அப்படின்னா,
2: கயத்தாறு வட்டத்தில் இருக்கிற கயத்தாறு வட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் அப்படின்ற திட்ட முகாம் அக்டோபர் மாதத்தில் நடத்தப்பட இருக்குது. இதுக்கு முன்னோடியாக வர 6ஆம் தேதி காலையில் 10 மணியிலிருந்து மாலை 3 மணி வரைக்கும் கயத்தாறு வட்டத்தில் இருக்கிற செட்டிக்குறிச்சி, கயத்தாறு மற்றும் கடம்பூர் வருவாய் ஆய்வாளர் அலுவலகங்கள்லையும், காமநாயக்கன்பட்டி கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகத்திலையும் பொதுமக்கள் கிட்டேருந்து கோரிக்கை மனுக்கள் பெறப்படுற நிலையில் இருக்கிறாங்க. ஸோ அதனால் பொதுமக்கள் உங்களோட மனுக்களை வர 6ஆம் தேதிக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: அடுத்ததான் நான் என்ன தகவல் சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மேலப்பாளையம் ரெட்டியார்பட்டி வட்டாரங்களில் நாளைக்கு வந்து மின்தடை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பகுதி மக்கள் காலையில் ஏதாவது ரெடி பண்ணணும் அப்படின்னா ரெடி பண்ணிடுங்க. மேலப்பாளையம் ரெட்டியார்பட்டி வட்டாரங்களில் நாளைக்கு மின்தடை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 9 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் மின்தடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
2: ஸோ இது கூடவே அடுத்ததாக நம்ம பாளையில் தலைமை தபால் அலுவலகத்தில் வந்து வாடிக்கையாளர் குறை தீர்க்கும் கூட்டம் வந்து வர 5ஆம் தேதி நடக்க போகுது. தலைமை தபால் அலுவலகத்தில் 5ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு வாடிக்கையாளர் குறை தீர்க்கும் கூட்டம் நடக்குது. கூட்டத்தில் நெல்லை கோட்டத்திற்கு உட்பட்ட நெல்லை பாளை அம்பாசமுத்திரம் பகுதி வாடிக்கையாளர்கள் தபால் பணிகள் குறித்த குறைகள், தபால் சேவையை மேம்படுத்துகிற ஆலோசனைகள் எதுவும் இருந்தால் விவரங்களோடு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நேரில் வர இயலாதவங்க இணையதள முகவரி, அதாவது மின்னஞ்சல் முகவரி கொடுத்துருக்குறாங்க. DO@IndiaPost.gov.in அப்படின்ற மின்னஞ்சல் முகவரியில் உங்களோட குறைகள் எதுவும் இருந்தாலும் இல்லை ஆலோசனைகளை வர 3ஆம் தேதிக்குள்ளே அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: நிறைவான தகவல் என்ன அப்படின்னா, நெல்லையில் மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தில் வேலைவாய்ப்பு வரும் 16ஆம் தேதி மாலை 5:45 மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் அதை பயன்படுத்திக்கோங்க, அதை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. இதோடு நாங்கள் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு நிகழ்ச்சி. இதுவரை உங்களோட இணைந்து நான் உங்கள் சுட்டி பஞ்சோனாயும் கூட
2: நாங்கள் அர்ஜய் வசந்தி பாலமுருகன்
1: தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 12:10 சிநேகிதி நிகழ்ச்சி, இன்னைக்கு ஆண் குழந்தைகளுக்கு சமையல் கற்றுக் கொடுப்பது அவசியம் அப்படிங்கிற தலைப்பில் தான் தோழிகள் பேசியிருக்கீங்க. தொடர்வது செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 157வது பிறந்த தினத்தையொட்டி ராஜ்காட்டில் உள்ள அவரது நினைவு

இடத்தில் குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இந்த தினத்தையொட்டி பிரதமர் விடுத்துள்ள செய்திகள், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு அவரது போதனைகள் வழிகாட்டியாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், மகாத்மா காந்தியின் வாய்மை, அகிம்சை, தன்னலமற்ற சேவை போன்ற கொள்கைகள் மனித குலத்திற்கு என்றென்றும் உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்று கூறியுள்ளார். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் கனவுகளை நனவாக்கி அமைதி, சமத்துவம், சகோதரத்துவத்தை கொண்ட சமூகத்தை உருவாக்குவோம் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் 122வது பிறந்த தினத்தையொட்டி தில்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். பெருந்தலைவர் காமராஜரின் 51வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. மாநிலம் முழுவதும் பயணிக்கும் வகையில் விரிவுபடுத்தப்பட்ட மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து சேவையை முதலமைச்சர் திரு விஜய் தொடங்கி வைத்தார். திருச்சி ரயில் நிலையம் அருகே உள்ள காதிகிராப் விற்பனையகத்தில் தீபாவளி விற்பனையை மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் இன்று தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் காந்தி ஜெயந்தி மற்றும் காமராஜர் நினைவு தினத்தையொட்டி பெண்களின் சமத்துவத்தை வலியுறுத்தி நடைபெற்ற விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் ஏராளமான பள்ளி கல்லூரி மாணவர்கள் பங்கேற்றனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் இல்லம் தேடி பொது விநியோக திட்ட பொருட்கள் நாளை முதல் 3 நாட்கள் வழங்கப்பட இருப்பதால் குடும்ப அட்டைதாரர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் வில்வித்தை ரீகர்வ் குழு பிரிவில் இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்த அணி வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. மகளிர் குத்துச்சண்டை 75 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் லவ்லினா தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இனிய வணக்கம் நேர்களே, இன்று இனி ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை கேட்கலாம். பிற்பகல் 12:10 12:35 சிநேகிதிய நிகழ்ச்சியில் ஆண் குழந்தைகளுக்கு சமையல் கற்றுக் கொடுப்பது அவசியமா என்ற தலைப்பில் சிநேகிதிகள் கலந்து கொண்டு பேசலாம். 1 மணிக்கு நலம்தானா நிகழ்ச்சியில் காதுகளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் கணபதி அவர்கள். 1:05 1:35 நலம்தானா நிகழ்ச்சியில் காலநிலை மாறுபாட்டால் ஏற்படும் டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குகிறார் பாளையங்கோட்டை சுகாதார நல அலுவலர் கல்வியாளர் ஹரிஹர சுப்பிரமணியன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து சிறுகீரையின் மருத்துவ பயன்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். 2 மணிக்கு கொக்கு நேயர் விருப்ப பாடல்கள். 3:02 திரையருவி. 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். 4:02 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி கள நிலவரம் தெரிந்து கொள்ளலாம். 4:07 4:35 பொதியை தும்பி. 5:02 5:35 படமும் பாடலும் திரைப்படம் 2000 திரைப்படங்கள் குறித்த தகவல்களோடு பாடல்களையும் கேட்கலாம். 6:02 பக்தி மாலை. 6:35 சேவை செய்திகள். 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். 7:00 7:30 அறிவியல் தகவல்கள். 8:05 ஊரும் உறவும் நையாண்டி மேளம் வழங்குவோர் தோட்டாக்குடி மாரியப்பன் குழுவினர். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்கள் கேட்கலாம். 9:00 இடைவிடாத இசைமலை. 9:30 இலக்கிய சாரல். கடலோடிய தமிழரின் தடங்கள் கடல் பயணமும் கடல் வணிகமும் குறித்து தெரிந்து கொள்ளலாம். 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அன்றாட முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பு கேட்கலாம். 10:20 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இதில் நாகர்கோவில் எஸ் மந்திரமூர்த்தி அவர்களின் தொகுப்பு உலாவர கேட்கலாம். நேரில் இன்று ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்க மறவாதீர்கள்.
1: கவனத்திற்கு NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: 12:10 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க ஸ்நேகிதியே. நம்ம ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன தலைப்புல பேச போறோம் ஜோனா?
1: என்ன நீங்க தான் சொல்லணும் என்ன தலைப்பு அப்படின்ட்டு தலைப்பு கொடுக்கும்போது.

0: ஆண் குழந்தைகளுக்கு சமையல் கற்றுக் கொடுப்பது அவசியமா அப்படிங்கிற தலைப்பில் தான் இன்னைக்கு பேச இருக்கிறோம். ஏன் ஆம்பளை பிள்ளைனா சமைக்கக்கூடாதா, ஆம்பளை பிள்ளைக்கு சமையல் கற்றுக் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி சிநேகிதிகள்கிட்ட கேட்க இருக்கிறோம். சமையல் அப்படின்னு சொன்னாலே பெண்களை தான் சொல்லுதாங்க இல்லையா, பெண்கள் தான் சமையல் அப்படி, பெண்கள்னா சமையல், சமையல்னா பெண்கள் அப்படின்னு எழுதி வச்சிடறாங்க. ஆனால் பெரிய பெரிய ஹோட்டலில், பெரிய பெரிய நிறுவனங்களில், இல்லை கல்யாண வீடுகள்லாம் யார் சமைப்பா, ஆண்கள் தான் சமைப்பாங்க. அவங்கள அவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு அவ்வளோ ருசியாக சமைக்கக்கூடிய திறன் ஆண்கள்கிட்ட இருக்குது. அப்படி இருக்கும்போது வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு நம்ம வந்து சமையல் அதாவது கற்றுக் கொடுப்பது அவசியமா அப்படின்னு சிநேகிதிகள்கிட்ட கேட்க போகிறோம்.
1: அப்போ கேள்வி நீ இப்படிலாம் கேட்டிருக்கணும், ஆண்களிடமிருந்து நாங்கள் பெண்கள் சமையல் கற்றுக்கொள்வது அவசியமானலாம் கேட்டிருக்கணும் நீ.
0: அது ஆண்களுக்கு வந்து பெரிய பெரிய நிறுவனங்களில் தவசு பிள்ளைன்னு சொல்லி ஆண்கள் தான் சமைப்பாங்க. ஆனால் வந்து இப்போ கேள்வி வந்து இது கேட்டிருக்கோம், வீட்டில் இருக்கக்கூடிய சிநேகிதிகள் இருப்பாங்க, தன்னோட கணவருக்கோ மகனுக்கோ தம்பிக்கோ யாருக்கோ வந்து அவசரத்துக்கு ஒரு சமையல் கற்றுக் கொடுக்கணும், அது அவசியமா அப்படின்னு சொல்லி கேட்குறோம்.
1: இன்னும் சரியாக சொல்லணும் அப்படின்னா, யாராவது ஒருத்தங்க ஒய்ஃபு வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க, அதாவது வெளியே போயிட்டாங்க அப்படின்னா, மூணு நாள் ஆனாலும் ஒய்ஃப் வர்ற வரைக்கும் நிறைய பேர் கடையிலையும் வாங்கி சாப்பிட மாட்டாங்க, சமைச்சும் சாப்பிட மாட்டாங்க, வர்ற வரைக்கும் அது என்ன சொல்லுவாங்க, இரவு காத்தியா, அது மாதிரி ராத்திரியிலேருந்து வெயிட் பண்ணி காத்துட்டு இருப்பாங்க, வந்த உடனே கொதிக்கிறது, ஏய் சாப்பாடையே வைக்க போட அப்படின்னு. அப்படிப்பட்டவங்களாம் கண்டிப்பாக சமையல் கற்றுக்கணும். அதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த சிநேகிதிய ப்ரோக்ராம், சிநேகிதி நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சிநேகிதிகளை அழைக்கலாம். 0462251132 மற்றும் ஒரு எண் 0462251133 என்ற எண்களை நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் அன்பு உள்ளம் யாரு எங்கிறது. வணக்கம்.
0: வணக்கம்.
2: வணக்கம்.
0: தெரியும்
2: மற்றபடி ஜூஸ் ஐட்டம் எல்லாம் அவள் தான் போடுவாங்க. இப்ப லீவ்ல
1: அவனே செஞ்சிருவான்,
2: ஒவ்வொரு ஜூஸ் உட்காந்து ஃபர்ஸ்ட் அப்படி போடு இப்படி போடு அப்படின்னு சொன்னோம்னா அவனே போட்டுருவான். ஃபர்ஸ்ட் ஓட்டுருப்பு தான்
0: கேட்பாப்ல,
2: இப்ப அது கூட இல்ல, செல்ல பார்த்துட்டு அவங்களே கத்துக்கிட்டாங்க.
0: ஆமா, இப்பதான் செல்லுல பாத்து எல்லா சமையலும்
1: அவன் ஆர்வம் காட்டுவானாமா சமைக்கிறதுல.
2: கண்டிப்பா காட்டுவான் மேடம்,
1: அடுத்த நேயர். வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் திருச்செந்தூர்ல ராதா பேசுறேன்.
0: ராதா சொல்லுங்க, இன்னைக்கு ஆண்களுக்கு ஆண் குழந்தைகளுக்கு சமையல் கற்றுக் கொடுப்பது அவசியமா?
3: அவசியம் தான். எனக்கு செஞ்சு தருவான், உடம்பு முடியலன்னா செஞ்சு
0: தருவான்,
3: மாவு அரைச்சி இருந்தா தோசை சுட்டு
0: தருவான்,
3: அத உடம்பு சரியில்லைன்னா மட்டும் செஞ்சு தருவான், நல்லா இருக்கும் செஞ்சு தருவான்டா.
0: இல்ல, ஆனா நீங்க வந்து அவங்களுக்கு சமையல் கத்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி கத்து கொடுக்கறது அவசியமான்னு கேக்குறேன்.
3: அவசியம்
0: அவசியம் அவசியம்னு சொல்லி
1: மக்கள் எப்படி ஜாலியா எவ்வளவு.
0: சரிமா, நன்றி.
3: நன்றி.
1: ஏதோ சொல்ல வந்தா சொல்ல விட்றியா நீ?
0: அவங்க கிட்ட நன்றி சொல்ல வேண்டாமா?
1: நன்றி சொல்லு. இப்போ பாட்டை சொல்லு.
0: பாட்டு போடுவோம். இப்போ ஒரு பாட்டு.

0: 12:20 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 ஸ்நேகிதியே. ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஆண் குழந்தைகளுக்கு சமையல் கற்றுக் கொடுப்பது அவசியமா என்ற தலைப்பில் பேசிகிட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில் பேசக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நான் அரியபுரத்துலேருந்து பார்க்கவே பேசுகிறேன்.
0: பார்க்கவே இதுக்கு முன்னாடி பேசியிருக்கீங்களா, இப்போ தான் பேசுகிறீங்களா?
1: ஆ, கொஞ்ச நாள் பேசியிருக்கேன்.
0: சரி, சொல்லுங்கள். ஆண் குழந்தைகளுக்கு சமையல் கற்றுக் கொடுப்பது அவசியமா?
1: அவசியம் தான், கண்டிப்பா கத்து கொடுக்கணும்.
0: கண்டிப்பா கத்து கொடுக்கணும். நீங்க உங்க வீட்ல யாரு கத்து கொடுத்துட்டு இருக்கீங்க?
1: நான் கத்து கொடுக்கலாம் நினைக்கிறேன், கத்து கொடுக்க விட மாட்டேங்கிறாங்க.
0: விட மாட்டேங்கிறாங்களா?
1: ஆமா.
0: யாரு?
1: என் ஹஸ்பண்டுக்கு கத்து கொடுக்கலாம் நினைக்கிறேன். பட் எங்க அத்தை விட மாட்டேங்கிறாங்க, என் பையனை பாடப்படுத்தாதேங்கிறாங்க.
0: போச்சு.

0: அதையும் தாண்டி கண்டிப்பா
1: கண்டிப்பா கத்து கொடுப்பேன்,
0: கண்டிப்பா கத்து கொடுக்கணும், எல்லா வேலையும் செய்ய வைக்கணும்.
1: கண்டிப்பா பெண்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஆண்களுக்கும் தெரியணும் இல்லையா?
2: கண்டிப்பா எல்லாமே சமம், எல்லாரும் தானே சாப்பிடுறோம்.
1: ஆமா,
2: அப்ப எல்லாரும் சமைச்சுதானே ஆகணும்.
1: எங்க மாமா எல்லாம் சமைப்பாங்க, ஆனா எங்க என் ஹஸ்பண்ட் சமைக்க விட மாட்டேங்கிறாங்க.
2: வணக்கம். யாரு, எங்க இருந்து? கோவில்பட்டியில இருந்து மாரி. பேர் என்ன? பேரு
0: மாரிஸ்வரி.
2: சரி சொல்லுங்க சொல்லுங்க. ஆண் குழந்தைகளுக்கு
3: கற்றுக் கொடுக்கணும், ஆண் குழந்தைகளுக்கு கண்டிப்பா கற்றுக் கொடுக்கணும்.
2: எதனால கத்துக் கொடுக்கணும்னு சொல்றீங்க?
3: எதனாலன்னா ஒரு அம்மாக்கு ஒரு உடம்பு சரியில்லாட்டா கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். ஆமா, எங்க வீட்டு எங்க வீட்டுக்காரெல்லாம் பாத்தீங்களா மேடம், நான் ஊருக்கு போய் கலந்து அவங்களே சமைச்சு
2: சாப்பிடுவேன்.
3: அதனால கண்டிப்பா ஆண் குழந்தைகளும் கற்றுக் கொடுக்கணும். என் பேரன் கூட தன காதி கூட போட்டு கொடுப்பாங்க.
2: பொதுவா நம்ம ஒரு வெளியூருக்கு போயிட்டோம், இல்ல உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்மளே எதிர்பார்க்காம அவங்களே அவங்களுக்கு தேவையானதை சமைச்சு சாப்பிடுற அளவாவது
3: நன்றி.
2: நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்டு தொடர்ந்து பேசலாம். ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில

0: 12:27 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 ஸ்நேகிதியே. ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில இன்னைக்கு ஆண் குழந்தைகளுக்கு சமையல் கற்றுக் கொடுப்பது அவசியமா என்ற தலைப்புல பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில அடுத்து பேசக்கூடிய நேயர் வணக்கம்.
1: எடுத்துட்டோம் அடிக்கிற அடியில் தாரி தப்பட்ட எல்லாம்
0: சொல்லுங்க. யார் இங்க இருந்து பேசுறீங்க? என்னாச்சி? வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க?
1: எனக்கும் இஸ்கி ஸ்கிண்டி தான் கேட்கிறது. அடுத்த நே
0: வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: உடையம்பிலிருந்து கோசால.
0: என்ன பேரு?
1: கோசால.
2: கோசால, கோசால.
0: உடையம்பிலியா?
2: ஆமா, உடையம்பி.
0: இப்பதான் முதல் திருப்பா பேசுறீங்களா? இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்களா?
2: பேசுகின்றேன், இப்ப பேசுறீங்களா?
0: இப்பதானா? சரி சொல்லுங்க. ஆண் குழந்தைகளுக்கு சமையல் கற்றுக் கொடுப்பது அவசியமா?
2: கண்டிப்பா
0: வந்து சமையல் முக்கியம் இல்லையா? வேலை பாக்குற இடத்துல அவங்களே சமைச்சு சாப்பிடுறாங்க, அப்படிதானே? நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: வள்ளியூர்ல இருந்து அமுதா பேசுறேன் மேடம். 7 மாசம் ஆகுது உங்க கூட பேசி, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறோம்.
1: கோபால்
3: மேடம், கேட்க மாட்டேங்க.
0: கேக்குதா?
3: கேட்கவே இல்லையே.
0: இப்ப கேக்குதா நாங்க பேசுறது?
3: லேசா கேக்குது.
0: நல்லா கேக்குமே இப்போ?
1: கேக்குதா கேக்கலையா
3: சொல்லுங்க.
0: சொல்லுங்க. ஆண் குழந்தைகளுக்கு சமையல் கற்று கொடுப்பது அவசியமா?
3: கண்டிப்பா அவசியம்தான்.
0: சரி சொல்லுங்க.
3: என் பையனா கொஞ்சம் சின்ன பையனா இருக்கும்போது சமையல் பண்ணினா வரமாட்டான். இப்போ வந்து வெளிநாட்டுல இருக்கான், இப்ப அவனே சமையல் பண்ணி அவனே சாப்பிடறான். ஊருக்கு வந்து எனக்கும் சமையல் மட்டன் குழம்பு வச்சு சாப்பாடு கொடுத்தான் மேடம். சூப்பரா வச்சிருந்தான்.
1: நன்றிமா, நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. அதாவது
3: நன்றி மேடம்,
1: நன்றி நன்றி. அருமை அருமை. அதாவது இப்படி நீ தலைப்பு கொடுத்துருக்கலாம், பெண் குழந்தைகளுக்கு சமையல் கொச்சு கொடுக்கிடுவா அப்படின்னு. அந்த நிலவையில தாய்மார்கள் எல்லாம் அசத்திட்டு இருக்காங்க. என் பிள்ளைக்கு தெரியாத சமையல் இல்ல, மட்டன் குழம்பு அப்படின்ட்டாங்க. ரொம்ப வயிறு வேற பசிக்கு சாப்பிட்டு வந்துடல. இப்ப நேரம் 12:30 ஆயிட்டு இருக்கு. தொடர்வது திருநெல்வேலி மாநகராட்சியில்
0: அது இல்லை, ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி கள நிலவரம் கேட்கலாம்.

0: 12:41 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 ஸ்நேகிதியே ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஆண் குழந்தைகளுக்கு சமையல் கற்றுக் கொடுப்பது அவசியமா என்ற தலைப்பில் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: வெளியூர்ல படிக்க போயிட்டாங்க. வெளியூர்ல படிக்க போட்டு பொட்டில வைக்காது. ஏம்மா இப்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்கம்மா. அதுக்கப்புறம் 2 வருஷம் ஹாஸ்டல்ல இருந்து எப்படியோ ஹாஸ்டல் இருந்து அப்படி இப்ப வந்து ஒரு நிறைய பேர் சேர்ந்து ரூம் எடுத்து தங்கிருக்காங்க. இந்த பையனுக்கு 700 வேலை பாக்கலாம், ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அழுது அப்பதான் நான் சொன்னேன், நான் சொல்லும் போது நீ இருந்துகிட்டு என்ன ஏவுனீலோ, இப்ப இப்படி கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆமா அம்மா நான் சொல்ல கேட்கல அப்படிங்க. ஆனா நான் என்ன அம்மா அம்மாவுக்கு சொல்லுதேன், புள்ள ஆம்பளை பிள்ளைகளுக்கு சமையல் வேலை கத்து கொடுக்கணும். ஆனா எங்க வீட்டுக்காரர்களுக்காக நான் ஒண்ணுமே செய்ய விடாது, பிள்ளைகளை அதுவும் செய்யாது, பிள்ளைகளும் செய்ய விடாது. ஏமா பாய எடுத்து வைக்கிறான்னு சொன்னா அது நீ செய்த வேலை அப்படின்னு தனிமை தான், அது உனக்கு நீதான் பாக்கணும். அப்படி வெளியே இருந்து தான் நம்ம தான் தனிமதி கொடுக்கணும், காயெல்லாம் போட்டு கொடுக்கணும், முன்னாலுமே சாப்பாடு கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. இப்ப பேகா என் பிள்ளை ஒரு பையன் மதுரை இங்க படிச்சான், கலெக்ஷன் இங்க ஸ்ரீலபுத்தூர்ல. அப்ப ஒரு வருஷமா அவன் சேக்கலோட படிச்சதும் அவன் படிச்சு முடிச்சுட்டான். நேனு இன்னொரு பையன் படிக்க போயிருக்காங்க, கஷ்டப்படத்தான் செய்யலாமா. ஆனா எல்லா அம்மா மாரும் அப்பா மாரும் சொல்லி கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு.
0: பிள்ளைங்களுக்கு கண்டிப்பா சொல்லி கொடுக்கணும்னு சொல்றீங்க.
1: ஆமா, அவன் பிள்ளைங்கதான் படிச்சு சொல்லி கொடுக்கணும்.
0: வீட்டு வேலைகள், சமையல் வேலை எல்லாமே சொல்லி கொடுக்கணும். இப்ப பின்னாடி
1: சொல்லி கொடுக்கணும், கண்டிப்பா அந்த பிள்ளைகளோட சொல்லி கொடுக்கணும். நாளைக்கு அவன் கொண்டாடி மாதிரி இருக்கும், வயிற்று வலி வரும், கண்டடி அடிக்கும். அப்ப என்ன செய்வாங்க, ஒரு வெள்ளி போட்டா கொடுக்கணுங்களா?
0: கண்டிப்பா.
1: அதுக்காக பிள்ளைகளுக்கு எல்லாரும் சொல்லி கொடுக்கணும். இப்ப என் புள்ள அவங்க கூட சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது பாத்துக்கிடுவானா, சாய போடுவானா, அதான் செய்வானா.
2: நன்றி.
0: நீங்க எப்படி இருக்கீங்க?
3: உனக்கெல்லாம் வெறும் டயலாக் தான்.
1: எனக்கு தான் பாட்டு இல்ல. உங்களுக்கு மலையாளம் கேட்டாங்க?
0: குழந்தைகளுக்கு சமையல் கற்றுக் கொடுப்பது அவசியமா?
2: ஆமா அவசியம் தான் மேடம். நாளை போய் கத்து கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் திடீர்னு உடம்பு எல்லாம் கூட வீட்டுக்கு ஒரு சார்ஜ் கூட போட்டு தர மாட்டாரு. அதனால என் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். காற்று எல்லாம் போடுவாங்க, துணி துணிந்து வச்சு அலச வருவாங்க. ஒருத்தன் தோசை, ஒருத்தன் தக்காளி சட்னி, இப்ப என்ன பழகி கொடுத்துருக்கேன் மேடம். அவங்களும் அதனால அது பையனுக்கு கத்துக்கு பாத்துக்காமா. இப்ப இந்த காலத்துல இருந்து எல்லாம் பழகிட்டதான் மேடம் நல்லது.
0: நல்லது கண்டிப்பா.
2: ஆமா, ஏன்னா இப்ப நம்ம யாருமே என்ன அவனுக்காட்டு கொஞ்சம் காட்சி போட்டு குடிச்சிருவாங்க, ஏதாவது ரவை ஏதாவது கிண்டி சாப்பிடுவாங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
2: அதனால கத்து கொடுக்குற ஒரு தடவை அது பொட்டக்கதான் கத்துக்கணும். ஆம்பளை அப்படி கிடையாது, என் வீட்டுல சரிசனம். என் பிள்ளை ஒரு வேலைன்னா பையன் ரெண்டையும் ஒவ்வொரு வேலை செய்யணும்.
3: அருமை.
2: அதனால மேடம்
3: நன்றி. வசந்தம்மா நன்றி நிகழ்ச்சியில.
2: நன்றி மேடம்.
3: நன்றி நன்றி. பீமா அம்மா சொன்னாங்க பார்த்தீங்களா, அதாவது என் பிள்ளையை நான் வந்து எங்கள் அவங்க அப்பா எதுவுமே செய்ய விடலை, என் பிள்ளைங்க இப்போ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. அப்போ இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு சொல்கிறது ஒன்று விஷயம் தான், இந்த பேரண்ட்ஸோட மென்டாலிட்டி, அதாவது தாய்மார்களோட மென்டாலிட்டி என்ன இருக்குது அப்படின்னா, இந்த பூமியில் சமாளிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வேலைகள் நிறையா செய்யணும். அதாவது

0: இந்த பேரண்ட்ஸோட மென்டாலிட்டி, அதாவது அதாவது தாய்மார்களோட மென்டாலிட்டி என்ன இருக்குது அப்படின்னா, இந்த பூமியில் சமாளிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வேலைகள் நிறையா செய்யணும், அதாவது தங்களோட வேலையை தான் செய்யணும் அப்படின்னு பெண்கள் வந்து ரொம்ப கிளியராக இருக்காங்க. அந்த பெண்கள் அந்த அளவுக்கு கிளியராக இருக்கிறத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. அதாவது பையன்தான், பையன் எதுக்கு வேலை செய்யணும் அப்படின்னு இல்லாமல், இல்லை கண்டிப்பாக எல்லோரும் வேலை செய்யணும், நாளைக்கு நம்ம இல்லைனாலும் நம்ம பிள்ளை தனியாக நிற்கணும்னா கண்டிப்பாக வேலை செய்யணும்னு ஒவ்வொரு பேரண்ட்ஸும் பேசுகிறத கேட்கும்போது, அதோட தன்னோட தவறை கூட அவங்க வந்து நான் வந்து இன்னும் வந்து கொஞ்சம் நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்கணும் என் பிள்ளைங்களை அப்படின்னு சொல்லி அவங்க பேசுகிறத நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நல்ல ஒரு
1: இதுவரைக்கும் எல்லாருமே பேசின எல்லாருமே வந்து கண்டிப்பாக அவசியம்
0: அவசியம் தான் சொல்லியிருக்காங்க. அது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் என்ன அப்படிதானே.
1: கண்டிப்பாக இப்போ நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டுக்கலாம்.
2: பூவான எட்ட தொட்டு பொன்னான எழுத்தாலே
3: பிரமாதம்,
2: கண்ணான கண்ணுக்கு ஒரு கடுதாசி போட்டேனே
3: சபாஷ்,

0: 12:51 பேசக்கூடிய நேயர், வணக்கம். வணக்கம், யார், எங்க இருந்து பேசுறீங்க? எந்த ஊரு? மரியதாய்புரம். வியாகமாலா?
1: வியாகமாலா.
0: இப்பதான் பேசுறீங்களா? முத முதல்ல
1: எங்களுக்கு வந்து 4 பொம்பளை பிள்ளைதான், ஆம்பளை பையன் கிடையாது. அதனால எங்க வீட்டுக்காரர்தான் சமையல் அதுவும் பண்ணுவாங்க.
0: சரி சரி, பொண்ணுங்க நல்லா சமைப்பாங்களா இல்லையா? அங்க வாங்க, இப்பதான் கிளைமேக்ஸ் வருது.
1: சீதா பேசுறது மேடம்.
0: உங்க பொண்ணுங்க நல்லா சமைப்பாங்களா?
1: ஆமா, பொண்ணுங்கள் வேலைக்கு போறாங்கம்மா.
0: வேலைக்கு போறாங்க, நல்லா சமைப்பாங்க.
1: அதனால வீட்டுக்காரங்களை பார்த்து சிரிச்சு நான் தின்று நிறந்து பாத்துக்கிறோம்.
0: சரி சரி சரி சரி,
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும். இது நம்ம ராச்சாத்தி குரல் மாதிரியே இருக்குதே.
1: அப்படியா? எங்களுக்கு வந்து ஒரு யாகம் தான் பேர், மரியாதை வரும்.
0: சரி சரி சரி, நன்றிம்மா. அவ மனசுல எப்பவுமே ராசாதி தான்.
1: அப்படியா?
0: நன்றிம்மா, நன்றி
1: நன்றி.
0: அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம்.
3: அதான் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம். நீங்க யார் பேசுறது?
3: நாங்க ஆலங்குளத்துல இருந்து சீதா பேசுறேன்.
0: ஆலங்குளத்துல இருந்து
3: சீதா பேசுறேன்.
0: சீதா, சொல்லுங்க. ஆண் குழந்தைகளுக்கு சமையல் கற்றுக் கொடுப்பது அவசியமா?
3: கண்டிப்பா அவசியம் மேடம். கத்து கொடுத்தாதான் என்னைக்கா இருந்தாலும் ஒரு பொண்டாட்டியே கேதுமா. அந்த பிரசவ காலத்துல கூட இவங்க சமைச்சு சாப்பிட்டுக்கிறாங்க. இல்லைன்னா ஹோட்டலுக்கு அலையணும்.
0: தன்னைத்தானே சமாளித்துக் கொள்வதற்கு கண்டிப்பா சமையல் அவசியம். ஆண்களுக்கும்
3: கண்டிப்பா அவசியம் மேடம்.
0: சரிம்மா, சரி.
3: மேடம் தானே?
0: ஆமா.
3: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கும்.
0: சரி,
3: என்ன வாய்ஸ் எல்லாம் கம்மி ஆயிட்டு உங்களுக்கு?
0: வாய்ஸ் கம்மி ஆயிட்டா?
3: அம்மா, எதுக்குமே கலகலன்னு பேசுவீங்க, இப்ப பேசவே மாட்டேங்க.
0: கூட நான் இருக்கிறதுனால பேச மாட்டேன். நான் மட்டும் இல்லன்னு வச்சுக்கோங்களேன். சோனா
3: மேடம், நீங்களே நல்லா கலகலன்னு பேசுவீங்க.
0: வயிறு பசிக்க ஆரம்பிச்சுட்டு சாப்பிடணும்ல, அதான்
3: சொல்லிட்டேன்.
0: சரிம்மா, நன்றி நன்றி. ஜோனா, இன்னைக்கு நிகழ்ச்சியில ஆண் குழந்தைகளுக்கு சமையல் கற்றுக் கொடுப்பது
4: அப்படிங்கிறது மக்கள் கருத்து.
0: ஆண் குழந்தைகளுக்கு சமையல் கற்றுக் கொடுப்பது அவசியமா அப்படிங்கிற தலைப்பை கொடுத்துருந்தோம். எல்லா நேர்களுமே பேசின நம்ம சிநேகிதிகள் எல்லாருமே, அது என்ன ஆம்பளை பிள்ளையை போட்டு சமைக்க சொல்லிக்கிட்டு பொம்பளையாளி எதுக்கு இருக்கு அப்படின்னு யாருமே பேசலை. எல்லாருமே இன்னைக்கு காலகட்டத்தில் ஆண்களுக்கு சமையல் சொல்லிக் கொடுக்கணும், ஆண் பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கணும். வருங்காலத்தில் வந்து அவங்களுக்கு அது உதவியாக இருக்கும். தனியாக ஒரு இடத்துல போய் வேலை பார்க்குறோம், படிக்கிறனாலும் அவங்களுக்கான சமையலை அவங்க செஞ்சுக்கிறதுக்கும், ஃப்யூச்சரில் வந்து மனைவிக்காகவோ இல்லை அம்மாக்காகவோ உடம்பு சரியில்லாத நேரங்களில் அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கறதுக்கோ கண்டிப்பாக கை கொடுக்கும். சமையல் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ஒவ்வொரு ஆண் குழந்தைகளும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேயர்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இதுவரை சிநேகிதிய நிகழ்ச்சியில் பேசியது நான் சுபகலா,
4: மற்றும் நான் உங்கள் சுட்டி பஞ்சோனா.
0: நிகழ்ச்சி நிறைவாக பாடல் வருது, கேட்கலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நலம் தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. காதுகளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் கணபதி அவர்கள்.
2: நம்ம வாக்ஸ் வந்து நம்ம உள்ளர அழுத்தி தள்ளும்போது காது ஜவ் ஒட்டி போய்விடும். சில நேரங்களில் அந்த கை குடையிற நேரங்களில் ஏதாவது இடைஞ்சல் படுத்தினாலோ இல்லை தவறுதலாக யாரோ ஒருத்தர் நம்ம தட்டி விட்டுட்டாலோ காதுக்கு வந்து அது காயப்படுத்துவதோ இல்லாமல் ஜவ் வந்து உள்ளே ஏற்பட்டுச்சுன்னா அந்த ஜவ் கிளியறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த ஜவு கிழிதல்னால அந்த காது கேட்கும் தன்மையை நாமளே கெடுத்துக்கிட்டதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த மெழுகு வந்து நம்ம ஒன்றுமே செய்யாமல் விட்டுடலாமா இல்லை எடுக்கணும்னு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்களே அப்படின்னு ஒரு சந்தேகம் ஏற்படலாம். க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இது வந்து நமக்கு ஏதாவது தொந்தரவு ஏற்படுத்துதா அப்படின்றது தான் இதில் உள்ள முக்கியமான ஒரு விஷயம். அந்த தொந்தரவு அப்படின்னு நம்ம வந்து ஒன்று அது வலியாக இருக்கணும், இல்லைன்னா அது காதை வந்து அடைச்சு காது கேட்குற தன்மையை ஒரு சில நேரங்களில் அதாவது நமக்கு இந்த வேக்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக அது உருவாகி தொடர்ந்து அது ஒரு சைக்கிள் மாதிரி கொஞ்சம் உருவாகும், கொஞ்சம் உலர்ந்து விழுந்துகிட்டே இருக்கும். அது வந்து நமக்கு வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. இப்போயோ ஒரு தடவை குறைஞ்சதுனாலையோ இல்லை ஏதோ ஒரு நேரங்களில் அந்த அழுக்கு வந்து உள்ளர போய் நல்லா அடைத்து கொண்டால் காது கேட்கறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறையும். தண்ணீர் உள்ளர போய் சேரும்போது தடிமண் வந்து அளவு கூடி வலி கொடுத்தாலோ இல்லை அந்த மாதிரி நேரங்களில் காது கேட்குற தன்மை குறைவாக இருக்குதுன்னு நம்ம நினைத்தாலோ அது வந்து ஒரு காது மூக்கு தொண்டை மருத்துவர் மூலமாக அதை வந்து அகற்றிக்கொள்ளலாம். ஒரு முறை பண்ணினால் தொடர்ந்து பண்ண வேண்டும் என்ற அவசியமே இல்லை. ஒரு முறை பண்ணால் அது நமக்கு பின்னாடி ஒரு சில நேரங்களில் தொந்தரவு திரும்ப வராமலே போகலாம். ஸோ எந்த தொந்தரவும் இல்லாமல் நான் பார்க்கும்போது அடைத்து கொண்டிருக்கிறதுன்ற ஒரே காரணத்துக்காக அதை எடுக்கணுன்ற எண்ணம் வந்து வரக்கூடாது. பட் ஏதாவது ஒரு தொந்தரவு இருந்தால் முறையாக நம்ம அகற்றிக்கொள்ளலாம். காது பிரச்சனைகள் வந்து தன்னிச்சையாக சொட்டு மருந்து உபயோகிப்பது என்பது இப்போ வந்து பார்க்க முடிகிறது. காது தொந்தரவுனால ஒரு மாயை ஏற்படுத்தும், அது போட்டாச்சுனோன்னு எனக்கு வந்து நல்லாயிடுச்சு அப்படின்ற ஒரு மாயையும் ஏற்படுத்தும். நம்ம எப்போ அந்த சொட்டு மருந்தை உபயோகிக்கலாம், எப்போ நேரத்துக்கு தேவைப்படும் அப்படின்றது வந்து நம்ம வந்து ஆராய்ந்து பார்த்து தான் நம்ம அதை வந்து யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இப்போது காது சொட்டு மருந்து ரெண்டு பெரும் பிரிவுகளாக இப்போ வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஒன்று நம்ம காதில் ஏற்படும் மெழுகுத்தன்மை போன்றது உறைந்து இருக்கும் பட்சத்தில் அதை வந்து ஒரு மாதிரி குழைய வைப்பதற்காக ஒரு சில மருந்துகள் இருக்கின்றது. அதை தவிர காதில் ஏற்படும் தொற்றுகளுக்கு உண்டான கிருமி நாசினி மருந்துகள் நமக்கு வந்து பழக்கத்தில் அவைலபிளாக இப்போ கிடைக்கும். இப்போ எந்த மாதிரியான நமக்கு தொந்தரவு காதில் இருக்குது என்பதை தெரியாமல் அந்த சொட்டு மருந்தை மாற்றி உபயோகிக்கும்போது அதோடய விளைவுகளும் நமக்கு வந்து எதிர்விதமாக வர வாய்ப்பு இருக்கிறது. பெரும்பாலும் காதில் ஏற்படக்கூடிய அரிப்பு, காதில் ஏற்படக்கூடிய சிறு சிறு வலிகள் காது பிரச்சனைகளால் மட்டுமே உருவாகிறது கிடையாது. நமக்கு ஏற்படக்கூடிய சளி, மூக்கடைப்பு தொற்றுகள் மூலமாகவும், அதாவது மூக்கு தொண்டைகள் ஏற்படக்கூடிய சில சில உபாதைகள் மூலமாகவும் காதில் சில நேரங்களில் வலி ஏற்படலாம். காதில் வந்து எந்த விதமான தொற்றுக்குண்டான அறிகுறியோ, காதில் எந்த விதமான பிரச்சனைகளோ இல்லாத நேரங்களில் நம்ம இந்த ஆன்டிபயோட்டிக் ட்ராப்ஸ், அதாவது கிருமி நாசினி சொட்டு மருந்து காதில் விட்டோம் என்றால் கிருமிகள் இல்லாத நேரங்களில் அந்த கிருமி நாசினி சொட்டு மருந்து போடும்போது சில பூஞ்சைகள் காதில் வந்து உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது.
1: நலம் தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. காதுகளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் கணபதி அவர்கள்.

காலநிலை மாறுபாட்டால் சில நோய்கள் வந்து பரவுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்க வந்திருக்கிறவங்க பாளையங்கோட்டை மாவட்ட சுகாதார அலுவலக நல கல்வியாளர் எஸ் ஹரிஹர சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம்.

0: வணக்கம் சார்.
1: டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதில் பொதுமக்களிடமிருந்து சுகாதாரத்துறை எந்த மாதிரியான ஒத்துழைப்பை எதிர்பார்க்குது சார்? அந்த விவரத்தை சொல்லுங்களேன்.
0: மழைக்காலங்களையும் சொல்லுவோம், தண்ணீரை எப்பயுமே குளோரின் செய்து தான் தண்ணீர் வந்து வழங்கப்படுகிறது உள்ளாட்சி அமைப்புகளின் மூலமாக. மக்கள் வந்து தண்ணீரை குடிக்கும்போது தொடர்ந்து மழைக்காலங்களில் மஞ்சக்காமாலை போன்ற நோய்கள் பிரச்சனைகள்லாம் வரும்போதும் சொல்லுவோம், கொதிக்க வைத்து வடிகட்டி ஆற வச்சு குடிங்கன்னு சொல்லுவோம். கொதிக்க வச்சுட்டாலே கிருமிகள் முழுவதும் அது அழிந்து விடும் என்பது நாங்கள் பல முறை மக்களிடம் சொல்லி கொண்டிருக்கின்றோம். மக்கள் தங்களை காத்துக்கொள்ள வேண்டும், தன்னை காத்துக்கிட்டால் தந்த சமுதாயத்தையும் காத்துக்கொள்ள முடியும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்கிறோம். அப்போ நோயில்லாத வாழ்க்கையை வாழ்வதற்கு நாமும் சுத்தமாக இருக்கணும், நம்ம சுற்றுப்புற சூழல்களையும் சுத்தமான நிலையில் வைத்துக்கொண்டால் டெங்கு காய்ச்சல் என்பது முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டுவிடும்.
1: பல இடங்களில் பார்த்தீங்கன்னாக்க குடிநீரை பிடித்து வைக்கக்கூடிய குடங்களில் வந்து சுத்தம் பண்ண மாட்டாங்க. குறைந்தது எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை நீர் பிடித்து வைக்கும் குடங்களை சுத்தம் செய்வது நல்லது. இரண்டாவது விஷயமாக அக்குடங்களிலும் துணி போட்டு மூடி வைப்பது எந்த அளவுக்கு டெங்கு பரவலை கட்டுப்படுத்தக்கூடியது சார்? அந்த விவரத்தை சொல்லுங்களேன்.
0: இப்போ வீடுகளில் தண்ணீர் பிடித்து வச்சாலே அதை முற்றிலுமாக மூடி வைக்க வேண்டும். கொசு உள்ளே போகாத அளவுக்கு மூடி சுத்தமாக வைத்து தண்ணீர் பிடித்த பாத்திரங்களில் உள்ள தண்ணீரை ஒரு 3 நாட்கள் 4 நாட்களுக்குள்ளே அதை காலி செய்து விட்டு மறுபடியும் தண்ணீர் வரும்போது அந்த பாத்திரங்கள் நல்லா தேய்ச்சி காய வைத்து மறுபடியும் தண்ணீர் ஊற்றும்பொழுது அது கொசு உற்பத்தி ஆகுவதற்கு வாய்ப்பே கிடையாது. நிறைய வீட்டில் பார்த்தோன்னா பாசமாக இருக்கும், தண்ணீர் பிடிச்சி வச்சுருப்பாங்க. அந்த ட்ரம்மெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே பாசம் பிடிச்சிருக்கும், அந்த பாசத்தில் பார்த்திங்கன்னா அந்த பச்சை கலராக இருக்கும், அதில் பார்த்தா அழகாக கொசு முட்டை இருக்கும். இவங்க அதை கவனிக்காமலே இருப்பாங்க, தொடர்ந்து அடுத்த வாரம் வந்து பார்க்கும்போது கொசு புழுக்கும். நான் அலம்பி தானே இங்கே வச்சுருந்தோம், மறுபடியும் எப்படிங்க கொசு வந்ததுன்னா அந்த முட்டை என்பது நீங்கள் 10 நாள் இருந்தாலும் சரி அந்த ஈரப்பதம் இருந்தாலும் மறுபடியும் லார்வாவாக மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால் தண்ணீர் குடங்களை மூடி வைக்க வேண்டும். 4 நாட்கள் 5 நாட்களுக்கு தண்ணீரை முழுவதுமாக அப்புறப்படுத்திட்டு ஃப்ரெஷ்ஷாக தண்ணி பிடிச்சி வச்சு உபயோகப்படுத்தினாங்கன்னா இந்த பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பே கிடையாது.
1: இப்போ வந்து டெங்கு காய்ச்சலை பரப்பும் ஏஜிஸ் அடிடிட்டி, இந்த கொசு வந்து பிற கொசுக்களை விட உருவத்தில் எப்படி இருக்கும், உயரமாக பறக்குமா, எந்தெந்த வேலைகளில் இது வந்து மனிதர்களை வந்து கடிக்கக்கூடியது, அந்த விவரத்தை சொல்லுங்களேன்.
0: இந்த ஏடிஸ் எஜிப்டு கொசுக்கள் பார்த்திங்கன்னா அது கலர் வந்து 2-3 கருப்பு வெள்ளை இது மாதிரி கலராக இருக்கும், கொஞ்சம் பெரிய கொசுவாக இருக்கும். பக்கத்தில் உள்ள 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வரை கூட இருக்கக்கூடிய அளவுக்கு தான் அதோட சுற்றுப்புற சூழலை பறக்கக்கூடிய நிலையில் இருக்கும். அதனால தான் நாங்கள் வந்து எப்பயுமே இந்த டெங்கு பாதிப்பு ஏற்பட்டால் சுற்றி உள்ள 50, 100, 150 வீடுகள் இருந்தாலும் 1 கிலோமீட்டர் வரையும் உள்ள இடங்களை முழுவதுமாக அந்த கொசு ஒழிப்பு பணியில் முழுவதுமாக ஈடுபடுகிறோம். இது பார்த்திங்கன்னா இந்த ஏடிஸ் எஜிப்டிங்கிற கொசு வந்து பகல் நேரத்தில் தான் கடிக்கும், இரவு நேரங்களில் கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. காலைல 10 மணி 11 மணி இது மாதிரி அந்த கொசு எல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஹேங்கர் வச்சுருப்போம், ஹேங்கரில் துணியை மாட்டி வச்சுருப்போம், அதுக்குள்ளே இருக்கும். துணிகளெல்லாம் அப்படி எப்படி போட்டு வச்சுருப்போம், அதுக்குள்ளெல்லாம் அந்த கொசு இருக்கும். பகல் நேரங்களில் தான் மனிதர்களை அது கடிப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகம். அதனால தான் இந்த டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டால் இந்த ஃபாகிங் என்பதை அந்த பகல் நேரத்தில் நாங்கள் அடிக்கிறோம்.
1: மழைக்காலங்களில் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய டெங்கு காய்ச்சல் வந்து எவ்வாறு பரவுகிறது, எந்தெந்த வழிகளில் பரவுகிறது, டெங்கு காய்ச்சல் வந்தாக்க முறையாக அரசு மருத்துவமனைகளை அணுகணும், எவ்வாறு சிகிச்சை எடுக்க வேண்டும், பல அருமையான கருத்துக்களை வந்து நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டவங்க பாளையங்கோட்டை மாவட்ட சுகாதார அலுவலக நலக்கல்வியாளர் எஸ் ஹரிஹர சுப்பிரமணியன் அவர்கள்.

1:15 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நலம்தானா நலம்தானா நிகழ்ச்சியில இன்னைக்கு சிறுகீரையின் மருத்துவ பயன்கள் பத்தி தான் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். நம்முடைய வீடுகளில் இன்னைக்கு வரைக்கும் தவிர்க்க முடியாத ஒரு கீரை அப்படின்னா அது இந்த சிறுகீரை தான். இதுக்கு காரணம் என்னென்னா, இதில் உள்ள சத்துக்களை நம்ம முன்னோர்கள் ஏற்கனவே கணிச்சு வச்சுருக்கிறாங்க, பயன்படுத்தியும் வந்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சிறுகீரையை வந்து நம்ம உணவில் சேர்த்துக்கணும், அந்த கீரை மருத்துவ பயன் நிறைந்த கீரை அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறாங்க. இந்த சிறுகீரையின் தண்டுகள் வந்து நீளமாக இருக்கும். ஆனால் இந்த கீரையோட தண்டு, இலை எல்லாமே மருத்துவ பலன்களை கொண்டிருக்கும். நார்ச்சத்து நிரம்பிய கீரைகளில் இந்த சிறுகீரையை வந்து தவிர்க்கவே முடியாது. நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால செரிமானம் எளிதாகி வயிற்றை சுத்தப்படுத்துது, மலச்சிக்கலையும் தீர்க்குது. இப்படிப்பட்ட மருத்துவ குணங்கள் நிறைந்த சிறுகீரை பற்றி தான் இன்னைக்கு நலம்தானா நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க இருக்கிறோம்.

1:20 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நலம்தானா. நலம்தானா நிகழ்ச்சியில இன்னைக்கு சிறுகீரையின் மருத்துவ பயன்கள் பத்தி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த சிறுகீரையில விட்டமின் ஏ, பி, சி மற்றும் இரும்பு சத்து, பொட்டாசியம், மாங்கனீஸ், மெக்னீசியம் போன்ற தாதுக்கள் அதிகமாக நிரம்பி இருக்கு. இதில் உள்ள விட்டமின் ஏ வந்து நம்முடைய கண்களுக்கு நல்ல பலனை கொடுக்குது. கீரையில் உள்ள கால்சியம் சத்துக்கள் எலும்பு வளர்ச்சிக்கும் பற்கள் உறுதிப்பாட்டுக்கும் உதவுது. உள்ளுறுப்புகளை வலுப்படுத்துறதுல இந்த கீரைக்கு மிக முக்கியமான பங்கு இருக்கு. இதயம், சிறுநீரகம், கல்லீரல் போன்ற உறுப்புகளுக்கு அதிக ஆற்றலையும் சக்தியையும் தருகிறது இந்த சிறுகீரை தான்.

1:24 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நலம்தானா நலம்தானா நிகழ்ச்சியில். இன்னைக்கு சிறுகீரையின் மருத்துவ பயன்கள் பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். சிறுநீரக பையை வந்து சிறப்பாக செயல்பட வைக்கிறதுக்கு இந்த சிறுகீரை பயன்படுது. சிறுநீரகத்தில் உள்ள கற்களை நீக்குவதற்கு இந்த கீரையின் பங்கு அபரிதமானது அப்படின்னு கூட சொல்லலாம். சிறுநீரக பிரச்சனை இருப்பவங்க சிறுகீரையை வாரம் 2 முறையாவது சமையலில் சேர்த்து சாப்பிடணும். உடல் உடம்பில் வந்து இரத்த காயங்களை சீக்கிரத்தில் ஆற்றும் தன்மை வந்து இந்த சிறுகீரைக்கு இருக்குது. அதோட காயங்களின் தொற்றுக்கள் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் உதவுது. சிறுகீரையோட மஞ்சளை சேர்த்து அரைச்சி சொறி சிரங்கு காயங்கள் உள்ள இடங்களில் தடவுனா அதனால் ஏற்படக்கூடிய புண்கள் விரைவில் ஆறுமா. அதே மாதிரி சிறுகீரை மஞ்சள் முந்திரி பருப்பு சேர்த்து அரைத்து முகப்பரு இருந்துச்சு அப்படின்னா அந்த பருக்கள் மீது தடவினோம்னா பருக்கள் மறையுமா. இரத்த சோகை பிரச்சனை இருப்பவங்களுக்கும் இந்த கீரையை அடிக்கடி சாப்பிட கொடுக்கறதுனால இரத்தத்தில் சிவப்பு அணுக்களின் எண்ணிக்கை கூட அதிகரிக்குமா.

1:36 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நலம்தானா நலம்தானா நிகழ்ச்சியில் இன்னைக்கு சிறுகீரையின் மருத்துவ பயன்கள் பற்றி தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறீங்க. இந்த சிறுகீரையோட வேர் கூட வந்து மருத்துவ குணம் நிறைந்தது. வழக்கமாக வந்து சிறுகீரையை அதிகமாக சேர்த்து கொண்டா சிறுநீர் வந்து நன்றாக பிரியும். அதற்கு சிறுகீரையின் வேரை கூட நம்ம பயன்படுத்தலாம். சிறுகீரையோட அதோட வேர்களையும் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி போட்டு உப்பு மிளகாய்த்தூள் நெய் சேர்த்து உப்பு மிளகுத்தூள் நெய் இதெல்லாம் சேர்த்து அம்மியில் நல்லா அரைக்கணும். அப்படி அரைச்சி வரக்கூடிய ஒரு பேஸ்ட்டை வந்து 5-10 கிராம் அளவுக்கு 48 நாட்களுக்கு சாப்பிட்டு வந்தால் நினைவு திறன் வந்து பெருகுமா. அதேமாதிரி உடல் அதிகமாக இருப்பவங்க, சர்க்கரை நோயாளிகள், வயதானவர்கள், இதய நோயாளிகள் என எல்லாருக்குமே ஏற்ற ஒரு கீரை இந்த சிறுகீரையாகுமா.

1:41 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நலம்தானா நலம்தானா நிகழ்ச்சியில. இன்னைக்கு சிறுகிரையின் மருத்துவ பயன்கள் பத்தி தான் நம்ம பேசிட்டு

இருக்கிறோம். இரவில் வந்து கீரை சாப்பிடக்கூடாது, இந்த கீரைன்னு இல்லை எந்த கீரையுமே இரவில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதற்கு காரணம் என்னென்னா, கீரையில் நிறைய நார்ச்சத்து இருக்கிறதுனால எளிதில் ஜீரணமாகாது. மேலும் அசைவ உணவுகளோட கீரையை சேர்த்து சமைச்சு சாப்பிடவே கூடாது. கீரையிலையும் சரி அசைவ உணவுலேயும் சரி எளிதில் ஜீரணமாகவே செய்யாது. ரெண்டுமே வந்து மலச்சிக்கல் உள்ளிட்ட உபாதைகளுக்கு கொண்டு போய் விட்டுரும் அப்படிங்கிறதுனால தான் இது ரெண்டையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சிறுகீரையோட சிறுபருப்பு சேர்த்து சமைப்பு சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அனைத்து விதமான பித்த நோய்களும் குணமாகுமா? சிறுகீரையோட சிறிது மஞ்சத்தூள் சேர்த்து கஷாயம் தயாரித்து அதிகாலை நேரத்தில் சாப்பிட்டுட்டு வந்தால் சிறுநீரக கோளாறுகள் எல்லாமே சரியாகும்னு சொல்கிறாங்க.

பயன்கள் பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த சிறுகீரையோட மஞ்சள் சேர்த்து நல்லா அரைச்சி உடலில் தேய்த்து குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா சொறி சிரங்கு படை போன்ற தோல் நோய்கள் உருவாகாது. அதே மாதிரி சிறுகீரையோட மிளகு, வெங்காயம், பூண்டு, மஞ்சள் இதெல்லாம் சேர்த்து சூப்பு செய்து, சிறுகீரை சூப்பு செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா கண் புகைச்சல், கண் காசம், கண் படலம் போன்ற கண் சம்மந்தப்பட்ட நோய்கள் எல்லாமே குணமாகுமாம்.

1:46 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நலம்தானா. நலம்தானா நிகழ்ச்சியில் இன்னைக்கு சிறுகீரையின் மருத்துவ

0: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
1: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
0: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்தா லேட் பண்றியா?
1: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
2: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
1: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV கண்ட்ரோல் செய்வோம்.
3: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
4: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
5: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
4: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு, பின்பக்கமா போனா
6: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
4: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
7: இசை மலைனா அப்படித்தான் இருக்கும்.
4: என்ன இசை மலையா?
1: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசை மலை தானே.
4: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
7: இது 102.6.

ஒரு மணி 52 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நலம்தானா நலம்தானா நிகழ்ச்சியில் இன்னைக்கு சிறுகீரையின் மருத்துவ பயன்கள் பற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். சிறுகீரை 2 கைப்பிடி, பார்லி 1 கையளவு, இது எல்லாத்தையும் கொஞ்சம் சீரகம், 4 சிட்டிகை மஞ்சள், 4 சிட்டிகை போட்டுட்டு மஞ்சள் இதெல்லாம் சேர்த்து கொதிக்க வைத்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா உடல் வீக்கம், உடல் பருமன் இது எல்லாமே குறையும். சிறுநீரகம் நீர் சிறுநீர்ப்பை மற்றும் அதை சார்ந்த உறுப்புகள் எல்லாமே சிறப்பாக செயல்படணும் அப்படின்னா அதுக்கு சிறுகீரை தான் உதவுது. சிறுநீரகத்தில் உள்ள கற்களை நீக்கிறதுக்கும் இந்த சிறுகீரை தான் உதவுது. இந்த சிறுகீரையில் நமது நினைவாற்றலை அதிகரிக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே அடங்கியிருக்கு. மேலும் இந்த சிறுகீரையை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வர்றதுனால மூல நோய் கட்டுப்படும், வாயு மற்றும் வாத நோய் அகலும், மாலைக்கண் போன்ற நோய்கள் குணமாகுமா?

ஒரு மணி 58 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 106.6 நலம்தானா. நலம்தானால சிறுகீரையின் மருத்துவ பயன்கள் பற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டீங்க இவ்வளோ நேரம். இந்த சிறுகீரையில் விட்டமின் ஏ அதிகம் இருக்கிறதுனால இது கண்களில் கண்புரை ஏற்கிறதை தடுக்கிறதோடு விழிப்படலம் கருவிழி இது எல்லாத்தோட நலனையும் மேம்படுத்துது. சர்க்கரை நோயில் உள்ளவங்க இந்த சிறுகீரையை எடுத்துக்கொண்டால் உடலில் உள்ள இன்சுலின் சுரப்பு வந்து இயல்பாக இருக்கும். அதேமாதிரி ரத்த காயங்களை சீக்கிரம் ஆற்றும் தன்மையும் இந்த சிறுகீரைக்கு இருக்குது. காயங்களில் கிருமி தொற்று ஏற்படுறதை தடுத்து காயங்களை சீக்கிரமாக ஆற்றுது. இந்த மாதிரி சிறுகீரையில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது, மருத்துவ பயன்கள் இருக்குது அப்படிங்கிறதான் இன்னைக்கு நலம்தானா நிகழ்ச்சியில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதுவரைக்கும் நிகழ்ச்சியை வழங்கியது நான் சுபகலா. நிகழ்ச்சி நிறைவாக பாடல் வருது கேளுங்கள்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: என் அன்பு உள்ளங்களே, வார்த்தைகளை விட மௌனத்துக்கு அதிக சக்தி இருக்கு. கோபத்தில் பேசக்கூடிய

நூறு வார்த்தைகளை விட ஒரு நொடி கக்கக்கூடிய மௌனம் எதிராளியை ஆட்டி படைக்கலாம். அதனால் எல்லா சூழ்நிலையிலையும் மௌனமாக இருக்க கற்றுக்கலாம். நேரம் 2:02 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் குக்கு நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறேன் நான் உங்கள் சுட்டிப்பன் ஜோனா. இந்த ஒரு மணி நேரமும் உங்களுக்கு பிடித்தமான பாடலை காற்றலைகளில் கேட்டு மகிழலாம். அது எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன். டக்குன்னு உங்களோட ஃபோன் எடுத்து வாட்ஸ்அப் போயிட்டு உங்களுக்கு பிடித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களது பெயர், உங்களது ஊர் இது நாளையும் டைப் பண்ணிவிட்டு 9443360794 அப்படிங்கிற அந்த எண்ணுக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், உங்களது பெயர், உங்களது ஊர், உங்களுக்கு பிடித்த திரைப்பட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இது நாளையும் டைப் பண்ணிவிட்டு 9443360794 அப்படிங்கிற அந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். நிகழ்ச்சியில் முதல் பாடல் யாருக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, யுவா திருச்செந்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. எனக்கு கக்க கக்க திரைப்படத்தை வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் பாடல் வீணுப்பா அப்படின்னு அந்த பாடல் ஏதோ

நேரம் 2:09. நாங்கள் விரும்பிய பாடல் காதல் சுகமானது படத்திலிருந்து சொல்லத்தான் நினைக்கிறேன் சொல்லாமல் தவிக்கிறேன் அப்படிங்கிற பாடல் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா, நத்தக்குளம் சாந்தி, ரஞ்சிதா, பார்க்கநேரி வசந்தா, சுரண்டி பாப்பா, உடையாமொழி சுதா அவங்க கேட்ட அந்த பாடல். ஆரம்பப்பட்ட சாந்தியும் அந்த பாடலை கேட்டிருக்காங்க.

நேரம் 2:15. நிகழ்ச்சி ஒழிக்கிருக்கக்கூடிய அடுத்த பாடல் ஆலங்குளத்திலிருந்து கனிரவி கேட்டிருக்காங்க, எனக்கு வெயில் திரைப்படத்திலிருந்து பாடல் தர முடியுமா அப்படின்னு.

நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

நேரம் 2:22 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz குக்கோ நிகழ்ச்சியில் நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் வந்துட்டு போயிருப்பாங்க. ஆனால் ஒரு சிலரை பார்த்தா

மட்டும் நமக்கு தோணும். நான் என்ன தவம் செஞ்சேன்னு தெரியல, நீ எனக்கு கிடச்சிருக்கிற அப்படின்னு. எஸ், ஒழிக்க இருக்கக்கூடிய பாடல் அன்பு திரைப்படத்துலேருந்து. யாருக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெங்களூர்லேருந்து சாந்தப்பா கேட்டிருக்காங்க, அவங்க கேட்ட அந்த பாடல் ஏதோ.

நேரம் 2:32. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 100.6 MHz குக்கு நிகழ்ச்சியில். குக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா

தூத்துக்குடி மாவட்டம் உள்ள கடு பாபு சரஸ்வதி அவங்களுக்காக தான். அவங்க மகாராஜன் இவங்க எல்லாம் சேர்ந்து கேட்டிருக்காங்க அந்த பாடல். என்னங்க பெரிய காசு பணம், நம்மளை சுற்றி நம்மளை நேசிக்கிற ஒரு குடும்பம் இருந்தா அதை தவிர வேற எதுவுமே தேவையில்லை. ஒலிக்கிருக்கக்கூடிய பாடல் இந்தியன் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 2:38. இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz குக்கு நிகழ்ச்சியில். குக்கு நிகழ்ச்சி அடுத்த பாடல் யாருக்காக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆரியங்காவூர்லேருந்து இந்திரா பாக்கியலட்சுமி இவங்க கேட்ட அந்த பாடல் அழகி திரைப்படம்.

நேரம் 2:43. இணைந்திருக்கிறோம் குக்கு நிகழ்ச்சியில். குக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் திருநெல்வேலியிலிருந்து ஜோதி கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட அந்த பாடல் ஏதோ

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நேரம் 2:49. இணைந்திருக்கிறோம் FM ரெயின்போ 102.6 MHz-ஓடு. நிகழ்ச்சி அடுத்ததாக ஒழிக்க இருக்கக்கூடிய பாடல் ரோஜா திரைப்படத்தில் வந்து யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா அபி கேட்டிருக்காங்க குரும்பூர்லேருந்து. அவங்க கேட்ட அந்த பாடல் உன்னிமேனன் சுஜாதா குரலில் வந்துட்டு இருக்கு, கேட்டு நினைஞ்சிருங்க.

11:54 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் குக்கு நிகழ்ச்சியில். குக்கு நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் யாருக்காக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஹாய் மேம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. யார், திருநெல்வேலியிலேருந்து ஆதி ஸ்ரீராம் கேட்ட அந்த பாடல் ஜேஜே மூவிலேருந்து வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. மறுபடியும் இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்கள் கூட இணைகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சுட்டிப்பன் ஜோனா. ஐயோ, நான் கேட்டு பாடல் மட்டும் போடவே இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடாது. தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கான பாடல் கண்டிப்பாக காட்சிகளை உள்ள வரும் அப்படின்னு நம்புங்க. கண்டிப்பாக ஒரு நாள் உள்ள வரும். இப்போ நிகழ்ச்சி நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டு நினைஞ்சிருங்க. அதனை தொடர்ந்து கேட்கலாம். செய்திச்சிருக்கோம்

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. தமது உயிரையும் பொருட்படுத்தாது ஃப்ளை துபை விமான பயணிகளை காப்பாற்றிய இந்திய விமானி ஸ்மித் மச்சானின் தீரத்திற்கு நாடே தலை வணங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். உலக அமைதிக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் பாராட்டு தெரிவித்திருப்பது நாட்டிற்கே பெருமை அளிப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். அரசு அலுவலகங்கள் மற்றும் பொது இடங்களில் தூய்மையை பராமரிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் வலியுறுத்தியுள்ளார். பிரான்ஸ் வர்த்தக அமைச்சர் திரு நிக்கோலஸ் ஃப்ராசியருடன் நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் நாடு முழுவதும் 12 கோடிக்கும் மேற்பட்ட வீடுகளில் கழிப்பறை வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மின்சார வாகனங்களை பயன்படுத்துவோர் எண்ணிக்கை கடந்த 10 ஆண்டுகளில் 8.26% உயர்ந்துள்ளது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் மூலம் ஊரகப் பகுதிகளில் உள்ள 16 கோடி வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நிறைவடைந்த நிலையில் விடுபட்ட வாக்காளர்கள் மற்றும் முதல் தலைமுறை வாக்காளர்களை பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம்களை மேற்கொள்ளுமாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. காந்தி ஜெயந்தியையொட்டி மாநிலம் முழுவதும் இன்று கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்றன. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் படகு பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த நேத்ரா குமணனுக்கு 30 லட்சம் ரூபாய் உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. கடந்த ஜூலை மாதம் நடத்தப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை உடனடியாக வெளியிட வேண்டும் என்றும் புதிய ஆசிரியர் தகுதி தேர்வை விரைந்து நடத்த தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பாமக வலியுறுத்தியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் மகளிர் குத்துச்சண்டை 65 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் பர்வீன் ஹூடா தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் செபக் டக்ரா பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆர்யன் ஷா கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 90.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய வணக்கம் நேர்களே, நேரம் சரியா 3:03 ஆயாச்சு. கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க திரையருவி. திரையருவி நிகழ்ச்சியில் இன்றைக்கும் பாடலின் இடைப்பட்ட வரிகளை நான் சொல்ல போகிறேன். பாடலின் முதல் வரியே நேயர்கள் கண்டுபிடிக்க இருக்கிறாங்க. அந்த வகையில் நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னா 0462-256-1132 அப்படிங்கிற எண்களுக்கு கால் பண்ணி பேசலாம். நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய முதல் நேயர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம். திரையருவிக்கு முதல் நேரா வந்துடுறீங்க. சரி, இப்ப உங்களுக்காக ஒரு பாட்டு குடி சொல்லலாமா? எனை வந்து தழுவு, ஏன் இந்த பிரிவு, மானேவா உனை யார் தடுக்க, பரிமாறலாம் பசியாரலாம் பூ மாலை சூடும் நாள்.
2: இது என்ன பாட்டு?
1: இது என்ன பாட்டு? என்ன பாட்டுன்னு கண்டுபிடிங்க.
2: என்ன பாட்டு?
1: பேர் என்ன சொன்னீங்க?
2: முருகன். வீரவாண்ட புலிக்கல முருகன். எப்பவும் பேசியிருக்க மேடம்.
1: பேசுவீங்க. தெரியும் தெரியும் தெரியும்.
2: பாட்டு தெரியலையே மேடம். அடுத்த நேரத்துக்கு வாய்ப்பு கொடுக்கீங்களா?
1: சரி, அடுத்த நேரத்தை கேட்டுருவோமா?
2: நான் கேட்டு இங்க மன இப்ப கேட்க நேற்று கேப்பேன் கரைஞ்சில்ல மேடம் இங்க.
1: சரி சரி சரி.
2: ஆனா குக்கு எல்லாம் இப்ப பாட்டு சூப்பரா பாட்டு நல்லா வந்தது மேடம்.
1: சரி, நன்றி நன்றி நன்றி.
3: உங்களுக்கு
1: தெரியுமா
3: அந்த பாட்டு?
1: எனை வந்து தழுவு, ஏன் இந்த பிரிவு, மானேவா உனை யார் தடுக்க, பரிமாறலாம் பசியாறலாம் பூ மாலை நீ சூடும் நாள்.
3: கரகாட்டக்காரன் தானே?
1: இல்லை, கண்டுபிடிங்க.
3: அது இல்லையோ? தெரியலையே மேடம்.
1: சரி ஓகே, பாட்டை கேட்போம். பாட்டுக்கு அப்புறம் அடுத்த நேரம் சொல்றாங்களான்னு பார்த்துட்டு நான் சொல்லிடுறேன்.
3: சரி, பார்க்கலாம்.
1: நன்றி. நிகழ்ச்சியில் ஒரு பாடல் வருது, கேட்கலாம்.

0: 3:12 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 திரையருவி. திரையருவி நிகழ்ச்சியில பேசக்கூடிய அடுத்த நேயர் யாருன்னு பாத்திரலாம். வணக்கம். வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க? மாரியப்பன், கொஞ்சம் சவுண்ட குறைச்சு வச்சுக்கோங்க. எஃப்எம்
1: சவுண்ட்.
0: மாரியப்பன், உங்களுக்கு அது என்ன பாடல்னு தெரியுமா? சூப்பர் சூப்பர், அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க. நன்றி மாரியப்பன்.

0: நிகழ்ச்சியில அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் ராமநாதபுரம் காத்தன்குடியிலிருந்து முருகன்.
0: முருகன், எப்படி இருக்கிறீங்க?
1: நலமா இருக்கு மேடம். நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம் முருகன். சரி, உங்களுக்கு ஒரு பாட்டு சொல்லிடுவோமா?
1: மேடம் கொஞ்சம் கொஞ்சம் இடைக்கால பாடலா சொல்லுங்க மேடம், அதான் டக்குன்னு சொல்லிடுறான்.
0: சரி, இடைக்கால பாடல் தான் இது. தூறல் போடும் இந்நேரம் தோளில் சாய்ந்தால் போதும், சாரல் பாடும் சங்கீதம் கால்கள் தாளம் போடும்.
1: தாளம் போடும் கால்கள், அருமையான பாட்டு மேடம் இருக்கட்டும். கால்கள் தாளம் போடும், சின்ன சின்ன தூறல் அந்த பாட்டா
0: இல்லையே?
1: அப்படியே அந்த பாட்டு வர மாட்டேங்குது எனக்கு.
0: சரி, அப்ப அடுத்த நேரத்தை கேட்டுருவோமா?
1: பாடல
0: கேட்டுட்டு அடுத்த நேரத்தை வரும்போது இது என்ன பாடல்னு கேட்டலாம். நிகழ்ச்சியில இப்போ ஒரு பாடல் கேட்கலாம்.

0: 3:19 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 திரையருவி நிகழ்ச்சியில பேசக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: விக்ரம் பேசுறேன் மேம்.
0: விக்ரம், இப்பதான் முதல் முறையா பேசுறீங்களா?
1: முதல் பேசிருக்கேன் மேம், ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு மேம்.
0: ஓ, இதுக்கு முன்னாடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி பேசிருக்கீங்களா?
1: ஆமா, எஃப்எம் ஆரம்பிச்ச புதுசுல பேசுறேன் மேம்.
0: ஓ, அதுக்கப்புறம் இப்பதான் பேசுறீங்க.
1: ஆமா மேம்.
0: சரி, உங்களுக்கு அந்த பாடல் தெரியுமா?
1: தூரல்
0: போடும் இந்நேரம் தோளில் சாய்ந்தால் போதும், சாரல் பாடும் சங்கீதம் கால்கள் தாளம் போடும். இது என்ன பாடல்? க்ளூ கொடுக்கவே மாட்டோம் நம்ம இதுக்கு மட்டும், ஏன்னா இதில் வரிகளை சொல்லி அப்படியே கண்டுபிடிக்கிறது
1: தான்.
0: ஆமாம், பொதிகை தும்பியில தான் க்ளூலாம்.
1: தெரியல மேம்.
0: தெரியலையா? சரி, அடுத்த நேரத்தை கேட்டுருலாமா? வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கிறோம் மகாலட்சுமி.
2: திண்டல் வந்து என்னை தொடும், ஆகா சத்தம் இன்றி முத்தமிடும்,
0: பகலே
2: போய்விடு இரவே பாய்குடே, நிலவே பன்னீரை தூவி ஓய்வடே.
0: மாவடிக்கால் மகாலட்சுமி, கண்டுபிடிச்சிட்டீங்களே இந்த என்ன
2: பாட்டுன்னு?
0: சரி, இத கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா தென்றல் தடும். நன்றி, நன்றி. நம்ம நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம்.

0: 3:25 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 திரையருவி, திரையருவி நிகழ்ச்சியில அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் கோபாலசாமத்துல இருந்து கோமதி பேசுறேன்.
0: கோமதி, உங்களுக்கு ஒரு பாடல் சொல்லிடலாமா?
1: சொல்லுங்க மேடம்.
0: உயிர் ஒன்று இல்லாமல் உடல் இங்கு நிலையாதே, உயிர் என்ன பொருள் என்று அலைப்பாய்ந்து திரியாதே. உயிர் ஒன்று இல்லாமல் உடல் இங்கு நிலையாதே, உயிர் என்ன பொருள் என்று அலைப்பாய்ந்து திரியாதே. தெரியுமா? உயிர் ஒன்று இல்லாமல் உடல் இங்கு நிலையாதே, உயிர் என்ன பொருள் என்று அலைப்பாய்ந்து திரியாதே.
1: இசை பாடி வரும்,
0: என்ன
1: இசை பாடி வரும்,
0: சூப்பர்
1: காற்றுக்கு உருவம் இல்லை.
0: சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்களே. ஆமா கோமதி,
1: நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி. இதுவரைக்கும் திரையருவி நிகழ்ச்சியில் நேயர்களை எல்லாரும் நம்ம பாடல் வரிகளை சொல்ல அவங்க பாடலை கண்டுபிடிச்சாங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேயர்களுக்கும் கேட்ட நேயர்களுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன்.

0: ये बर्तन तो धुल गया है।
1: अरे सुधीर, नहीं अभी ठीक से कहाँ धुला है, अभी भी इसमें थोड़ी सी कसर बाकी है।
0: हाँ?
1: अभी तो इसे और चमकाना है।
0: ओ
1: देखो, इसे और चमकाता हूँ। ये लो, अब देखो, अब ये अच्छी तरह साफ हो गया है और
0: चमकने भी लगा।
1: हाँ बिल्कुल ठीक कहा। ध्यान रखो, जिस भोजन को हम खाते हैं उसे हमेशा साफ बर्तनों में ही खाना चाहिए, समझे सुधीर?
0: हाँ जी बापूजी।
1: हाँ शाबाश।
2: तो साथियों, हमने आज गांधी जी के आश्रम में जाकर क्या सीखा? तो हमने सीखा कि अपना काम स्वयं करें और किसी दूसरे से न तो उम्मीद रखें और ना दूसरे से वह काम करवाएं, और हम सबको अपनी व्यक्तिगत और आसपास की साफ सफाई का भी ध्यान रखना चाहिए। तो साथियों, यदि आप गांधी जी के जीवन से संबंधित कोई भी किस्सा जानते हैं तो अपने मित्रों से अवश्य साझा करें।
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷாம்லா. தமது உயிரையும் பொருட்படுத்தாது ஃப்ளை துபை விமான பயணிகளை காப்பாற்றிய இந்திய விமானி ஸ்மித் மச்சாரின் தீரத்திற்கு நாடே தலை வணங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். உலக அமைதிக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் பாராட்டு தெரிவித்திருப்பது நாட்டிற்கே பெருமை அளிப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். அரசு அலுவலகங்கள் மற்றும் பொது இடங்களில் தூய்மையை பராமரிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் வலியுறுத்தியுள்ளார். பிரான்ஸ் வர்த்தக அமைச்சர் திரு நிக்கோலஸ் ஃப்ராசியருடன் நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் நாடு முழுவதும் 12 கோடிக்கும் மேற்பட்ட வீடுகளில் கழிப்பறை வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மின்சார வாகனங்களை பயன்படுத்துவோர் எண்ணிக்கை கடந்த 10 ஆண்டுகளில் 8.26% உயர்ந்துள்ளது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் மூலம் ஊரகப் பகுதிகளில் உள்ள 16 கோடி வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நிறைவடைந்த நிலையில் விடுபட்ட வாக்காளர்கள் மற்றும் முதல் தலைமுறை வாக்காளர்களை பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாமினை மேற்கொள்ளுமாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. காந்தி ஜெயந்தியையொட்டி மாநிலம் முழுவதும் இன்று கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்றன. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் படகு பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த நேத்ரா குமணனுக்கு 30 லட்சம் ரூபாய் உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள மதுக்கடைகளின் எண்ணிக்கை படிப்படியாக குறைக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் மின் பற்றாக்குறை காரணமாக தொழிற்சாலைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த ஜூலை மாதம் நடத்தப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை உடனடியாக வெளியிட வேண்டும் என்றும் புதிய ஆசிரியர் தகுதி தேர்வை விரைந்து நடத்த தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் பாமக வலியுறுத்தியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை மகளிர் 65 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் பர்வீன் ஹூடாவும், ஆடவர் 65 கிலோ இடைப்பிரிவில் சுஜித் கல்கலும், ஆடவர் 80 கிலோ இடைப்பிரிவில் அங்குஷ் பங்கலும் தங்கப்பதக்கம் வென்றனர். பதக்கம் வென்ற வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆர்யன் ஷா கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: பேசலாமா?
1: இல்ல நீங்க இந்த டயலாக்
0: உங்கள் தூய்மையான அன்புக்கு முன்னால் என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு கோபால். ஆரம்பத்தில் கொஞ்சம் நடிக்கத்தான் செய்தேன், உங்கள் உண்மையான அன்புக்கு முன்னால் என் நடிப்பு கொஞ்சம் தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு தான். சரியா
2: சரதேவி? அப்படி
1: இப்ப முதல்ல கோபமா சொல்லட்டுமா?
0: ஆமா சொல்லுங்க.
1: ஆரம்பத்துல நடிக்கத்தான் செஞ்சேன், ஆனா உங்க தூய்மையான அன்புக்கு முன்னாடி நான் கொஞ்சம் தோத்து போயிட்டேன்.
2: இது கோபமா?
0: கோபமா? இது சத்தமா பேசுற மாதிரி தான் இருக்கு.
2: எனக்கு இது கோபமாவே தெரியல.
0: கோபமாவே தெரியல.
1: அரங்கம் நடிக்கவே செஞ்சா அன்புக்கு முன்னாடி என் நடிப்புக்கு கொஞ்சம் தோத்து போச்சு, அதுக்கு என்ன செய்யப்போம்?
0: கோபாலையே விட்டுட்டீங்க.
2: கோபால விட்டுட்டீங்க. கோபாலுக்காக தான் அந்த வசனமே.
0: கோபத்துல கோபால விட்டுட்டீங்க.
1: ஆமா ஆமா ஆமா.
0: சரி அடுத்து சிரிச்சுக்கிட்டே
1: முதல்ல கோபமா தான
2: சொன்னேன்.
1: ஆரம்பத்துல அடிக்கத்தான் செஞ்ச, ஆனா உங்க தூய்மையான அன்புக்கு முன்னாடி என் நடிப்பு தோத்து போச்சு கோவாலு,
0: தோத்து போச்சு கோவாலு, போச்சு போ போச்சு கோவாலு,
1: போச்சு
0: கோவாலு கோவாலு.
1: ஓகே
0: சூப்பர், சூப்பரா நடிச்சிட்டீங்க. மூணுமே வந்து சூப்பரா கலந்துகிட்டீங்க. சரி அடுத்து நீங்க.
2: நீங்க தான் இப்ப கேள்வி கேட்கணும் நம்ம சுபகலாவுக்கு.
1: ரைட்டே. நான் வந்து நல்ல ஒரு பக்தி பாட்டு தான் இது, நம்ம காலையில கேட்டது கொஞ்சம் எனக்கு பிடிச்சிருந்தது. அது இடையில இருந்து ஒரு ரெண்டு வரி படிக்க முத வரி மட்டும் சொல்லுங்க.
0: கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியாது.
1: இல்ல உங்களுக்கு இந்த பாட்டு தெரியும்.
0: அப்படியா? சரி சொல்லுங்க.
1: தந்தையும் தாயுமாய் அவன் இருப்பான், ஒரு தன்

0: முதவரி.
1: முதவரி என்ன இல்லையே,
0: அப்ப நான்
1: சொல்லல
0: படிச்சது சரியில்லையோ?
1: இல்லையே,
2: அந்த மியூசிக்ல கரெக்டா படிச்சா கரெக்டா ஃபர்ஸ்ட் வரி அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும்.
0: அப்ப அந்த முதவரியவே ராகத்துல படிக்கட்டுமா?
2: ம், படிங்களே.
0: தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன தன த

0: ஆஹா,
1: கரெக்டா?
0: சில்லை அம்பலத்தை அப்படியே என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்துட்டீங்க ரெண்டு பேரும்.
1: அது சூலமங்கலம் ராஜலட்சுமி பாடின பாட்டு.
0: ஆமா, அது
1: அந்த வாய்ஸ் வந்து நம்மளுக்கு வரணும்.
0: படிச்சது இந்த பாட்டு, வாய்ப்பு இருந்ததுன்னா இத நம்ம கேட்கலாம்னு நினைச்சேன். கடவுள் முதல் அளவே கொடுத்துட்டாரு.
1: சரி, நன்றி நன்றி நன்றி, ரொம்ப அழகா கலந்துக்கிட்டீங்க. நன்றி நன்றி
0: நன்றி நன்றி.
2: நம்ம ஒரு பாட்டை கேட்டு வந்துருவோம்.
1: போடலாம்ப்பா.

0: 4:22 கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 பொதிகை தும்பி. நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார், எங்கிருந்து அழைக்கிறீங்கம்மா?
2: சென்னையில இருந்து மாலினி தேவி பேசுறேன்.
1: சென்னையில இருந்து மாலினி தேவி. நலமா இருக்கீங்களா மாலினி தேவி?
2: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: ரொம்ப ரொம்ப நலமா இருக்கிறோம் ரெண்டு பேரும். சரி,
2: ஏழு நான் அடி பாட்டு சொன்னீங்களா, அது வந்து எஸ் வரலட்சுமி.
1: எஸ் வரலட்சுமி, எஸ் வரலட்சுமி, எஸ் வரலட்சுமி, கரெக்ட் கரெக்ட், எஸ் வரலட்சுமி. நான் சூலமங்கலம் ராஜலட்சுமி சொல்லிட்டனோ?
2: ஆமா ஆமா.
1: எஸ் வரலட்சுமி, கரெக்டா நோட் பண்ணி வந்து சொல்லிட்டீங்க. சரி, இப்ப நீங்க கேள்வி கேக்குறீங்களா? நாங்க கேள்வி கேக்கவா?
2: நான் கேக்குறேன்,
1: கேளுங்க.
2: அந்த யான் ஆரம்பிக்கணும்
1: என்ன
2: படம் பேரு? யா யா யான் அப்படின்னு வருதுல்ல?
1: ஆமா,
2: அதான் யாங்க எழுத்துல ஆரம்பிக்கும் படம், சினிமா படம்.
1: சினிமா படமா?
2: ஆமா.
1: சொல்லவா?
2: சொல்லுங்க.
1: யாதும் ஊரே யாவரும் கேளீர், யாதுமாகி.

0: அதுக்கப்பிறகு
1: பழைய படங்களா இருக்கு.
0: யாம் இருக்க பயமேன். மூணு சொல்லிட்டேன்.
1: மூணு? ஆமா மூணு.
0: மூணு சொல்லிட்டேன். யாம் இருக்க பயமேன்.
1: நான் ரெண்டு சொல்லுங்க அப்பறம்.
0: நான் ரெண்டு சொல்லுமா?
1: ஆமா ஆமா.
0: யா தனுஷ் யார் நடிச்சது? தனுஷ் கூட நயன்தாரா தனுஷ்.
2: டைம் ஓடிட்டே இருக்கு.
1: நிறைய இருக்கு. என்ன அந்த படம் வரல சொல்லிடுவா?
0: தனுஷ் யா மட்டும் தானே சொல்லணும் இருக்கீங்க?
1: ஆமா யால
0: ஏய் நோந்துறோம். ஏய்
2: டைம் முடிஞ்சு போச்சு.
0: சரி,
1: ஜெயலலிதா படம் இருக்கு. யார் நீ இருக்கு?
0: யார் நீ? ஆமா யார் நீ இருக்கு? நாலு சொன்னோம் இல்லையா?
1: நீங்க யான் கூட சொல்லிருக்கலாம்.
0: உங்களுக்கு ஒரு கேள்வி கேக்கலாமா? சரி, நான் வந்து ஒரு ரெண்டு க்வெஸ்சன் கேப்பேன். அந்த ரெண்டு க்வெஸ்டினுக்கும் ஒரே ஆன்சர் தான். சரியா? நான் கேட்குற ரெண்டு கேள்விக்கும் தமிழில் தான், ரெண்டு கேள்விக்கும் சேர்த்து ஒரே ஒரு ஆன்சர் தான் வரும். சரியா? தேர் ஓடுவது எதனால், தெருவை மெழுகுவது எதனால்? மெழுகுவது எதனால்?
1: மெழுகுவது
0: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. வெறும் அச்சுனா தெருவு எப்படி அச்சால மெழுக முடியும்? கிட்டத்தட்ட வந்துட்டீங்க. சக்கரம் இல்ல, நீங்க கிட்டத்தட்ட வந்துட்டீங்க. ஆனால் சொல்லுங்க பாப்போம். அச்சாணி. கரெக்ட். அச்சாணி. தேர் ஓடுவது எதனால், தெருவை மெழுகுவது எதனால்? அச்சாணியால்.
2: அச்சாணியால்.
0: அச்சாணியால். அச்சாணி. அச்சாணியால் சேர்த்து அச்சாணி அச்சு ஆணியால். ரெண்டை பிரிச்சு சொல்றது ஒண்ணு, சேர்த்து சொல்றது ஒண்ணு. ரொம்ப ரொம்ப நல்லா கலந்துகிட்டீங்க மாலினி தேவி. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி நன்றி.
2: நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்டு வந்துருவோம்.

0: இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி கள நிலவரம் கேட்கலாம்.
1: ஏசியன் கேம்ஸ் 2026 ஐச்சி நகோயா.

0: 4:37 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. பொதிகை துமி நிகழ்ச்சியாக கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
2: சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லைம்மா.
1: காரக்குறிச்சில இருந்து வந்துட்டீங்களா?
2: எதுக்கும் கேட்டீங்கன்னா வீட்டுல நான் தான் சமையல்.
0: சரி
1: சரி,
2: மத்தியானம் கேட்டதாங்க ஆண்களும் சமைக்கலாமான்னு. அதான் இன்னைக்கு நான் தான்
0: சமையல். அது ஆண் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்க சொன்னோம்.
2: அவங்க எங்க வீட்டுல இனிய குழந்தைன்னு தான் கூப்பிடுவாங்க. நான் கடைசி பிள்ளை.
0: சரி சரி சரி, சரியா போச்சு போங்க. சரி ஐயா, நீங்க என்ன கேட்க போறியா?
2: ஏமா, நீங்க வந்து கடைக்கு போய் ஒரு 10 வயசு முட்டாய் கேட்டா எப்படி இருக்கும்?
0: என்ன 10 வயசு முட்டாயா?
2: 10 வயசா இருக்கும்போது கடையில போய் முட்டாய் கேட்டேன்னா எப்படி கேட்டிருப்பியா? அடுத்த ஒரு 35 வயசுல போய் ஒரு முட்டாய் கேட்டா எப்படி கேட்டிருப்பியா? ஒரு 70 வயசு பாட்டி கேட்டா எப்படி கேட்டிருப்பியா?
0: மூணா கேக்கணுமா?
2: இல்ல, முட்டாய் ஒண்ணுதான், மூணு குரல
1: மூணு விதமா கேக்கணும்.
0: சரி கேட்டுருவோம்.
1: சரி
0: கேட்டுருவோமா? 10 வயசு
2: கேட்டுருவோம்.
0: கார்குச்சி தாத்தா, எனக்கு முட்டாய் வேணும்.
2: என்ன முட்டாயமா? சேன் முட்டாயா, சவ முட்டாயா?
0: இந்த சுத்து முட்டாய் இருக்குல்ல தாத்தா, அந்த சுத்து முட்டாய் வேணும் தாத்தா.
2: சுத்து முட்டாய் இருக்கானே, கயிறு இல்லாம இருக்க பாப்பா.
0: எனக்கு கயிறோடு தான் வேணும் தாத்தா, சுத்து முட்டாய் தான் வேணும் தாத்தா.
2: அப்போ வேணா நான் ஒரு கண்டு நூலும் சுத்து முட்டாயும் தரேன், வீட்டுல போய் கட்டி சுத்திக்கிறியா?
0: அதெல்லாம் முடியாது, இந்த சுத்து முட்டாய் வாங்கி வைங்க தாத்தா. நீங்க என்ன கடை வச்சிருக்கீங்க?
2: அப்படி இல்ல, ஒண்ணு செய்யமா, நீ முட்டாய் மத்தியில வச்சிட்டு நீ சுத்தி வரியாமா? அது சுத்து முட்டாய்,
0: அந்த சுத்து முட்டாய் நீங்களே சுத்துங்க தாத்தா.

0: இப்ப 35 வயசா? இது நார்மல் தான்.
1: நார்மல்
0: என்னாச்சி,
1: தான்.
0: சுத்து மிட்டாய் கொடுங்க. என்னாச்சி, சுத்தி சுத்தி
1: எவ்வளோ
0: விளையாடுவோம்
1: கிலோ
0: உள்ள
1: வேணும்?
0: அந்த மிட்டாயி.
1: அதான் எத்தனை, 1 ரூபா குள்ள வேணுமா, 50 பைசா குள்ள தான், 4 லாக்குள்ள தான்மா?
0: என்ன மூணு விதமா வச்சிருக்கீங்களா என்னாச்சி?
1: ஏமா எல்லா இதுலேயும் 3 விதமா, இது தான் முட்டையெல்லாம் விதவிதமா இருக்காங்களா? அதான்
0: சரி,
1: உங்களுக்கு வந்து
0: 1 ரூபா உள்ளதே கொடுங்க. என்னாச்சி, 1 ரூபா உள்ளது கொடுங்க. ஒரு
1: ஒரு
0: நாலு
1: ரூபா
0: கொடுங்க.
1: குள்ளனா 4ஆ?
0: ஆமா,
1: சில்லறையா வச்சிருக்கேம்மா?
0: 1 ரூபா சில்லறையா தான் வச்சிருக்கேன். என்னாச்சி,
1: ஆ சரி சரி, அதான் கேட்டேன். சிலவங்க 1 ரூபாய் வாங்கிட்டு 100 ரூபாய் தராங்க, அதான் நம்ம சில்லறை தேடிக்கிட்டு இருக்க முடியல.
0: சரி, 1 ரூபாய் வாங்கிட்டு 100 ரூபா தராங்களா?
2: அண்ணாச்சியோட கடையில மட்டும் 50 பைசாக்கு 4 லாக்குலாம் இன்னும் மிட்டாய்
0: இன்னும்
2: விக்குது
0: முட்டாய்
2: போலுக்கு.
0: இருக்கு.
1: இருக்குமா அந்த காலத்துல
0: அப்ப
1: வந்து இருக்கா?
0: இல்ல, அது கேட்டா நீ கொடுத்த 4 நாக்கு கயிறு தான் கிடைக்கும் தான் அப்படின்னு கயிறை கொடுப்பாரு. இல்லனா நீ கொடுத்த 4 நாக்கு இந்த மிட்டாய் மட்டும் தான் கிடைக்கும், கயிறு கிடைக்காதுங்க. அதான் 1 ரூபாக்குள்ளது கேட்டேன்.
1: ஒரு
0: இப்ப பாட்டி
1: வாங்கிடுங்கம்மா.
0: பாட்டி ஏ ராசா, கரகுறிச்சி கிருஷ்ண, என்னையா பண்ணுத?
1: நான் கடை வச்சுக்கேன் தெரியலையா பாட்டி, கண்ணாடி நல்லா போடுங்க.
0: கண்ணாடி கண்ணுலயே நிக்க மாட்டேக்குயா, மூக்குக்கு மேல போட்டுதான் வச்சிருக்கேயா.
1: அதுக்குதான் மூக்கு கண்ணாடின்னு பேர் வச்சிருக்காங்க. கண்ணு தெரிஞ்சாலும் கூட அதை தாங்கி நிக்கிறது வந்து காது தான்மா, அதான் மூக்கு கண்ணாடி.
0: அப்படியா ஐயா? ஐயா, உன் கடையில இந்த சுத்து முட்டாயி இருந்தா சுத்து முட்டாயி குடுக்கியா ஐயா?
1: ஏ பாட்டி, நீ கல்யாணம் முடியதுக்கு முன்னாடி வாங்கின பாட்டி, இன்னும் 70 வயசாலும் என் கடையில சுத்து முட்டாயி வாங்க வரல பாட்டி, உங்களை பாராட்டுறேன்.
0: ஆமா ஐயா, அந்த சுத்து முட்டாயி எத்தனை காசு?
2: பாட்டிக்கே 70 வயசுனா அப்போ உங்களுக்கு எத்தனை வயசு?
1: எனக்கு 130மா.
0: ஐயா எனக்கு 150 வயசு ஆகுதுயா, 70 இல்லையா.
1: இந்த பாட்டிக்காவது 70 வயசு, எங்க பாட்டி 145 வயசு இன்னும் இருக்குமா?
2: 145 வயசு இன்னும் இருக்கிறாங்களா?
0: அந்த பாட்டிக்கு ஒரு சுத்து முட்டாய் குடி, எனக்கு ஒரு சுத்து
1: கேளுங்க.
0: முட்டாய் குடியா.
1: என்னங்க பாட்டி, நல்ல வேலை இன்னைக்கு நல்ல மழை பெஞ்சிருக்கீங்களா? இந்தாங்க மழை நினைக்காங்க, இந்த முட்டாயும் வச்சுக்கிடுங்க, குடையும் வச்சுக்கிடுங்க.
0: ஐயா இந்த சுத்து முட்டாய் சுத்துனா சுத்துமாயா?
1: அவன் சுத்தும், நீங்க கீழே வச்சிட்டு சில நேரம் சுத்தி வாங்க, இல்லைன்னா வீட்டுல யாரும் பேர பிள்ளை இருந்தாங்கன்னா சுத்த சொல்லுங்க, சுத்தும்.
0: ஆமா ஐயா, வாங்கிட்ட முட்டாயி வாங்கினா எனக்கு தலையே சுத்துது போ.
1: நல்லது தானே பாட்டி, முதுகுலாம் பாத்துக்கலாம்ல.
0: சரி போதுமா,
1: பொறுமையா, பாராட்டுகள் உங்களுக்கு.
2: சரி, நீங்க தான் இப்ப கேள்வி கேட்டாச்சு, அடுத்து சுபகலா அவங்க வந்து உங்களை கேள்வி கேட்கறதுக்கு தயாரா ஆயிட்டாங்க.
0: ஆமா, நீங்க வந்து இப்போ உங்க நண்பர் நான் தான். என்னைய வந்து நீங்க ஒரு சம்சா விற்கிறவரு, நீங்க உங்க சம்சா விற்கிற பாணியிலேயே என்னைய திட்டணும், எப்படி திட்டுவீங்க?
1: சம்சா விற்கிற பாணியில உங்களை திட்டணுமா?
0: ஆமா, நேரடியா திட்டக்கூடாது, சம்சா விற்கிற பாணியிலேயே என்னைய திட்டணும்.
1: சம்சா வியாபாரம் பாத்துக்கிட்டு வரணும்.
0: ஆமா, வியாபாரம் பாத்துட்டு இருக்கியா, அப்படியே சாடமடைய சம்சாவோட சம்சாவா திட்டணும்.
1: சம்சா சம்சா சம்சா, நான் பாருங்க வீட்டுல சம்சா ஒழுங்கு அடிக்க வச்சேன்னா பாருங்க, இந்த புள்ள மாதிரியே சம்சா அடிக்க வச்சிருக்காங்க பாருங்க பாருங்க. சம்சா தான் முக்கோணமா இருக்கும், திடீர்னு பாருங்க, திடீர்னு கொடுக்க இடத்துல வந்து திடீர் இல்லைன்னு சொல்லுது. அண்ணா பாருங்க, அண்ணா திரு திருன்னு முழிக்க பாருங்க, கண்ணை பாருங்க, முண்டை கண்ணு மாதிரி இருக்கு. ஹலோ
0: ஹலோ
2: ஹலோ,
1: ஏமா திரும்பி பாக்காங்க, ஏமா நான் உங்களை பேசல, நான் வீட்டுல உள்ள கஷ்டத்துல புலம்பிக்கிட்டு வரேன்.
0: சம்சா விக்கிறாள், சம்சாவை தானே விக்கணும், அது என்ன கண்ணு முண்ட கண்ணு மாதிரி இருக்குன்னு சொல்லிடுறேன்.
2: சம்சால
1: பாருங்க, சம்சா வந்து மினில இதா இருக்கும், நாங்க பாருங்க பொக்கு பொக்க முண்ட கண்ணு மாதிரி அமுக்கி அமுக்கி அவசரத்துல வச்சுக்கணும். என்ன ஜிய, நான் உங்களை ஏமா ஏசப்படுறேன், உங்களுக்கு எனக்கு என்ன மாதிரி இருக்கு?
0: அது சரி, சம்சா இதா சம்சா சம்சா அப்படி எல்லாம் வித்துட்டு போனோம். இது என்ன, இங்க பாருங்க, முளிய பாருங்க, மூஞ்ச பாருங்கன்னு சொல்லிக்கிட்டு வித்துக்கிட்டு இருக்கியே.
1: சம்சா சம்சா சம்சா, 1 ரூபாய்க்கு 2 சம்சா ஓடியாங்க, 1 ரூபாய்க்கு 2 சம்சா.
0: எந்த காலத்துல 1 ரூபாய்க்கு 2 சம்சா கொடுத்தாவோ, புதுசா சொல்லுதீரு.
1: இது வந்து பாத்தீங்கன்னா பேப்பர்லயும் இருக்குமா, மடை கொடுக்கும், இப்ப ரேட்டு கம்மி ஆயிட்டுமா.
0: சம்சா எத்தனை நாளைக்கு முன்னாடி உள்ள சம்சான்னு தெரியல, 1 ரூபாய்க்கு 2 கொடுக்காவோ.
1: இல்லம்மா, அண்ணன் சுட சுட போட்டு கொடுப்பாங்க, நேற்று வரைக்கும் நல்ல வெயில், வெயிலே காய வச்சு எடுக்கக்கூடிய சம்சாமா கெட்டு போவாது.
0: சரி, என்ன திட்டவே காணும், சம்சா வியாபாரமே போய்கிட்டு இருக்கு.
1: ஏமா இந்த சம்சா விக்க வச்சு எப்படி ஏசன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது, வேற ஏதாவது கொடுத்துருந்தா கூட ஏசி இருப்பேன்.
0: அப்படி உண்மையை ஒத்துக்கோங்க.
1: இந்த மார்க் உங்களுக்கு தாமா 2 மார்க்.
0: இல்ல, நீங்க முயற்சி பண்ணதுக்காக உங்களுக்கு 1 மார்க் கொடுத்துடலாம். சரியா?
1: ஆமா, சம்சா ஒரு ஏசி ஏசி பாருங்கம்மா.
0: ஏசிரோமா? சம்சா சம்சா சம்சா சம்சா, ஏ தள்ளி போயா சம்சா, சம்சா இதோ வாயா சம்சா. ஆளப்பாரு, இவனும் வந்து வந்து நின்றுக்கிட்டு இருக்கான். சம்சா சம்சா சம்சா, இப்படி சம்சான்னு சொல்லி வித்துக்கிட்டு இருக்கீங்களே, உடையில உடையில ஏசிக்கிடணும், அவ்வளவுதான்.
2: அப்ப வந்து வியாபாரம் வந்து மொத்தமா நல்லா நடக்கும்.
0: இம்சாவா? பரவாயில்லையே.
2: இல்ல, இப்படி வியாபாரம் பண்ணீங்கன்னா நல்ல வியாபாரம்.

0: பிரமோகமா
1: உங்களுக்கு ஒரு
0: போகும்.
1: மார்க்கு எனக்கு ஒரு மார்க்கு. சம்சா
2: ஏமா, இன்னொன்னு என்னன்னா, பொறுமையா கேட்டுக்கிறதுக்கு இந்த அக்காளுக்கு ஒரு மார்க் கொடுத்துருங்க.
1: அவங்களுக்கு ஒரு மார்க் கொடுக்கணுமா? கொடுத்துருவோம். போயிட்டு வா ஐயா ராசா.
0: நன்றி நன்றி கிருஷ்ணா, நன்றி நன்றி.
1: நிகழ்ச்சியில ஒரு பாட்டு போட்டு விட்டுருமாக்கா?
0: போடுங்கம்மா.

0: 4:48 கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 பொதிகை தும்பி. நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, சங்கரன் கோயில் இருந்து வேம்படி முத்து பேசுறேன்.
1: சங்கரன் கோயில் இருந்து வேம்படி முத்து, நலமா இருக்கிறீங்களா?
2: நல்லா இருக்கேன். சகோதரிகள் இருவருக்கும் மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம். மாலை வணக்கம். நீங்க கேள்வி கேக்குறீங்களா? நாங்க கேட்கணுமா கேள்வி? உங்க ஊர்ல மழை பெய்தா? முதல்ல
2: மேகமா இருக்கு, மழை இல்ல.
1: மேகமூட்டமா இருக்கு ஆனா மழை இல்ல. இல்ல, சரி. நீங்க கேள்வி கேக்குறீங்களா? நாங்க கேள்வி கேட்கணுமா?
2: நான் கேட்டறவா?
1: கேளுங்க.
2: 1, 2, 3, 4, 5 இந்த அஞ்சு வரைக்கும் சொல்லி உடல் உறுப்புகள்ல ஒண்ணுனா ஒரு உறுப்பு உள்ள உடல் உறுப்பு மட்டும் சொல்லணும். ரெண்டுனா ரெண்டு எழுத்துல முடிந்த ரெண்டு உடல் உறுப்பு சொல்லணும்.
1: ரெண்டு எழுத்துல முடிகிற ரெண்டு உடல் உறுப்பு,
2: அது மாதிரி ஒண்ணுக்கு ஒண்ணுதான் சொல்லணும்.
1: ஒண்ணுக்கு

0: இந்த அஞ்சு வரைக்கும் சொல்லி உடல் உறுப்புகள்ல ஒண்ணுன்னா ஒரு உறுப்பு உள்ள உடல் உறுப்பு மட்டும் சொல்லணும். ரெண்டுன்னா ரெண்டு எழுத்துல முடித ரெண்டு உடல் உறுப்பு சொல்லணும்.
1: ரெண்டு எழுத்துல முடிகிற ரெண்டு உடல் உறுப்பு,
0: அது மாதிரி ஒண்ணுக்கு ஒண்ணுதான் சொல்லணும்.
1: ஒண்ணுக்கு
0: ஒரு எழுத்துல முடித ஒண்ணு சொல்லி ஒண்ணுதான் சொல்லணும்.
1: ஒரு ஒரு எழுத்துல புரியல, ஒரு எழுத்துல
0: ஒரு எழுத்துல முடித உடல் உறுப்பு ஒண்ணு,
1: ஒரே ஒரு எழுத்து மட்டும் தான் வரணும்.
2: அப்படியா?
0: ஆமா, மூணுன்னா மூணு எழுத்துல முடித மூணு,
1: சரி.
0: நாலுன்னா நாலு எழுத்துல முடித நாலு. அஞ்சு வச்சிருக்கேன், அது வேண்டாம், ரொம்ப லெந்தா போயிரும்.
2: இல்ல, அவ்வளவு உடல் உறுப்பு இருக்கான்னு தெரியல ஐயா, இவ்வளவு உடல் உறுப்பு சொல்லுதியல.
0: இல்லையா, டக்கு டக்குன்னு வந்துருமே,
1: டக்கு டக்குன்னு வந்துருமா?
0: நம்ம உடல்ல உள்ள உறுப்பு தானே.
2: சரி
1: சரி,
0: அதானே கேக்குறேன்.
2: சரி சொல்லுங்க.
0: சிரிச்சுக்கிட்டே போகாம கொஞ்சம் சிந்திப்போம்.
2: சரி,
1: சிரிச்சுக்கிட்டே போகாம கொஞ்சம் சிந்திக்கணும்ல.
0: ஒரு எழுத்துக்கு சொல்லுங்க.
1: ஒரு எழுத்துக்கு கை. முகம். நாலு எழுத்துக்கு இதயம். சரிதானா? இதயம், கால்கள். என்ன திடீர்னு ஒண்ணுமே ஞாபகம் வர மாட்டேங்குது. சிறுமூளை பெருமூளை. ஓகேயா?
2: டைம் வேற முடியும்.
1: சிறுமூளை பெருமூளை
0: ரெண்டு மூளை இருக்குதோ?
1: ஆமா, சிறுமூளை பெருமூளைன்னு ரெண்டு மூளை இருக்கு. சிறுமூளை பெருமூளை. ஓகே,
0: அஞ்சு சொல்லிடவா?
1: ஆ, அஞ்சு.
0: அஞ்சுக்கு சொல்லிடுறீங்களா?
1: அஞ்சுக்கு சொல்லிடவா? கல்லீரல் மண்ணீரல். அஞ்சுக்கு கல்லீரல் மண்ணீரல், அதுக்கப்புறமா விரல்கள். விரல்கள்,
0: இன்னொரு விரல், இன்னொரு ஈரல் இருக்கு, அதை சொன்னதுனால மூணாயிரம்.
1: நுரையீரல். கல்லீரல் மண்ணீரல் நுரையீரல் விரல்கள். கை ரேகைகள் சொல்லலாமா? அது உடல் உறுப்புல வராது இல்லையா? கை ரேகைகள் சொன்னா, கை ரேகைகள் சொன்னா உடல் உறுப்புல வராது.
2: தலைமுடிகள்.
1: தலைமுடிகள்லாம் கிடையாது. நீங்க கடைசி தலைமுடிகள்லாம் கிடையாது. கை விரல்கள் சொல்லியாச்சு. மணிக்கட்டு ஆறுக்கு அழகா ஒரு அருமையான ஒரு கேள்வி கேட்டீங்க. கொஞ்சம் யோசிச்சு சொல்ற மாதிரி சொல்லி கேட்டீங்க இல்லையா? உங்களுக்கு கொஞ்சம் யோசிச்சு சொல்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டலாமா?
0: கேளுங்க.
1: புறம் அப்படின்னு முடியக்கூடிய ஒரு அஞ்சு ஊர் சொல்லுங்க போதும்.
0: புறம்ல முடியலதா?
1: புறம் அப்படின்னு முடியக்கூடிய ஒரு அஞ்சு ஊர். எல்லாம் உங்க பக்கத்திலேயே நிறைய ஊர் இருக்கு. நீங்க சங்கரன் கோயில் பக்கத்துல இருக்கிறீங்க, உங்க பக்கத்திலேயே நிறைய ஊர் இருக்கு. மம்சாபுரம்,
0: விஸ்வநாதபுரம் ஒரு ஊர் இருக்கு.
1: விஸ்வநாதபுரம் இருக்கு. ரெண்டு சொல்லிட்டீங்க, இன்னும் ஒரு மூணு.
0: முத்துசாமிபுரம் ஒரு ஊர் இருக்கு.
1: முத்துசாமியாபுரம். முத்துசாமியாபுரம்.
0: திரிகூடபுரம் ஒரு ஊர் இருக்கு. அது பக்கத்துல, முத்துசாமியாபுரம் பக்கத்துல இருக்கு, சொக்கம்பட்டி பக்கத்துல.
1: சொக்கம்பட்டி பக்கத்துல திரிகூடபுரம்.
0: ஆமா, திரிகூடபுரம்.
1: இன்னும் ஒண்ணே ஒண்ணு தான்.
0: காசி தர்மபுரம். அச்சம்பூதூர் பக்கம் காசி தர்மபுரம்.
1: காசி தர்மபுரம். ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்க ஊர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஐந்து புறம் அப்படின்னு சொல்ல முடியக்கூடிய ஒரு ஐந்து ஊர்கள் சொன்னீங்க இல்லையா? ரொம்ப அழகா சொன்னீங்க, ரொம்ப அழகா பங்கு பெற்றீங்க. உங்களுக்கு

0: உங்களுடைய வாழ்த்துக்கள்.
1: நன்றி
0: நன்றி நன்றிங்க நன்றி நன்றி நன்றி. ரொம்ப ரொம்ப அழகா அருமையா கலந்துகிட்டாரு அவர் இல்லையா. புதுசா வந்து வேம்படி முத்து அவர்கள் வந்து ஒரு வித்தியாசமா ஒரு கேள்வியை கேட்டாரு. நம்ம கிட்டேயும் வித்தியாசமா நம்ம கேள்வி கேட்டு அவங்க ஊர் பக்கத்துல விட புறம்னு முடியக்கூடிய ஒரு அஞ்சு ஊரு அழகான ஊரு நம்மளுக்கு வந்து ரொம்ப அழகா சொன்னார் இல்லையா.
2: கண்டிப்பா கண்டிப்பா அக்கா, நிகழ்ச்சியில வந்து நேரமாயாச்சு
0: நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கே நம்ம வந்துட்டோம்னு சொல்லலாம். இன்னைக்கு வந்து மொத்தம் நான்கு நேயர்களை தான் நம்மளால வந்து இந்த நிகழ்ச்சியில வந்து பங்கு பெற வைக்க முடிஞ்சது. ஏன்னா வந்து அப்டேட்ஸ் வந்துட்டே இருந்துச்சு ரெண்டு தடவை.
2: ரெண்டு முறை நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்டேட் கேட்டோம், அடுத்து 4:30 ஒரு அப்டேட் இருந்ததுனால வந்து நேயர்கள் அதிகமா எடுக்க முடியல.
0: நான்கே நான்கு நேயர்கள் வானரமுட்டி நம்பிராஜ், சென்னை மாலினி தேவி, காரக்குறிச்சி கிருஷ்ணன், சங்கரன் கோயில் வேம்படி முத்து, நான்கு பேர் தான் கலந்துட்டாலும் நாலு பேர் அப்படி சும்மா
2: கண் மாதிரி
0: அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. மார்க் எவ்வளவு
2: சொல்லிருங்க?
0: நாலு பேரும் சேர்ந்து நான்கு பேரும் ஆளுக்கு ஒவ்வொரு மார்க் வாங்கியிருக்காங்க நேயர்கள். அவர்களுக்கு கேட்கப்பட்ட கேள்விக்கு அவங்க கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அவங்க நம்ம கிட்ட கேட்ட கேள்விக்கும் நாமளும் கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டோம்.
2: கண்டிப்பா
0: நமக்கும் வந்து ஆளுக்கு இரண்டு இரண்டு மதிப்பெண்கள் வந்திருக்காங்க. நேயர்களும் ஆர்ஜேஸும் ஒன்று போலதான் மதிப்பெண்கள் வாங்கி எப்பொழுதும் போல ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த விஷயத்துல வின் பண்றோம் அப்படின்னு சொன்னாலுமே கூட நேயர்களோட பங்கு வந்து இந்த நிகழ்ச்சியில ரொம்ப ரொம்ப அதிகம்
2: அப்படிங்கிறதுனால நேயர்களே வெற்றி பெற்றாங்கன்னு சொல்லிடலாம்.
0: கண்டிப்பா அந்த நிகழ்ச்சியை வந்து ரொம்ப அருமையா பங்கு பெற்ற நேயர்கள், நிகழ்ச்சியை வானொலி வாயிலாக கேட்டு ரசித்த நேயர்கள், வலைத்தளம் வாயிலாக ரசித்த நேயர்கள், நியூஸ் ஆன் ஏஆர் ஆப்ல நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்கள் எல்லோருக்கும் நம்மளுடைய திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் சார்பில் நன்றிகள்.
2: கண்டிப்பா எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டு, நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இதுவரை நிகழ்ச்சியில பேசியது நான் சுபகலா,
0: நான் உங்கள் சிநேகிதி சித்ரா ரங்கநாதன்.
2: சரி.

0: இன்னும் சில நொடிகளில் 5 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
1: பிவானி ஸ்மித் மச்சாடின் தீரத்திற்கு நாடே தலை வணங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். உலக அமைதிக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் பாராட்டு தெரிவித்திருப்பது நாட்டிற்கே பெருமை அளிப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். அரசு அலுவலகங்கள் மற்றும் பொது இடங்களில் தூய்மையை பராமரிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வல் வலியுறுத்தியுள்ளார். தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் நாடு முழுவதும் 12 கோடிக்கும் மேற்பட்ட வீடுகளில் கழிப்பறை வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் மூலம் ஊரகப் பகுதிகளில் உள்ள 16 கோடி வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நிறைவடைந்த நிலையில் விடுபட்ட வாக்காளர்கள் மற்றும் முதல் தலைமுறை வாக்காளர்களை பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாமினை மேற்கொள்ளுமாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. காந்தி ஜெயந்தியையொட்டி மாநிலம் முழுவதும் இன்று கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்றன. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் படகு பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த நேத்ரா குமணனுக்கு 30 லட்சம் ரூபாய் உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள மதுக்கடைகளின் எண்ணிக்கை படிப்படியாக குறைக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த தாவேகா அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் மின் பற்றாக்குறை காரணமாக தொழிற்சாலைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். கடந்த ஜூலை மாதம் நடத்தப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை உடனடியாக வெளியிட வேண்டும் என்றும் புதிய ஆசிரியர் தகுதி தேர்வை விரைந்து நடத்த தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் பாமக வலியுறுத்தியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை மகளிர் 65 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் பர்வீன் ஹூடாவும் ஆடவர் 65 கிலோ எடைப்பிரிவில் சுஜீத் கல்கலும் ஆடவர் 80 கிலோ எடைப்பிரிவில் அங்குஷ் பங்கலும் தங்கப்பதக்கம் வென்றனர். பதக்கம் வென்ற வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆர்யன் ஷா கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

இனிய வணக்கம் நேர்களே, 5:04 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. படமும் பாடலும் நிகழ்ச்சி தான் கேட்க இருக்கிறீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில 2000 வெளிவந்த தமிழ் திரைப்படங்கள் குறித்த சுவாரஸ்ய தகவல்களோடு பாடல்களை கேட்க இருக்கிறீங்க. அந்த வகையில் நிகழ்ச்சியின் முதல் திரைப்படம் அலைப்பாயுதே 2000 வெளிவந்த ஒரு சூப்பர் ஹிட்.

லவ் படம் அப்படின்னு சொன்னால் அது இந்த அலைப்பாயுதே திரைப்படம் தான். இயக்குனர் மணிரத்னம் இந்த கதையை தொடக்கத்தில் பாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஷாருக்கான் மற்றும் காஜல் இவங்களை நடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஹிந்தியில் எடுக்கிறதுக்காக தான் முதல் முதல்ல இந்த கதையை எழுதியிருக்கிறாரு. ஆனால் சில காரணங்களால் அது தள்ளி போனதுனால இந்த கதையை தமிழில் மாதவன் மற்றும் சாலினியை வச்சு இயக்கியிருக்கிறாரு. இந்த திரைப்படத்தில் நடிகர் மாதவனுக்கு தமிழில் இந்த திரைப்படம் மூலியமாக தான் நடிகர் மாதவன் வந்து தமிழில் கதாநாயகனாக அறிமுகமான முதல் திரைப்படம் வந்து இந்த அலைப்பாயுதே தான். ஹிந்தி தொலைக்காட்சியில் நடிச்சிட்டு வந்த மாதவனை மணிரத்னம் இந்த படம் மூலமாக தமிழ் திரையுலகுக்கு அறிமுகப்படுத்தினார். படம் வெளியான ஒரே இரவில் மாதவன் தென்னிந்தியாவின் முன்னணி சாக்லேட் பாய் மற்றும் கனவு கண்ணனாக உருவெடுத்தார்.

0: 5:11 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. படமும் பாடலும் 2000 ஆண்டில் வெளிவந்த தமிழ் திரைப்படங்கள் குறித்த சுவாரஸ்ய தகவல்களோடு பாடல்களை கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறீங்க. அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய திரைப்படம் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன். இந்த திரைப்படம் புகழ்பெற்ற ஆங்கில எழுத்தாளர் ஜேன் ஆஸ்டின் எழுதிய சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு நாவலை தழுவி இந்திய சூழலுக்கு ஏற்ற மாதிரி மிக நேர்த்தியாக உருவாக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான். இந்த திரைப்படத்திற்கு தமிழ் சினிமாவில் மாபெரும் எழுத்தாளரான சுஜாதா வந்து வசனம் எழுதியிருக்கிறாங்க. பெண்களை மையமாக கொண்ட கதைக்களத்தில் அவங்களோட உணர்வுகளை அழகாக பிரதிபலிக்கும் வகையில் வசனங்களை அவங்க அமைச்சிருக்கிறாங்க. இந்த படத்தில் வந்து மம்முட்டி வந்து மேஜர் பாலா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த கதாபாத்திரத்துக்கு ஆரம்பத்தில் பார்த்திபனை மனதில் வச்சு தான் கதை எழுதினாங்களாம். ஆனால் சில காரணங்களால் அவர் நடிக்க முடியாமல் போகவே மம்முட்டி அந்த கதாபாத்திரத்தில் நடித்து அசத்தியிருக்கிறாரு. இந்த திரைப்படத்தில் இருந்து இப்போ ஒரு பாடல் கேட்கலாம்.
1: இல்லை இல்லை சொல், ஒரு கணம் போதும்

5:19 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. படமும் பாடலும் 2000 ஆண்டில் வெளிவந்த திரைப்படம் குறித்த தகவல்களோடு பாடல்களையும் கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய திரைப்படம் குஷி. இயக்குனர் எஸ் ஏ சூர்யா வந்து முதல்ல இந்த கதையை நடன புயல் பிரபுதேவாவிடம் தான் சொல்லியிருக்கிறாரு. அவரும் நடிக்கிறதுக்கு சம்மதமெல்லாம் தெரிவிச்சிட்டாரு. ஆனால் சில காரணம்

காரணங்களால அவருக்கு அந்த வாய்ப்பு தள்ளி போறதுனால தயாரிப்பாளர் ஏஎம் ரத்னத்தின் ஆலோசனையின் பேரில் விஜய்க்கு இந்த படம் சென்றது. விஜய்க்கு அது டூ ஆர் டை அப்படிங்கிற சூழ்நிலையாக இருந்த காலகட்டம் அப்படிங்கிறதுனால இந்த திரைப்படம் அவரது திரையுலக வாழ்க்கையில் ஒரு மாபெரும் திருப்பமாக அமைஞ்சிருக்கு. ஜெனி கதாபாத்திரத்தில் துருதுருப்பான நடிப்பை வெளிப்படுத்திய ஜோதிகாவுக்கு இந்த திரைப்படம் சிறந்த நடிகைக்கான ஃபிலிம்ஃபேர் விருது மற்றும் சினிமா எக்ஸ்பிரஸ் விருதுகளை பெற்று தந்திருக்குது. இதோ குஷி படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்கலாம்.

5:26 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 படமும் பாடலும் நிகழ்ச்சியில 2000 வருடத்தில் வெளிவந்த திரைப்படங்கள் குறித்த தகவல்களோடு பாடல்களையும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய திரைப்படம் வானத்தை போல. இயக்குனர் விக்ரமன் முதன் முதல்ல இந்த கதையை வந்து நடிகர் சரத்குமார மனசில் வச்சு தான் எழுதியிருக்கிறாரு. ஆனால் சில காரணங்களால் அவரால் நடிக்க முடியாமல் போக அதுக்கப்புறமா விஜயகாந்துக்கு இந்த கதை கொடுக்கப்பட்டது. இது விஜயகாந்த் கேரியரில் ஒரு மிகப்பெரிய திருப்பமாக அமைஞ்சிருக்கு. இந்த திரைப்படம் 250 நாட்களை கடந்து வெள்ளி விழா சாதனையும் படைச்சிருக்கு. இந்த திரைப்படம் வணிக ரீதியாக பெரும் வெற்றி பெற்றதோடு மட்டுமல்லாமல் சிறந்த பொழுதுபோக்கு திரைப்படத்திற்கான தேசிய திரைப்பட விருதையும் இந்த திரைப்படம் வென்றிருக்கு. மேலும் தமிழ்நாடு அரசின் மாநில திரைப்பட விருதையும் இது தட்டி சென்றிருக்கு.

நேர்களை, இதுவரைக்கும் ஜப்பானில் நடைபெற்ற 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசு குறித்த தினசரி கள நிலவரம் கேட்டீர்கள். ஐந்து மணி 36 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 படமும் பாடலும். இரண்டாயிரம் ஆண்டில் வெளிவந்த திரைப்படங்கள் குறித்த தகவல்களோடு பாடல்களையும் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறீங்க. அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய திரைப்படம் தெனாலி. படத்தில் வந்து கமலஹாசனோட கண்களை மட்டும் க்ளோஸ்அப்பில் காட்டணும் அப்படின்னு ஒரு பிரபலமான ஒரு காட்சி வந்து அந்த படத்தில் எடுத்தாங்க. உண்மையிலே அந்த காட்சி எடுக்கும்போது அவரது இல்லத்தில் வச்சு தான் அந்த படத்தை எடுத்தாங்களாம். அப்போது அவர் தனது அடுத்த படமான ஆலவந்தான் படத்துக்காக மொட்டை அடித்து தயாராகிட்டு இருந்ததுனால வீட்டில் வச்சே அந்த ஷாட்டை எடுத்தாங்களாம். படத்தின் கதையோ அல்லது தனக்கு ஜோடி யாரு அப்படிங்கிறத கூட தேவயானி தெரிஞ்சிக்காம நடிக்கிறதுக்கு ஒப்புக்கொண்டாங்களாம். எதுக்காக அப்படின்னா, கே எஸ் ரவிக்குமார் அவங்க வந்து கேட்டதுனால தேவயானி அந்த படத்தில் ஒப்புக்கொண்டாங்களாம். அதுக்கப்புறமே தான் அவங்களுக்கு தெரியுமா, கமலுக்கு ஜோடியாக நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நமக்கு ஜெயராமுக்கு ஜோடி தான் நம்ம அப்படிங்கிறது எல்லாமே அவங்களுக்கு அடுத்து தான் தெரிய வந்துச்சான். இப்போ தெனாலி திரைப்படத்தில் இருந்து ஒரு பாடல் கேட்கலாம்.

5:44 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 படமும் பாடலும் 2000 ஆண்டு வெளிவந்த திரைப்படங்கள் குறித்த தகவல்களோடு பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய திரைப்படம் ரிதம். தமிழ் சினிமாவில் ஆக்ஷன் கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய நடிகர் அர்ஜுனுக்கு அவர் நடித்த படங்கள்லேயே ரொம்பவும் பிடித்த திரைப்படம்னா அது ரிதம் தான். தொலைக்காட்சியில் இந்த படம் வந்து எப்போ ஒளிபரப்பினாலும் சரியா அந்த படங்களை

பார்க்கா தன்னோட சொந்த படங்களை உட்காந்து பார்க்காத அர்ஜுன் ரிதம் படத்தை மட்டும் முழுமையாக உட்காந்து பார்த்து ரசிப்பாராம். எதுக்கு அப்படின்னா, அந்த கதையோட மென்மையும் அந்த படத்தில் கார்த்திகேயன் கதாபாத்திரமும் அவருக்கு ரொம்பவே பிடிக்குமா. அது மட்டும் இல்லாமல் அமைதியாக பக்குவப்பட்ட நடிப்பில் சித்ரா அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் மீனாவின் நடிப்பு அந்த திரைப்படத்தில் ரொம்பவே பாராட்டப்பட்டது. இந்த படத்துக்காக அவங்களுக்கு சிறந்த நடிகைக்கான சினிமா எக்ஸ்பிரஸ் விருது கூட கிடச்சிருக்கான்.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் பூவாய் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசைமலைன்னா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசைமலையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
3: இது 102.6.
5: எங்கராய்

5:53 கேட்டுட்ருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 படமும் பாடலும் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் 2000 வெளிவந்த திரைப்பட தகவல்களோடு பாடல்களையும் கேட்டுட்ருக்கிறீங்க. அந்த வகையில் நிகழ்ச்சி நிறைவான படமாக வருது முகவரி. கிளைமேக்ஸில் அஜித்தோட கதாபாத்திரம் வந்து இசையமைப்பாளராக ஆக முடியாமல் குடும்ப சூழ்நிலைக்காக வேலைக்கு செல்கிற மாதிரி முடிவடைவதாக இருந்துச்சு. இந்த படத்தில் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அஜித் வந்து ஒரு மியூசிக் சிங்கர் ஆகணும் அப்படின்னு, இசையமைப்பாளர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்திலேயே பயணிச்சுட்டு இருப்பார். அவருக்கு வந்து அது சக்ஸஸே ஆகாமல் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அவரோட கிளைமேக்ஸ் வந்து பொதுவாக எப்படி எடுத்திருந்தாங்க அப்படின்னா, இசையமைப்பாளராக ஆக முடியாமல் குடும்ப சூழ்நிலைக்காக வேலைக்கு போகிற மாதிரி கிளைமேக்ஸ் இருக்கணும் அப்படின்னு படத்துக்கு பேசியிருந்தாங்க. ஆனால் அஜித் மாதிரி ஒரு மாஸ் ஹீரோவுக்கு இந்த முடிவு வந்து செட் ஆகாது அப்படின்னு தயாரிப்பாளர்கள் விநியோகஸ்தர்கள் சார்பில் அழுத்தம் கொடுக்கப்பட்டதுனால அவர் திரும்பவும் வந்து வேலைக்கு சென்றாலும் இசையமைப்பாளராக, அவரோட விடாமுயற்சி காரணமாக இசையமைப்பாளராகவும் அவர் வெற்றி பெறுறது மாதிரி கிளைமேக்ஸை திரும்ப மாற்றி அமைச்சாங்க. இந்த கிளைமேக்ஸ் காட்சியை மாற்றுறதுக்கு இயக்குநருக்கு உடன்பாடு இல்லாத போது அஜித் தன்னோட காதலியாக தற்போது மனைவியாக இருக்கக்கூடிய நடிகை ஷாலினி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கூறி கருத்தை கேட்கும்போது ஷாலினி சொன்னாங்களா, ரசிகர்கள் உங்களை வந்து ஒரு வெற்றியாளராகவே பார்க்க விரும்புவாங்க, அதனால அந்த சோகமான கிளைமேக்ஸ் வேண்டாம், நீங்கள் வந்து திரும்பவும் மியூசிக்கில் சக்ஸஸ் பண்ணுற மாதிரி வெற்றி பெறுற மாதிரி கிளைமேக்ஸ் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஷாலினி சொல்கிறத கேட்டு அஜித்தும் சரி அப்படின்னு சொல்லி அந்த கிளைமேக்ஸ்க்கு ஒத்துக்கிட்டாராம். நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் வருது முகவரி திரைப்படத்திலிருந்து. இதுவரைக்கும் படமும் பாடலும் நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சிங்க. நேயர்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன். பாடல் கேளுங்க, இதோட நான் கிளம்புறேன். பாடலை தொடர்ந்து 6 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமது உயிரையும் பொருட்படுத்தாது ஃப்ளை துபை விமான பயணிகளை காப்பாற்றிய இந்திய விமானி ஸ்மித் மச்சாரின் தீரத்திற்கு நாடே தலை வணங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். உலக அமைதிக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புடின் பாராட்டு தெரிவித்திருப்பது நாட்டிற்கே பெருமை அளிப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் மூலம் ஊரக பகுதிகளில் உள்ள 16 கோடி வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நிறைவடைந்த நிலையில் விடுபட்ட வாக்காளர்கள் மற்றும் முதல் தலைமுறை வாக்காளர்களை பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாமினை மேற்கொள்ளுமாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் உள்ள மதுக்கடைகளின் எண்ணிக்கை படிப்படியாக குறைக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த தவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் மின் பற்றாக்குறை காரணமாக தொழிற்சாலைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த ஜூலை மாதம் நடத்தப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை உடனடியாக வெளியிட வேண்டும் என்றும் புதிய ஆசிரியர் தகுதி தேர்வை விரைந்து நடத்த தேவையான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் பாமக வலியுறுத்தியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை மகளிர் 65 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் பர்வீன் ஹூடாவும் ஆடவர் 65 கிலோ எடைப்பிரிவில் சுஜித் கல்கல்லும் ஆடவர் 80 கிலோ எடைப்பிரிவில் அங்குஷ் பங்கலும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் செபாக் டாக்ரா பிரிவில் இந்தியா வெண்கல பதக்கம் வென்றது. மகளிர் ஹாக்கி போட்டியில் சீனாவுக்கு எதிராக தற்போது நடைபெற்று வரும் இறுதி ஆட்டத்தில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. பதக்கம் வென்ற வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்புறவர்களுக்கு இனிய மாலை வணக்கங்கள். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6, உங்கள் அன்பின் அலைவரிசை. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி இன்றைய நாளை இனிதாக்கி தந்த இறைவனுக்கு நன்றி கூறும் நேரம் இது. பக்தி மாலை நிகழ்ச்சி.

கேட்டுட்ருக்கீங்க பக்தி மாலை நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போ 102.6. சோதனை வந்தாலும் நம்பிக்கை இழக்காத மனமே பெரிய பலம். இறைவனை நம்பி நம் முயற்சியை தொடர்வோம். வாழ்வில் வெற்றி நிச்சயம்.

பக்தி மாலை கேட்டிருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 இல். கிடைத்ததை நினைத்து நன்றி சொன்னால் இல்லாததை பற்றிய கவலை குறையும். நன்றியுள்ள மனம் எப்போதும் அமைதியாக இருக்கும்.

பக்தி மாலை நிகழ்ச்சி தான் கேட்டிருக்கீங்க நேர்களே, எஃப்எம் ரெயின்போ 102.6. வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நம்மால் கட்டுப்படுத்த முடியாது. நம்மால் முடிந்ததை செய்து மீதியை இறைவனிடம் விட்டுவிடும் போது மனம் அமைதியாகும்.

இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் உண்டு. அவசரப்படாமல் பொறுமையுடன் காத்திருப்பதும் ஒரு வகையான ஆன்மீக பயிற்சி தான்.

0: இதுவரை இணைந்திருந்தோம் இறைச்சிந்தனையோடு இன்னிசை பாடல்களும் உலா வந்த பக்திமாலன் நிகழ்ச்சியோடு. இனி கேட்கலாம் ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளினுடைய தற்போதைய கள நிலவரத்தை.
1: Time for a break. We'll be back after this short break. Stay tuned. You're tuned to Drive Time.
2: Whiskey update card.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் எஃப்எம் ரெயின்போ 102.6 நேரம் 6:35 ஆயிட்டிருக்க. நேர்களை நீ கேட்கலாம் சேவை செய்திகள். சேவை செய்திகளில் முதலாவது தகவல், இந்த தீபாவளி பண்டிகைக்கு பட்டாசுகள் வாங்கி தற்காலிகமாக விற்பனை செய்ய விரும்பக்கூடிய விற்பனையாளர்கள் மற்றும் வணிகர்கள் தற்காலிக உரிமம் பெறுவதற்கு விண்ணப்பிக்கிறதுக்கான தேதிகள் அறிவிச்சிருக்காங்க. 18/10/2026 நீங்கள் தற்காலிகமாக பட்டாசு வாங்கி விற்பனை செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த இணையதளம் அப்படின்னா www.tnesevai.tngov.in இந்த வெப் போர்ட்டலில் இசேவை மையங்கள் மூலமாகவே நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதை வச்செல்லாம் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஆவணங்களையும் சொல்லியிருக்காங்க. அந்த ஆவணங்கள் என்ன அப்படின்னா, நீங்கள் தற்காலிக உரிமம் பெறுவதற்கு ஒரு கட்டணம் செலுத்தணும். அந்த கட்டணம் ₹500. அந்த கட்டணத்தை செலுத்தியதற்கான அசல் செல்லான், அதுக்கப்புறம் உங்களுடைய அடையாள அட்டை, ஆதார் அடையாள அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை அல்லது குடும்ப அட்டை, இது வந்து உங்களுடைய இருப்பிடத்திற்கான சான்று, அதன் பிறகு உங்களுடைய புகைப்படம், அப்புறம் கடை அமைவிடத்திற்கான சாலை வசதி, அதனுடைய கொள்ளளவு, சுற்றுப்புறங்களை குறிக்கக்கூடிய வகையிலான வரைபடம் மற்றும் கட்டிடத்திற்கான ப்ளூ பிரிண்ட் வரைபடம், இது எல்லாமே தேவை. அது மட்டும் இல்லாமல் கடை உத்தேசிக்கப்பட்டுள்ள இடம் சொந்த இடமாக இருந்துச்சுன்னா அதுக்கான பதிவு மற்றும் பட்ட ஆதாரம், அல்லது வாடகை கட்டணமாக இருந்துச்சு அப்படின்னா வாடகை ஒப்பந்த பத்திரம், இது எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இணையவழி விண்ணப்பங்கள் வந்து வருவாய்த்துறை, காவல்துறை, தீயணைப்புத்துறை மற்றும் இதர துறைகள் மூலமாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு உங்களுக்கு அந்த விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்குது இல்லை அப்படிங்கிறத ஆன்லைன் மூலமாகவே உங்களுக்கு தகவல் வந்துடும். உங்களுக்கு ஆன்லைன் மூலமாகவே ஒருவேளை ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கான உரிமம் வந்துடும். அப்படி இல்லைன்னா நிராகரிக்கப்பட்டதற்கான காரணத்தோடு உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து அந்த போர்ட்டலில் பதிவிடப்படும். 18/10/2026 இதுக்கு முன்னாடி மட்டும்தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்க முடியும். இந்த மாதம் 18ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் தற்காலிகமாக பட்டாசு வாங்கி விற்பனை செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் 18ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடணும். இந்த tnesevai.tn.gov.in இந்த வெப்போர்ட்டலில் போய் அரசு இ சேவை மையங்கள் மூலமாக நீங்கள் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிங்கன்னா அது ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் நிரந்தரமாக பட்டாசு வச்சு விற்பனை செய்வாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த வழிமுறை பொருந்தாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. உரிமமின்றி பட்டாசு விற்பனை செய்யப்பட்டால் சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறதும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய அறிவுறுத்தலாக இருக்குது. இப்போ இந்த தகவலோட சூப்பரான பாடல் வருது, தேவோட இசையில் ஹரிகரன் அனுராதா ஸ்ரீராம் குரலில் பாடல் வருது, பெரிய தம்பி திரைப்படத்திலிருந்து. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.6 உடன்.

கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 சேவை செய்திகள். அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, ஜெருசலேம் புனித பயணம் மேற்கொண்டு திரும்பக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு மானியம் வழங்கக்கூடிய திட்டம் குறித்த தகவல் தான். தூத்துக்குடி மாவட்டத்திற்கானது. தமிழ்நாட்டை சேர்ந்த அனைத்து பிரிவினரையும் உள்ளடக்கிய 600 கிறிஸ்தவர்கள் பயணிடக்கூடிய வகையில் ஜெருசலேம் புனித பயணம் மேற்கொண்டு திரும்பக்கூடிய 550 கிறிஸ்தவர்களுக்கு நபர் ஒருவருக்கு 37,000 வீதம், 50 கன்னியாஸ்திரிகள் மற்றும் அருட்சகோதரிகளுக்கு நபர் ஒருவருக்கு ரூபாய் 60,000 வீதமும் ECS முறையில் நேரடியாக மானியம் வழங்கக்கூடிய திட்டம் நடப்பாண்டில் ஜெருசலேம்

0: புனித பயணம் மேற்கொண்டு திரும்பக்கூடிய கிறித்தவ மத பயனாளிகளிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான விண்ணப்ப படிவம் அப்படிங்கிறது மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் இயங்கக்கூடிய மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையின நல அலுவலகம் அல்லது சிறுபான்மையின நல அலுவலகமிருந்து கட்டணமின்றி பெறலாம். மேலும் www.bcmbcmw.tn.gov.in இந்த இணையதளத்திலிருந்தும் நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் 31/1/2027 உரிய ஆவணங்களுடன் அனுப்பணும். அதற்கான முகவரி: ஆணையர், சிறுபான்மையின நலத்துறை, கலசமகால் பாரம்பரிய கட்டடம், முதல் தளம், சேப்பாக்கம், சென்னை 6,05,000. அடுத்த பாடல் தேவாவோட இசையில் வருது. கிருஷ்ணராஜ் சுஜாதா குரல்களில் என்னுயிர் நீதானே திரைப்படத்திலிருந்து.
1: ஜனவரி நிலவே நலம் தானா,

இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 சேவை செய்திகள் நிகழ்ச்சியோட. அடுத்த தகவல், நிறைவான தகவல் என்ன அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் தமிழ்நாடு ஸ்டாம்ப் ரூல்ஸ் விதி 2010 திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வருவாய் கிராமங்கள் வாரியாக வழிகாட்டியில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை களைந்திடக்கூடிய வகையில் வரைவு வழிகாட்டி தயாரிக்கப்பட்டு பொதுமக்கள் பார்வையிடக்கூடிய வகையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வட்டாட்சியர் அலுவலகங்கள் மற்றும் சார் பதிவாளர் அலுவலகங்கள் உட்பட முக்கிய அரசு அலுவலகங்களில் வைக்கப்பட்டிருக்கு. இந்த வழிகாட்டி மதிப்பின் மீது ஏதேனும் ஆட்சேபணிகளோ அல்லது கருத்துரைகளோ இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் 15 மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான மதிப்பீட்டு துணைக்குழுவிடம் கீழ்கண்ட முகவரியில், அதாவது 3 கொடுத்துருக்காங்க, அதில் நீங்கள் தபால் மூலமாகவோ அல்லது நேரிலோ பொதுமக்கள் மனு அளிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, புகார் அளிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த தகவல் தெரிவிக்க வேண்டிய முகவரி அப்படிங்கிறது மதிப்பீட்டு துணைக்குழு செயலாளர் மற்றும் மாவட்ட பதிவாளர் நிர்வாகம், மாவட்ட பதிவாளர் அலுவலகம், புனித மார்க்ஸ் தெரு, ஜான்ஸ் பள்ளி பின்புறம், திருநெல்வேலி. மற்றொரு முகவரி மதிப்பீட்டு துணைக்குழு உறுப்பினர் மற்றும் மாவட்ட பதிவாளர் நிர்வாகம், மாவட்ட பதிவாளர் அலுவலகம், பாளை பேருந்து நிலையம் முதல் தளம், பாளையங்கோட்டை. மற்றொரு முகவரி மதிப்பீட்டு துணைக்குழு உறுப்பினர் மற்றும் மாவட்ட பதிவாளர், மாவட்ட பதிவாளர் அலுவலகம், வைத்தி வடக்கு வீதி, சேரன் மகாதேவி. இந்த 3 இடங்கள்லேயுமே நீங்கள் உங்களுக்கு ஏதேனும் கருத்துரைகளோ அல்லது சந்தேகங்களோ அல்லது மாற்று கருத்துக்களோ இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் இங்கே வந்து மனு அளிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த தகவலோட கல்லூரி வாசல் திரைப்படத்திலிருந்து சூப்பரான பாடல் வருது, பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள்.

ஹெட்ஸின் ஒலிபரப்பில் இன்று மாலையும் நாளையும் இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பினை இப்போது கேட்கலாம். 7 மணிக்கும் 7:35க்கும் அறிவியல் தகவல், 8:05க்கு ஊரும் உறவும் நையாண்டி மேளம் வழங்குவோர் தோட்டாக்குடி எஸ் மாரியப்பன் குழுவினர். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்கள். 9 மணிக்கு இடைவிடா இசை மழை. 9:30க்கு இலக்கிய சாரல். கடலோடிய தமிழரின் தடங்கள், கடல் பயணமும் கடல் வணிகமும், இந்த தலைப்பில் உலாவர காத்திருக்கிறது இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சி. 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அன்றாட முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பு இடம்பெறும். 10:20க்கு சுகமான ரகங்கள், இதில் நாகர்கோவில் எஸ் மந்திரமூர்த்தி அவர்களுடைய தொகுப்பு உலாவர கேட்டு ரசிக்கலாம். இனி கேட்கலாம் நாளை இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நாளை காலை 6:02க்கு நிகழ்ச்சியும் நேரமும், 6:10க்கு இணைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள். 6:15க்கு வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். 6:45க்கு உழவர்களுக்கான தகவல்கள். 6:55க்கு சூழல் காப்பது சுகம், சூழல் துளி வழங்குவோர் அரியபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். சூழல் ஒளி வழங்குவோர் முனைவர் எட்வின் லாரன்ஸ் அவர்கள். 7 மணிக்கு தொழில் தொடங்குவோம் முறை வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். நாளை காலை 7:15க்கு தமிழே அமுதே உரை வழங்குவோர் முனைவர் பேராசிரியர் கு கதிரேசன் அவர்கள். 7:30க்கு ஆங்கிலம் அறிவும் வழங்குவோர் திரு ஜி பாஸ்கர் அவர்கள். 8:02க்கு வழக்கென்று வந்தால் உரை வழங்குபவர் பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். 8:15க்கு வேதமும் நாதமும் உரை வழங்குவோர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:30க்கு இன்றைய குறுஞ்செய்தி. 8:50க்கு சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:02க்கு ஆனந்த பூங்காற்று. புதுமண தம்பதிகள் வாழ்க்கையை புரிந்து கொள்ள எவ்வளவு காலம் தேவைப்படுகிறது? காலை 9:30, 10:30, 12:30, 1:30, 2:30, 3:30, 4:30, 5:30, 6:30, 7:30 இந்த நேரங்களில் எல்லாம் ஜப்பானில் நடைபெற்று வரக்கூடிய 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகளினுடைய 2026 குறித்த தினசரி கள நிலவரம் இடம்பெறும். 10:02க்கு மனம் விரும்புதே நேர் விருப்ப பாடல்கள். 11:00 மணித்திருநாடு. நாளைய மணித்திருநாட்டில் செட்டிநாடு அரண்மனை குறித்த தகவல் இடம்பெறும். 11:30க்கு ஸ்டம்ப்டு சீசன் 4. 12:02க்கு நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10க்கு சிநேகிதியே, கோபத்தை கண்ணியத்தோடு வெளிப்படுத்துகிறோமா? 1 மணிக்கு நலம் தானா? காதுகளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர் கணபதி அவர்கள். 1:05க்கு நலம் தானா? காலநிலை மாறுபாட்டால் ஏற்படும் டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பாளையங்கோட்டை சுகாதார அலுவலக நல கல்வியாளர் எஸ் ஹரிஹர சுப்பிரமணியன் அவர்கள். தொடர்ந்து சுக்கும் அதன் பயன்களும். பிற்பகல் 2 மணிக்கு குக்கும், 3:02க்கு திரை அருவி, மாலை 4:02க்கு பொதிகை தும்பி, 5:02க்கு ஞாபகம் வருதே, 6:02க்கு பக்தி மாலை, 6:35க்கு சேவை செய்திகள், 6:55க்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 7 மணிக்கு அறிவியல் தகவல்கள். நாளை இரவு 8:05க்கு குக்கு இளங்காற்று, வேலை வரும் வேலை. 9 மணிக்கு இடைவிடா இசைமழை. 9:30க்கு இலக்கிய சாரல். அகநானூற்றில் சுற்றுச்சூழல் சிந்தனைகள். 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் இன்றைய நிகழ்வுகளின் தொகுப்பு. 10:20க்கு சுகமான ராகங்கள். நேர்கள் இதுவரை கேட்டு நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இன்று மாலையும் நாளையும் இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை.

நேர்களிடம் சில நொடிகளில் நீங்கள் கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேர்களுக்கு நீ மாலை வணக்கங்கள், இரவின் வணக்கங்கள். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. கேட்கறீங்க அறிவியல் தகவலோட அட்டகாசமான பாடல்களும். நிகழ்ச்சியில் முதல் பாடல் வர காத்திருக்குது. பார்த்தேன் ரசித்தேன் திரைப்படத்திலிருந்து பாடலை கேளுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலை பண்பலை 102.6 உடன்.

நிறம் 7:07. இணைந்திருப்பது எஃப்எம் ரெயின்போ 102.6 அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சி. நம்ம அறிவியல் தகவல் நிகழ்ச்சியில் நிறைய அறிவியல் தகவல் நம்ம சொல்லிட்டே தான் இருக்கோம். ஆனால் அது நிறைய பேருக்கு அது பயனுள்ளதாக இருக்குது. அதே சமயத்தில் அதை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா சில அறிவியல் தகவல்கள் நம்ம உடல்நலனுக்கு அப்புறம் வந்து குடும்ப நலனுக்கு ரொம்ப தேவையானதாக இருக்குது. அதே நேரத்தில் சில அறிவியல் தகவல்கள் வந்து நமக்கு இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு ஒரு நம்மளை வந்து அப்கிரேட் பண்ணுற மாதிரியான தகவல்களும் இருக்குது. ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய தகவல் அப்படிங்கிறது நம்ம உடல்நலன் சார்ந்த ஒரு தகவல் தான். உடலோட தூக்க நேரத்தை மதிக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போது நம்முடைய மருத்துவர்கள் சொல்லக்கூடிய பெரிய அறிவுரையாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இரவு தூக்கம் அப்படிங்கிறது உடலுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஓய்வு நேரம் மட்டும் கிடையாது, உடலை சீரமைக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. நாம் தூங்கக்கூடிய நேரத்தில் மூளை நாள் முழுவதும் பெற்ற தகவல்களை ஒழுங்குபடுத்துமா, இதனால் உடம்பில் இருக்கக்கூடிய பல முக்கிய பணிகள் வந்து அதில் நடக்குமா. ஸோ தினமும் தாமதமாக தூங்குறது அல்லது தூங்கக்கூடிய நேரத்தை அடிக்கடி மாற்றி மாற்றி பண்ணுறதுங்கிறது இந்த டெய்லி ரொட்டீனை பாதிக்கும். ஸோ அதனால் முடிந்த அளவுக்கு ஒரே நேரத்தில் திட்டமிட்டு தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதே நேரத்தில் அதிக நேரம் இரவில் கண் விழிச்சிருக்காதீங்க. குறிப்பாக ஸ்க்ரீன், அதாவது மொபைல் ஃபோனை அதிகமாக நைட் நேரத்தில் யூஸ் பண்ணாதீங்க. அதனால் என்னெல்லாம் பிரச்சனை வரும்னு சொல்கிறாங்கன்னா, சோர்வு ஏற்படும், பகலில் அதிகமாக சோர்வு ஏற்படும், கவனக்குறைவு வரும், நினைவாற்றலில் ஒரு தடுமாற்றம் வரும் அப்படிங்கிறதுலாம் மருத்துவர்கள் சொல்லக்கூடிய அறிவுரையாக இருக்குது. அதனால் வேலைக்காகவோ பொழுதுபோக்குக்காகவோ தூக்கத்தை அடிக்கடி தள்ளி போடாமல் முடிஞ்ச வரைக்கும் ஒரே நேரத்தில் தூங்கக்கூடிய பழக்கத்தை நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடல் நலன் அப்படிங்கிறது பாதுகாக்கப்படும். நீங்கள் கையில் வச்சுருக்கக்கூடிய அந்த மொபைல் ஃபோனை விட விலை மதிப்பு இல்லாதது உங்களுடைய உடல் நலன் அப்படிங்கிறது. அதனால் மொபைல் ஃபோனை எப்போனாலும் நம்ம பார்த்துக்கலாம். நம்ம உடல் நலனை அந்தந்த நேரத்தில் கவனிச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் இரவு நேரத்தில் தொலைபேசி பயன்பாடு, அலைபேசி பயன்பாடை நீங்கள் குறைச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் உடல் நலன் மேம்படும். இப்போ இந்த தகவலோட பிரிவுன்றி சிந்தித்தேன் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ காற்றலைகளில்.

எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கீங்க அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சி. நேரம் 7:14 ஆயிட்டுருக்கு. அடுத்த தகவலுமே உடல்நலன் சார்ந்த தகவல் தான். தாகம் வர்ற வரைக்கும் தண்ணி குடிக்க வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க அப்படிங்கிறது தான் அடுத்த அறிவியல் தகவல். தாகம் அப்படிங்கிறது உடம்புக்கு ஏற்கனவே தண்ணீர் கேட்டுக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான் அந்த தாகம் அப்படிங்கிறது. உடலில் தண்ணீர் அளவு குறையும் போது அதை உணரக்கூடிய அமைப்பு மூளைக்கு தகவல் அனுப்பும். அப்போது நமக்கு தாகம் ஏற்படும். நீர்ச்சத்து அதிகமாக இருந்துச்சு குறைவாக இருந்துச்சு அப்படின்னா சோர்வு, தலைச்சுற்றல், கவனக்குறைவு இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். குறிப்பாக வெயிலில் அதிக நேரம் இருக்கிறவங்களுக்கு, உடல் உழைப்பு செய்கிறவங்களுக்கும் சரி செய்யாதவங்களுக்கும் சரி, தண்ணீர் தேவை அப்படிங்கிறது முன்னப்பின்ன இருக்கும். அதனால் உடல் உழைப்பு செய்யக்கூடியவங்க தண்ணீர் தேவை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் தண்ணீர் அதிகமாக குடிங்க. அதே நேரத்தில் தாகம் வந்த பிறகு தான், இந்த உடல் உழைப்பு செய்யாதவர்கள்னா தாகம் வந்த பிறகு தான் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தண்ணி குடிக்காமல் இருக்கணும்னு நினைக்காம நாள் முழுவதுக்கும் தேவையான அளவு தண்ணீர் குடிக்கக்கூடிய பழக்கத்தை நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மருத்துவர்கள். அதாவது பொதுவாக இவ்வளோ தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறது உடல் சார்ந்தது. ஒவ்வொரு உடம்புக்கும் ஒவ்வொரு விதமான, ஒவ்வொருத்தருடைய எடையை பொறுத்துமான தண்ணீர் தேவை அப்படிங்கிறது மாறும். அதனால் குறிப்பிட்ட அளவு தண்ணியாவது குறைஞ்சபட்சம் நம்ம குடிக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போது நம்ம மருத்துவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அறிவுரையாக இருக்குது. ஏன்னா எல்லாருக்கும் எத்தனை லிட்டர் தண்ணி பொதுவாக குடிங்க அப்படின்னு சொன்னால் சிலருக்கு தண்ணீர் குறைவாக தேவைப்படலாம், சிலருக்கு தண்ணீருடைய தேவை உடலில் அதிகமாக தேவைப்படலாம். அதனால் தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணீர் குடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான. அதே நேரத்தில் உங்கள் உடம்புக்கு குறைஞ்சபட்ச அளவிற்கான அந்த குடி தண்ணீராக நீங்கள் குடிக்கணும். அதையும் நீங்கள் குடிக்காமல் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறுநீரகங்களில் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதும் மருத்துவருடைய அறிவுரையாக இருக்குது.

இந்த தகவலோட இப்போ சூப்பரான பாடலும் வருது. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 102.6 இல் பாடல் வருது, ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து.

எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கீங்க அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சி. காலையில் இந்த சூரிய வெளிச்சம் நம்ம உடம்பில் படும்போது நம்ம உடம்புக்கு ஒரு புத்துணர்ச்சி தர்றது மட்டும் இல்லை, அது நம்ம உடம்புக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இயற்கையான அறிவிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அது நம்ம கண்களுக்கு மட்டுமல்ல, அந்த காலை நேர வெளிச்சம் அப்படிங்கிறது உடலினுடைய நேர ஒழுங்குக்கும் ஒரு செய்தியை கொடுக்குதான். நம்ம கண்களில் படக்கூடிய வெளிச்சத்தை பொறுத்து மூளை வந்து பகல் தொடங்கியதை உணர்ந்து உடலோட தூக்கம் மற்றும் விழிப்பு சுழற்சியை ஒழுங்குபடுத்துவான். அது மட்டும் இல்லை, காலை நேரத்தில் வெளிச்சம் கிடைக்கிறது இரவில் சரியான நேரத்தில் தூக்கம் வர்றதுக்கும் உதவுமா. அதுக்கு மாறாக இரவு நேரத்தில் அதிக வெளிச்சம், குறிப்பாக திரைகளிலிருந்து வரக்கூடிய வெளிச்சம் தூக்கத்துக்கான இயற்கை தயாரிப்பை தாமதப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் காலையில் சிறிது நேரம் இயற்கையான வெளிச்சத்தில் இருப்பதும் இரவில் தேவையற்ற வெளிச்சத்தை குறைக்கிறதும் தான் உடலுடைய நேர ஒழுங்குக்கு, அதாவது அந்த ரொட்டீனாக நம்முடைய உடம்பு வந்து இந்த நேரத்தில் நம்ம சாப்பிடுவோம் தூங்குவோம் அப்படிங்கிற அந்த விதியை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு உடல் நலனில் எந்த பிரச்சனையும் வராது. ஸோ அதனால் இந்த விதியை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இப்போ சூப்பரான பாடல் வருது, ஸ்டார் திரைப்படத்திலிருந்து பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: पम पाठक यानी मुझे आज्ञा दीजिए। नमस्कार।
1: एशियन गेम्स 2026 आईची नगोया।
2: நேர்களை இதுவரை கேட்டது ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசியா விளையாட்டுப் போட்டிகளினுடைய தற்போதைய கள நிலவரத்தை.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டு இருக்கீங்க அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சி. அடுத்த அறிவியல் தகவல் என்னென்னா, உடல்நலம் சார்ந்ததுனால் நம்ம வந்து உணவை சாப்பிடும்போது ரொம்ப வேகமாக சாப்பிடாம நல்லா மென்று சாப்பிட்டோம் அப்படின்னா, நம்ம செரிமானத்திற்கான நல்ல செரிமானத்திற்கும் உடலில் கிடைக்கக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உடலுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் நல்லா மென்று சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க மருத்துவர்கள். பொதுவாகவே செரிமானம் வயிற்றுக்குள்ளே தொடங்குறதில்ல, வாயிலே தொடங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம உணவை மென்று சிறு சிறு துண்டுகளாக்கும்போது உமிழ்நீரில் இருக்கக்கூடிய சில நொதிகள் உணவில் இருக்கக்கூடிய மாவுச்சத்தை உடைக்க தொடங்குது. நல்லா மென்று சாப்பிட்டோம் அப்படின்னா அது உணவு செரிமான பாதையில் அடுத்தடுத்த செயல்முறைகளுக்கு ஏற்ற நிலையில் போகுதான். இதே நம்ம அவசரமாக சாப்பிடும்போது இந்த முதல் கட்டப்பணி குறைவாக நடக்கிறதுனால மிக வேகமாக சாப்பிடும்போது அதிகமாக சாப்பிட்றதுக்கு கூட வழி இருக்குமா? ஏன் அப்படின்னா, நம்ம இந்த முதல் கட்டப்பணி முடியும் போது அடுத்தடுத்த செரிமானத்திற்கான அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகாமல் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இன்னும் இருக்கிறதுனால நம்ம ஒருவேளை அதிகமாக உணவை எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் உணவை அவசரமாக மென்று சாப்பிடுங்க, ஆனால் விழுங்காமல் மென்று சாப்பிட்டீங்க, நிதானமாக மென்று சாப்பிட்டீங்க அப்படின்னா செரிமானத்திற்கும் நல்ல உணவு பழக்கத்துக்கும் நல்ல உடல் நலனுக்கும் உதவியாக இருக்கும். சரி, இப்போ இந்த தகவலோட சூப்பரான பாடல் வருது, ஜோடி திரைப்படத்திலிருந்து.

நேரம் 7:44 ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கீங்க அறிவியல் தகவல்கள். பொதுவாகவே ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மனிதன் என்பவன் நடப்பதற்காக படைக்கப்பட்டவன் அப்படின்னு. ஆனால் இப்போது நிறைய வாகனங்கள், பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு நடக்கிறது ரொம்ப குறைஞ்சிருச்சு. குறிப்பாக நம்ம உடலுடைய அசைவே குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறது இப்போ ஒரு ஆய்வு. அதனால் நம்ம உடம்புடைய அசைவை குறைக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான். நம்ம உடம்பு அசைவதற்காக தான் உருவாக்கப்பட்டுச்சு. நீண்ட நேரம் ஒரே இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது உடலுக்கு யான இயல்பான நிலை அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. நீண்ட நேரம் உட்கார்ந்துருக்கும் போது தசைகளுடைய செயல்பாடு குறைதான். தொடர்ந்து உடல் அசைவு குறைந்த அந்த வாழ்க்கை முறையில் வாழ்கிறவங்களுடைய உடல் நலத்தில் பல பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு சின்னதாக ஒரு வாக் போயிட்டு வர்றது, படிக்கட்டை பயன்படுத்துறது லிஃப்ட்டுக்கு பதிலாக, ஸோ ரொம்ப நேரம் உட்கார்ந்துருக்க மாதிரியான சூழல் ஏற்படும் போது இடையிடையே எழுந்திரிச்சு நடக்கிறது, இது போன்ற அசைவுகள் அப்படிங்கிறது உடம்புக்கு ரொம்ப தேவையானது அப்படின்னு சொல்கிறாங்க மருத்துவ அறிஞர்கள். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் உடற்பயிற்சி செய்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது, நாள் முழுக்க இந்த உடம்பை ஒரு அசைவோடையும் ஒரு என்ன சொல்கிறதுனா உயிரோட்டமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம உடம்பை அடிக்கடி ஒரு அசைவு கொடுத்து வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் அப்படின்னா நம்மளுக்கு சுறுசுறுப்புக்கான ஹார்மோன்கள் அடிக்கடி

சுரந்து உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கும், குறிப்பாக இளமையாக இருக்கிறதுக்கான ஒரு நல்வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் உடம்பை அதிக நேரம் இயக்கத்தோடு வச்சுருப்போம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இந்த தகவலோட சூப்பரான பாடலும் வருது, பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள். பாடல் மஜ்னு திரைப்படத்திலிருந்து.

இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சியோட. மன அமைதிக்கு நம்ம விடக்கூடிய அந்த மூச்சை உற்று கவனித்தோம் அப்படின்னா அது மன அமைதிக்கு பெரிய உதவி பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மனம் பதற்றம்

விக்ரம் எஃப்எம் ரெயின்போ 102.6 அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சியோட மன அமைதிக்கு நம்ம விடக்கூடிய அந்த மூச்சை உற்று கவனித்தோம் அப்படின்னா அது மன அமைதிக்கு பெரிய உதவி பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மனம் பதற்றமாக இருக்கும்போது நம்முடைய மூச்சினுடைய போக்கும் மாறுது, அதே போல் மூச்சை மெதுவாக்கும் போது மனம் வந்து அமைதிப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. பதற்றம் அல்லது பயம் ஏற்படும் போது நம்முடைய மூச்சு அப்படிங்கிறது ரொம்ப வேகமாக உள்ளிழுக்கப்படும், திரும்ப வெளியிடப்படும், ஆனால் அது ஆழமாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நுரையீரலுக்கு முழுமையாக அந்த காற்று போகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் மெதுவாகவும் ஆழமாகவும் மூச்சை இழுத்து விடுறதுல கவனம் செலுத்தணும் அப்படின்னா, இந்த உடலுடைய அமைதியான இந்த செயல்பாட்டை நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு ஒரு மன அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பதற்றமான தருணங்களில் மனதை சீராக்கிறதுக்கான எளிய வழிகளில் ஒன்று இந்த மூச்சை உத்து கவனிக்கிறது அப்படிங்கிறது. அதனால் உங்களுடைய மனம் ரொம்ப பரபரப்பாக இருக்கக்கூடிய நேரங்களில் உடனடியாக அடுத்த செயலுக்கு போகாமல் சில நிமிடங்கள் உங்கள் மூச்சை மெதுவாக கவனித்து கொஞ்சம் ஆழமாக மூச்சை இழுத்து திரும்ப மூச்சை வெளியிட்டு அப்படின்னு நீங்கள் உங்களுடைய மூச்சின் மீது கவனம் செலுத்துறீங்க அப்படின்னா உங்களுடைய மன பதட்டம் குறையிறதோட மட்டுமல்லாமல் மன அமைதியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மருத்துவர்கள். அடுத்த தகவல் என்ன அப்படின்னா சூரிய ஒளி பற்றின தகவல் தான். இந்த ஆண்டு முழுக்கவே நமக்கு சூரிய ஒளியினுடைய தாக்கம் அப்படிங்கிறது நமக்கு அதிகமாக தான் இருக்குது. அதனால் சூரிய ஒளி, சூரிய வெப்பம் அப்படிங்கிறதுனாலே நம்ம அதை தவிர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா சூரிய ஒளி அப்படின்னாலே தோலுக்கு தீங்கு அப்படின்னு நினைக்கிறதும் சரியில்லை. அளவுக்கு மீறிய வெயிலை தவிர்க்கணும், தேவையான இயற்கை வெளிச்சத்தை பெறுறதும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால் நம்ம உடம்பில் சூரிய ஒளி அதிகமாக பட்டுச்சு அப்படின்னா விட்டமின் டி உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எலும்புகளோட ஆரோக்கியத்துக்கும் உடலினுடைய பல செயல்களுக்கும் தேவையானது. அதே நேரத்தில் அதிகமான புற ஊதா கதிர்வீச்சு தோலை பாதிக்கக்கூடும். அதனால் கடுமையான வெயிலில் நீண்ட நேரம் இருக்கிறத தவிர்க்கணும். தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்கிறதோட சூரிய ஒளியை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கவும் நம்ம செய்யணும். ஏன்னா அதிகமான சூரிய ஒளி மேலே படுறதும் ஆபத்து, அதே நேரத்தில் சூரிய ஒளி படாமல் இருக்கிறதும் ஆபத்து. ஸோ இயல்பான அளவில் நமக்கு தேவையான அளவில் விட்டமின் டி கிடைக்கணும் அப்படின்னா ஓரளவிற்கு நம்ம வெயிலில் நம்ம எக்ஸ்போஸ் ஆகணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த தகவலோட சூப்பரான பாடலும் வருது. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலை பண்பலை 102.6. பாடல் வருது பூமகள் ஊர்வலம் திரைப்படத்திலிருந்தேன்.

நீங்கள் கேட்டு முடிச்ச இந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சி. நேர்களிலும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்திகள், அதனைத் தொடர்ந்து கேட்கலாம் ஊரும் உறவும்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். உலக அமைதிக்கான நம்பகத்தன்மை வாய்ந்த குரலாக இந்தியா திகழ்கிறது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், உலக அமைதிக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் பாராட்டு தெரிவித்திருப்பது நாட்டிற்கே பெருமை அளிப்பதாக கூறியுள்ளார். சர்வதேச அளவிலான பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே தீர்வு காண முடியும் என்பதே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் நிலைப்பாடு என்று அவர் தெரிவித்துள்ளார். உலக அரங்கில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் கருத்துகள் மிகுந்த கவனம் பெற்றுள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தூய்மை இந்தியா இயக்கம் வலிமையான மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். காந்தி ஜெயந்தியையொட்டி சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தூய்மையை வாழ்வின் ஒரு அங்கமாக கொண்டு அனைவரும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த 2014 பிரதமர் திரு நரேந்திர மோடியால் தொடங்கி வைக்கப்பட்ட இந்த இயக்கத்தின் கீழ் அழகான இந்தியாவை உருவாக்குவதில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்றும் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க இளையோர் பங்களிக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று புதுதில்லியில் தேசப்பிதா மகாத்மா காந்தி மற்றும் முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் பிறந்த தின நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். இவ்விரு தலைவர்கள் பின்பற்றிய உண்மை, அகிம்சை, எளிமை, நேர்மை உள்ளிட்டவற்றை இளையோர் தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நாட்டின் வளர்ச்சிக்காக இவ்விரு தலைவர்கள் ஆற்றிய பங்களிப்பு எதிர்கால சந்ததியினருக்கு உந்து சக்தியாக திகழும்.

0: என்றும் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். தமிழகத்தில் மது கடைகளின் எண்ணிக்கை படிப்படியாக குறைக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் மாணவர்கள் பங்கேற்ற போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுவிலக்கு துறையில் ஏற்கனவே உள்ள நிதி முறைகேடுகள் படிப்படியாக கட்டுப்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். அனைத்து துறைகளிலும் நிதி முறைகேடுகள் சரி செய்யப்படும் என்றும் திரு விக்னேஷ் தெரிவித்தார். அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த தமிழக அரசு தவறிவிட்டதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அத்தியாவசிய பொருட்களின் விலை கடந்த 4 மாதங்களில் உயர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பொருளாதாரம், விலைவாசி, மின்சாரம், தொழில்துறை, சட்டம் ஒழுங்கு போன்றவற்றில் தமிழகம் வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும், இவற்றில் தமிழக அரசு கவனம் செலுத்தவில்லை என்றும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின் பற்றாக்குறை காரணமாக தொழிற்சாலைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் நலனுக்கான திட்டங்கள் எதையும் மாநில அரசு செயல்படுத்தவில்லை என்று தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் தொடர்புடைய தவேகவினர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறினார். கடந்த ஜூலை மாதம் நடத்தப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை உடனடியாக வெளியிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இத்தேர்வுகளுக்கான முடிவுகளை வெளியிட விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடையை சென்னை உயர்நீதிமன்றம் விலக்கிக் கொண்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் இன்னும் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இந்த தகுதி தேர்வை எழுத வேண்டிய கட்டாயம் இருப்பதால் புதிய ஆசிரியர் தகுதி தேர்வை உடனடியாக நடத்த தேவையான நடவடிக்கைகளை ஆசிரியர் தேர்வு வாரியம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 4 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் மகளிர் ஹாக்கியில் 44 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இன்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் 1-0 என்ற கோல் கணக்கில் சீனாவை வென்று இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இந்த வெற்றியின் மூலம் 2028 லாஸ் ஏஞ்சலஸில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டியில் நேரடியாக பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது. குத்துச்சண்டை மகளிர் 65 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் பர்வீன் ஹூடாவும், ஆடவர் 80 கிலோ எடைப்பிரிவில் அங்குஷ் பங்கலும் தங்கப்பதக்கம் வென்றனர். மல்யுத்தத்தின் ஆடவர் 65 கிலோ எடைப்பிரிவில் சுஜித் கல்கலும் தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் செபாக் டக்ரா பிரிவில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. இப்போட்டியில் இதுவரை இந்தியா 16 தங்கம், 25 வெள்ளி, 35 வெண்கலப்பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 5வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் நிறைவு அணிவகுப்பில் துப்பாக்கிச் சுடும் பிரிவில் 2 தங்கப்பதக்கம் வென்ற இந்தியாவின் நீரு தண்டா தேசிய கொடியை ஏந்திச் செல்வார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஆரியன் ஷா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பல்கேரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் முஷ்கான் கான் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில். நேயர்கள் இனி கேட்கலாம்.
2: ஊரும் உறவும் நேர்களே, இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சியில் தோட்டாக்குடி மாரியப்பன் குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம் கேட்கலாம். தொடக்கமாக நையாண்டி மேளம்.

ஊரும் உறவும் நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை தோட்டாக்குடி மாரியப்பன் குழுவினர் வழங்கிய நையாண்டி மேளம் கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது.

0: நேரம் 8:30 இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நேர்களை இனி கேட்கலாம் நாட்டுப்புற பாடல்கள்.
1: இது நம்ம மதுர உரிமையே. இது

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 மத்தியிலே 1197 கடைசியிலும் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நாட்டுப்புற பாடல்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பெரிய வீட்டு பணக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்சிங்க. அடுத்த பாடல் வர காத்திருக்க நினைவே ஒரு சங்கீதம் திரைப்படத்திலிருந்து.
1: முந்தி முந்தி விநாயகரே, 33 கோடி தேவர்களே, நீர் கொடுத்த நீரை எல்லாம் நீர் கொடுத்த நிலத்துக்கே பாய்ச்ச போறேன். சீராக ஏரோட்டி பார் முழுக்க சோறு கொடுத்து காக்க போறேன்.

இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில். நாட்டுப்புற பாடல்கள் நிகழ்ச்சி தான் கேட்டிருக்கீங்க நேர்களே. நிகழ்ச்சியில அடுத்த பாடல் வர காத்திருக்கு. சேரன் பாண்டியன் திரைப்படத்திலிருந்து

நேரம் 8:45 நினைந்திருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நாட்டுப்புற பாடல்கள் நிகழ்ச்சி. அடுத்த பாடல் ஒலிக்க காத்திருக்கிறது செந்தூரப்பூவே திரைப்படத்திலிருந்து.

நாட்டுப்புற பாடல்கள் நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஒலிக்கிறது மண் வாசனை திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நாட்டுப்புற பாடல்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் ஒலிக்க காத்திருக்கிறது சகல கலா வல்லவன் திரைப்படத்திலிருந்து.

இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் நிறைவு பெற்றது நாட்டுப்புற பாடல்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: மழை மழை என் உலகத்தில் வருகின்ற முதல் மழை, நீ முதல் மழை.
2: மேகம் கருக்க மின்னல் மின்ன கொட்டும் இசை மழையில் செவிகள் நனைய, இசை சாரலில் இதயம் குளிர்ந்திட, இசையாய் அழைக்கிறது எஃப்எம் ரெயின்போ. என்னடா இசை மழை பொழிய போகுதுன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, இது எஃப்எம் ரெயின்போ 102.6 இடைவிடா இசை மழை.

0: உறக்கம் தேடும் விழிகளுக்கு உதிரி பூக்களின் வாசமாய் இது
1: எஃப்எம் ரெயின்போ 102.6 இடைவிடா இசை மழை.
2: இடைக்கால இசை தூறல்.

0: உறக்கம் தேடும் விழிகளுக்கு உதிரி பொக்களின் வாசமாய்
1: இது FM Rainbow 102.6 இன் இடைவிடா இசை மழை.

0: எம்மா எம்மா.
1: மீண்டும் மீண்டும் வேண்டும் வேண்டும் என கேட்க தூண்டும் இது
2: FM Rainbow 102.6 இடைவிடா இசை.

நிறைந்த நேய உறவுகளுக்கு அன்பு நிறைந்த இனிய இரவு வணக்கங்கள். இது ஆகாஷ் வாணி, திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தமிழ் இலக்கியங்களின் இனிமையையும் பெருமையையும் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் இலக்கிய சார நிகழ்ச்சி. இன்றைய இலக்கிய சார நிகழ்ச்சி தர காத்திருக்கிறது கடலோடிய தமிழரின் தடங்கள், கடல் பயணமும் கடல் வணிகமும் எனும் தலைப்பில். கடல் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பொதுவாக கடல் எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா, ஒரு நாட்டின் எல்லையையும் இன்னொரு நாட்டோட எல்லையையும் பிரிக்கக்கூடிய அழக்கக்கூடிய ஒரு இடமா கடல் பார்க்கப்படுது. ஆனா அன்றைய தமிழன் கடலை எப்படி பார்த்தான் அப்படின்னா, ஒரு நாகரிகத்தையும் இன்னொரு நாகரிகத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு பாதையா அன்றைய தமிழன் கடலை பார்த்தான். சங்க இலக்கியத்துல கடல் வெறும் இயற்கை காட்சியா மட்டும் இருந்ததில்லை, அது பயணத்தோட வழியாகவும் வணிகத்தோட வாயிலாகவும் இருந்திருக்கு. தமிழர்களுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவும் பதிவாயிருக்கு கடல். அலைகளை பார்த்து அஞ்சாம, அதோட இயல்பை தெரிஞ்சுக்கிட்டு, காற்றோட திசையை கணிச்சு, மரக்கலங்களில் தொலைதூர நாடுகளை நோக்கி பயணித்திருக்கிறார்கள் அன்றைய தமிழர்கள். அந்த பயணத்தினுடைய பின்னால் இருக்கக்கூடியது பொருள் தேடக்கூடிய வேட்கை மட்டும் கிடையாது, புதிய நிலங்களையும் புதிய மனிதர்களையும் தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விரிந்த பரந்த மனப்பான்மையை அதை நம்ம பார்க்கணும். அதனால தான் தமிழருடைய கடல் வரலாறு அப்படிங்கிறது கப்பல்களின் வரலாறோடு முடிகிறதில்லை, கரையை தாண்டி சிந்தித்த ஒரு இனத்தின் வரலாறாக தான் தமிழருடைய வரலாறை நம்ம பார்க்கணும்.

0: கடலோரம் வாங்கிய காத்து குயிலாயே இருந்தது.
1: பண்டைய தமிழரோட கடல் பயணம் அப்படிங்கிறது இயற்கையை புரிந்து கொண்ட ஒரு பயணமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, அக்கால தமிழர்கள் பருவ காற்றின் போக்கையும் அறிந்திருந்தார்கள், கடல் அலைகளின் இயல்பையும் அறிந்திருந்தார்கள். இப்படி இயற்கையை புரிஞ்ச ஒரு அறிவோட தான் அவங்க மரக்கலங்களில் தொலைதூர நாடுகளை நோக்கி பயணிச்சாங்க. காற்றோட மாற்றம், வானத்தோட அறிகுறி, கடலோட அசைவு அப்படின்னு ஒவ்வொன்றும் அவங்க பயண அறிவின் ஒரு பகுதியாக இருந்திருக்கு. அதனால தான் கடல் அவர்களுக்கு அச்சத்தோட எல்லையாக தெரியாமல் அறிந்து கடக்க வேண்டிய ஒரு பெருவழியாக தெரிஞ்சிருக்கு. இந்த பெருவழியை கடந்த பயணங்கள் மூலமாகத்தான் தமிழர்களுடைய வணிக தொடர்புகள் விரிஞ்சிச்சு. புதிய நாடுகளும் புதிய மனிதர்களும் அறிமுகமானாங்க. பொருட்களோட எண்ணங்களும் பண்பாடுகளும் கடல் கடந்துச்சு. இப்படித்தான் கடல் தமிழரோட வாழ்க்கையில் ஒரு பயண பாதையாக மட்டும் இல்லாமல் உலகத்தோடு அவங்களை இணைத்த ஒரு திறந்த வாசலாகவும் இருந்துச்சு.

காவிரி கடலோட கலக்கக்கூடிய இடத்துல இருந்த பூம்புகார் ஒரு நகரம் மட்டும் கிடையாது, பல உலகங்கள் சந்திச்ச இடம் தான் பூம்புகார். பட்டினப்பாலை காட்டக்கூடிய பூம்புகார்ல கடலும் நகரமும் ஒன்னுக்கு ஒன்னு உயிரா தெரியுது. கடல் வழியா வந்த பொருட்கள் கரையை அடையுது, உள்நாட்டிலிருந்து வந்த பொருட்கள் மீண்டும் மரக்கலங்கள்ல ஏற்றப்படுது, வெளிநாட்டு வணிகர்களுடைய வருகையும் அங்கு பதிவாகுது. ஒரு நகரத்துடைய வளம் அப்படிங்கிறது ஒரு நாட்டினுடைய நில எல்லைக்குள் மட்டும் இருக்கிறது இல்லை, திறந்திருந்த கடல் வழிகளிலும் இருக்கிறது அப்படிங்கிறத உணர்த்தது இந்த பூம்புகார் துறைமுகம். பூம்புகார் துறைமுகத்தில் அலைகள் மட்டும் வந்து போகல, பல மொழிகள் வந்து போச்சு, பல பொருட்கள் வந்து போச்சு, பல மனிதர்கள் பல பண்பாடுகள் வந்து சந்திச்சிருக்கு. அதனால தான் பூம்புகார் தமிழர்களுடைய உலக பார்வைக்கு ஒரு திறந்த வாசலாக நமக்கு தெரியுது.

தமிழகத்தோட கடற்கரை முழுவதுமே வணிகத்தினுடைய தடங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். தெற்கில் இருக்கக்கூடிய கொற்கை முத்துக்களுக்கு புகழ் பெற்றது. மேற்கில் இருக்கக்கூடிய முசிறி வெளிநாட்டு வணிக தொடர்புகளுக்கு சிறந்த துறைமுகமா விளங்குச்சு. கிழக்கில் இருக்கக்கூடிய பூம்புகார் காவிரியினுடைய வளத்தையும் கடலோட வாய்ப்பையும் இணைச்சிச்சு. முத்து, மிளகு, அகில், சந்தனம், யானை தந்தம் போன்ற பொருட்கள் வெளிநாடுகளுக்கு சென்றன. குதிரைகள் உள்ளிட்ட பொருட்கள் கடல் வழியா தமிழகத்தை வந்தடைந்தன. ஆனா இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொருட்களோட பட்டியல் மட்டும் இல்லை, அவற்றை நகர்த்திய வணிக அறிவும் அமைப்பும். மலையில் பிறந்த பொருள் கடற்கரையை அடைந்தது, கடலில் வந்த பொருள் உள்நாட்டை அடைந்தது. நிலமும் கடலும் ஒன்றை ஒன்று நிறைவு செய்த இந்த பொருளாதார சுழற்சி தான் தமிழர்களுடைய வணிக திறனை நமக்கு வெளிப்படுத்தும்.

கடல் பயணமும் கடல் வணிகமும் எனும் தலைப்பில் நிகழ்ச்சி உலா வந்து கொண்டிருக்கிறது. கடல் வணிகம் பொருட்களை மட்டும் இங்க பரிமாறல, மனிதர்களையும் பண்பாடுகளையும் நெருக்கமாக்குச்சு. யவனர்கள் அப்படின்னு இலக்கியங்கள்ல குறிப்பிடக்கூடிய வெளிநாட்டு வணிகர்களுடைய வருகையும் பல்வேறு நாடுகளுடனான வணிக தொடர்புகளும் பண்டைய தமிழகத்தினுடைய திறந்த உலக பார்வையை நமக்கு வெளிப்படுத்துது. துறைமுகம் அப்படிங்கிறது கப்பல்கள் நிற்கக்கூடிய இடம் மட்டும் கிடையாது, அது மொழிகள் சந்திக்கக்கூடிய இடம், பழக்கங்கள் பரிமாறக்கூடிய ஒரு இடம், புதிய பொருட்கள் அறிமுகமாகக்கூடிய ஒரு இடம். கடல் வழியாக வந்த ஒவ்வொரு வணிகரும் தெரியாத ஒரு உலகத்தினுடைய ஒரு செய்தியை கூட நமக்கு கொண்டு வந்து சேர்க்கலாம். அதனால தான் கடல் வணிகத்தினுடைய உண்மையான செல்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்று காலம் கடந்து விட்டது, பழைய மரக்கலங்கள் இன்று நம்மிடம் இல்லை, அவற்றில் பயணித்த வணிகர்களுடைய குரலும் இன்று கேட்பதில்லை. ஆனால் அவர்கள் சென்ற பாதைகளுடைய நினைவுகள் இலக்கியத்தில் இன்னும் அலைபாய்கின்றன.

இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இலக்கிய சாரல் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க நேர்களே. இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சி தந்து கொண்டிருக்கிறது கடலோடிய தமிழரின் தடங்கள்.

கடல் வணிகத்தினுடைய உண்மையான செல்வம் அப்படின்னு சொல்றாங்க. இன்று காலம் கடந்து விட்டது. பழைய மரக்கலங்கள் இன்று நம்மிடம் இல்லை. அவற்றில் பயணித்த வணிகர்களுடைய குரலும் இன்று கேட்பதில்லை. ஆனால் அவர்கள் சென்ற பாதைகளுடைய நினைவுகள் இலக்கியத்தில் இன்னும் அலைபாய்கின்றன. பூம்புகார், கொற்கை, முசிறி போன்ற பெயர்கள் வெறும் பழைய துறைமுகங்களுடைய பெயர்கள் இல்லை. தமிழர்கள் உலகத்தோடு கொண்டிருந்த தொடர்பின் நினைவு சின்னங்கள் தான் இந்த துறைமுகத்தின் பெயர்கள். கடலை கடந்து சென்ற அந்த பயணங்கள் பொருளை தேடிய பயணங்களாக தொடங்கியிருந்தாலும் அவை தமிழரின் அறிவையும் பண்பாட்டையும் உலகின் பல திசைகளோடு இணைத்தன. கரை முடியும் இடத்தில் தமிழரின் பயணம் முடியவில்லை. அங்கிருந்துதான் இன்னொரு பாதை தொடங்கியது. அதனால்தான் இன்று கடலை நோக்கி நின்றாலும் அலைகளுக்குள் ஒரு பழைய மரக்கலத்தின் நிழலும் அதன் பின்னால் பயணித்த தமிழரின் தடமும் நமக்கு

நிகழ்ச்சியோட இன்றைய இலக்கியச்சாரல் நிகழ்ச்சி தந்து சென்றது கடலோடிய தமிழரின் தடங்கள் எனும் தலைப்பில். கடல் பயணமும் கடல் வணிகமும் என்ற தலைப்பிலும் உலா வந்து சென்றது இன்றைய இலக்கிய சேனல் நிகழ்ச்சி. நேர்களே, சரியாக 10:20 ஒலிபரப்பாக காத்திருக்கிறது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி நேயர் தொகுப்பாக வலம் புற காத்திருக்கிறது. அந்த வகையில் இன்றைய சுகமான ராகங்களின் பாடல்களை தொகுத்து தந்திருக்கிறார் நாகர்கோவில் நம்பி இடைத்தரு எஸ் மந்திரமூர்த்தி. நிகழ்ச்சியினை கேட்க தவறாதீர்கள் நேர்களே. நேர்களே, 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டி 2026 இன்றைய நிகழ்வுகளுடைய தொகுப்பு இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து கேட்கலாம் சுகமான ராகங்கள்.

இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. இதுவரை இணைந்திருந்தோம் இலக்கிய சாரல்.

அன்பு உறவுகளுக்கு இனிய இரவு வணக்கங்கள். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் உலாவர காத்திருக்கிறது நேயர் தொகுப்பாக. அந்த வகையில் இன்றைய நேயராய் வலம் வர காத்திருக்கிறார் நாகர்கோவில் நம்பி இடைத்தரு எஸ் மந்திரமூர்த்தி அவர்கள். அகில இந்திய வானொலி 102.6 நிலையத்தாருக்கு என் அன்பான வணக்கங்கள் என்று ஆரம்பித்திருக்கிறார் மந்திரமூர்த்தி அவர்கள். நலம் நலமறிய ஆவல் என்றிருக்கிறார். இன்றிரவில் நேர் நிகழ்ச்சியான அகிலம் போற்றும் சுகமான ராகங்கள் தேர்வு பாடல்களில் இன்றைய தினம் பாடம் படிப்பு என்ற தலைப்பில் எனது நினைவில் நிற்கும் ஒரு சிலவற்றை தேர்ந்தெடுத்து நிகழ்ச்சிக்கு அனுப்பியிருக்கிறேன். ஒலிபரப்புக்கு உகந்ததென்றால் செயல்படுத்துவீர்கள் என நம்புகிறேன், திண்ணமாக எண்ணுகிறேன் என்று எழுதி அனுப்பியிருக்கிறார் நாகர்கோவில் எஸ் மந்திரமூர்த்தி அவர்கள். மற்றும் பண்பலை நிலைய இயக்குனர், நிகழ்ச்சி பொறுப்பாளர், அறிவிப்பாளர், இன்னும் உயர் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் தனது மனம் கனிந்த நன்றியை, வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை தெரிவித்திருக்கிறார் மந்திரமூர்த்தி. பாடம் படிப்பு என்பதை மையமாக வைத்து அவர் எழுதி அனுப்பியிருக்கிறார். அந்த வகையில் முதல் பாடல் உலக காத்திருக்கிறது சுவாமி ஐயப்பன் திரைப்படத்திலிருந்து. மாதா, பிதா, குரு, தெய்வம், தாய் தந்தையருக்கு அடுத்ததாக அடித்தொட்டு பாதம் பணியும் மந்தஸ்து என்பது ஆரம்ப பாடம் தொடங்கி அடுத்தடுத்து கல்வி கற்றுத்தரும் குரு எனப்படும் ஆசிரிய பெருந்தகைகளுக்கு உரித்தானது. பாடலில் குருகுலம் சென்று பாடம் படிக்கும் மாணவ செல்வங்கள் பாடுவதாக காட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது பாடல். இதோ காற்றலைகளில்

இணைந்திருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியோட. நேயர் தொகுப்பாக உலா வந்து கொண்டிருக்கிறது நாகர்கோவில் நம்பி இடைத்தரு எஸ் மந்திரமூர்த்தி அவர்களுடைய தொகுப்பில். பாடம் படிப்பு என்பதை மையக்கருத்தாக வைத்து பாடல்களை தொகுத்து தந்திருக்கிறார். அடுத்து வரக்கூடிய பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ரங்கூன் ராதா. கல்வி கற்க பள்ளிக்கூடம் நுழையும் தருணம் உணவு உடை அரிதாரங்களில் இல்லை கட்டுப்பாடுகள் ஏராளம் ஏராளம். முற்காலத்தில் பள்ளி வளாகம் தனில் மாணவியர் பூச்சூடி சென்று வந்துள்ளனர் என்பதை இப்பாடல் வழியாக அறிகிறோம் தானே. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இதோ ரங்கூன் ராதா திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சுகமான ராகங்கள். நேர் தொகுப்பாக உலா வந்து கொண்டிருக்கிறது சுகமான ராகங்கள். நாகர்கோவில் நம்பி இடைத்தரு மந்திரமூர்த்தி அவர்களுடைய தொகுப்பில் பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கின்றன. படிப்பு பாடம் இதை மையமாக வைத்து பாடல்களை தொகுத்து தந்திருக்கிறார். நிகழ்ச்சியில் அவர் அடுத்ததாக எழுதியிருக்கும் பாடல் கண்ணாமூச்சி ஆட்டம் என தொடங்கும் பாடல் யார் பையன் என்ற திரைப்படத்திலிருந்து. ஆர் பால சரஸ்வதி தேவி அதிகப்படியான மழலை செல்வங்கள் சம்பந்தப்பட்ட பாடல்களை இசைத்தவர். இங்கே மூளைக்கு வேலை, வினாடி புதிர் விடை போன்ற சாயலில் அவர் இசைத்த பாடல் ஆரம்ப பாட பள்ளி ஆசிரியை பாடுவதாக அமைந்திருக்கிறது. அந்த பாடலை இப்போது கேட்போமா?

0: நேரம் 10:35 இணைந்திருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்கிறேன், நான் உங்கள் அன்பு தோழன் மணிமுத்தாறு கணேஷ். இன்றைய சுகமான ராகங்கள் நேயர் தொகுப்பாக நாகர்கோவில் நம்பி இடைத்தரு எஸ் மந்திரமூர்த்தி அவர்களுடைய தொகுப்பில் உலா வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பல்லாண்டு வாழ்க. வகுப்பு பாடம் நடத்தி ஒழுக்கம் இத்தியாதி போன்ற நல்ல விஷயங்களை கற்றுத்தருவது என்பது பள்ளி மாணவ மாணவியர்க்கென்று மட்டுமல்ல, அறியாமையால் தவறு இழைப்பவர்களுக்கும் கூட ஒழுக்கச் சீலர்கள் ஆன்றோர் சான்றோர்களின் வாழ்க்கை புராணம் புரியும்படியாக உரைத்து நன்மை எனும் ஒளி ஏற்றிவிடலாம். இப்படி எழுதியிருக்கிறார் நாகர்கோவில் நம்பிடை தெரஸ் மந்திரமூர்த்தி அவர்கள். அவர்களது பாடல் இதோ காற்றலைகளில்.
1: அன்பிலார் எல்லாம் தமக்குரியர்.

நேரம் 10:39 இணைந்திருக்கிறோம். இது சுகமான ராகங்கள் நேர் தொகுப்பாக உலா வந்து கொண்டிருக்கிறது. சுகமான ராகங்கள் நாகர்கோவில் நம்பியடை திரு மந்திரமூர்த்தி அவருடைய தொகுப்பில் இன்றைய பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கின்றன. பாடம், படிப்பு, ஒழுக்கம் இதை மையக்கருத்தாக வைத்து பாடல்களை எழுதி தந்திருக்கிறார் நாகர்கோவில் மந்திரமூர்த்தி அவர்கள். அடுத்த பாடல் சங்கிலித்தேவன் திரைப்படத்திலிருந்து படிப்பு தேவை எதற்கும் என தொடங்கும் பாடல். இதற்கான விளக்கத்தை அவர் இவ்வாறு தந்திருக்கிறார். விவசாயம் புரிபவர்கள் என்றாலும், வீடு கட்டும் மேஸ்திரி என்றாலும், இன்னும் தென்னை மரம் பனைமரம் ஏறி பலன் தருபவர்கள் என்றாலும் சரி, தன் அகத்தில் இருக்கும் புதுமை பூபாலங்களை வெளி உலகுக்கு உணர்த்த படிப்பும் தேவையான ஒன்று என்பது இயல்பானதே என குறிப்பிட்டிருக்கிறார். இப்போது பாடல் இதோ காற்றலைகளில்.

இணைந்திருக்கிறோம் சுகமா நேரங்களோட ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வர காத்திருக்கிறது. படிக்காத மேதை திரைப்படத்திலிருந்து. கல்வி கற்றவர் நான் என்று கர்வம் கொண்டவர் யாரும் சாதனையாளராக உலா வந்த சரித்திரம் இல்லவே இல்லை. கனிவும் பணிவும் எவரையும் களிப்புறச் செய்யும். தார்மீக சிந்தனை கொண்டால் கூட படித்தவர் பட்டியலில் இடம்பெறலாமே.

சுகமான ராகங்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. இன்றைய சுகமான ராகங்கள் நேயர் தொகுப்பாக உலா வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைய நேராய் வலம் வந்து கொண்டிருக்கிறார் நாகர்கோவில் நம்பி இடைத்தரு மந்திரமூர்த்தி அவர்கள். படிப்பு, பாடம், ஒழுக்கம் இதை மையமாக வைத்து பாடல்களை தொகுத்து தந்திருக்கிறார். பழைய பாடல்கள் காற்றலைகளில் உலா வந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் அடுத்த பாடல் ஒலிக்க காத்திருக்கிறது குலவிளக்கு திரைப்படத்திலிருந்து. அந்த பாடலுக்கு அவர் எழுதியிருக்கும் விளக்கம் இதோ. 1000 தான் கல்வி நிலையங்கள் சென்று கற்று வந்தாலும் ஒவ்வொரு நாளும் நாம் கற்றதை திரும்பவும் நமது சிந்தனையில் உலாவை விட டியூஷன் படிப்பு என்பதும் சில சமயங்களில் இன்றியமையாததே. ஆமாம், இப்பாடலில் பாடம் நடத்தும் ஆசிரியை போன்று நெற்றியில் திலகம், கூந்தலில் வட்டுக்கொண்டை என தழைய தழைய புடவை கட்டி தோற்றமளிக்கும் நபரை நவீன உலகில் காண முடிகின்றதா என்ன? பாடல் இதோ காற்றலைகளில் குலவிளக்கு திரைப்படத்திலிருந்து.

0: இல்லம்மா.
1: பூ பூவா போட்டிருக்கு பூமியிலே ஆயிரம் பூ, பூவிலே சிறந்த பூ

0: நீ சொல்றதுதான் தப்பு. இன்னொரு தடவை சொல்றேன்.
1: சிட்!

நேரம் 10:52 இணைந்திருக்கிறோம். இது சுகமான ராகங்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வர காத்திருக்கிறது. நேற்று இன்று நாளை திரைப்படத்திலிருந்து பூவும் புயலும் போல பூவொன்றும் புயலாகலாம், பூவுக்குள் பூகம்பம் என்பது தவிர்க்க வேண்டியதென்றோ, அறிஞர்கள் என்றால் படித்து மேதாவியானவர்கள் என்று மட்டுமல்ல, அனுபவ ரீதியில் ஆத்மார்த்தம் பேணும்படியும் அகத்தில் பணிவுடனும் பொதுநலம் பேணும்படியும் உலாவு வருபவர்கள் யாவருமே தங்களின் ஆசிரியை பெருந்தகைக்கு புகழாரம் சூட்டி புண்ணியவான்கள் என வலம் வருபவர்களே. பாடல் இதோ காற்றலைகளில்

நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார், பொது நலத்தில் தானே நாள் முழுக்க கண்ணாயிருந்தார். நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார்.

சுகமான ராகங்கள் கேட்டுருக்கீங்க நேர்களே. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும் நேயர் தொகுப்பாக உலா வந்து கொண்டிருக்கிறது இன்றைய சுகமான ராகங்கள். நாகர்கோவில் நம்பி இடைத்தரு மந்திரமூர்த்தி அவளுடைய தொகுப்பில் பாடல்கள் பலம் வந்து கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வர காத்திருக்கிறது. இரும்பு திரை திரைப்படத்திலிருந்து ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி தொடங்கி ஆரம்ப நடுநிலை உயர்நிலை கல்லூரி படிப்புகளை தொடர்ந்து கிராஜுவேஷன் முடிந்த பின்னால் அந்த கால 80% பெண்கள் தம்முடைய ப்ரமோஷனாக இல்வாழ்க்கையை தேர்ந்து அமைத்து கொள்வதையே வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள். பொது பாடல் வருகிறது இரும்பு திரை திரைப்படத்திலிருந்து.

எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க நேர்களே. நேரம் 11:05. நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் இருதுருவம் திரைப்படத்திலிருந்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, பெற்ற தாயும் பிறந்த பெண் பொன்னாடும் என்பது போல கல்வி கண் திறப்பது என்பது என்னும் எழுத்தும் கண்ணெனத்தகும் என்று மேற்பட்டதான ஒன்றல்லவா ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படுவது என்பதும் நிதர்சனம்தானே.

ஒலித்த இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. நேர்களே, இன்றைய சுகமான ராகங்கள் உலா வந்தது நாகர்கோவில் நம்பி இடைத்தரு எஸ் மந்திரமூர்த்தி அவர்களுடைய தொகுப்பில் இனிய பாடல்கள். அழகிய கையெழுத்தில் அழகான பாடல்களை தொகுத்து தந்த மந்திரமூர்த்தி அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நிறைவு பெற்றது சுகமான ராகங்கள்.

0: You were listening to a repeat broadcast of today's Market Mantra program, originally aired at 6:30 p.m.
1: நேரம் 11:37 40 நொடி. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 எஃப்எம் கோல்டு. அடுத்து தொடர்வது திரைகானம். முதல் பாடல் அன்பு வழி படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் குரலில்.

தங்கமே தங்கம் தங்கமே தங்கம் தக்காளி பழமே ஆயன் தக்காளி பழமே ஆ தங்கமே தங்கம் தங்கமே தங்கம் தக்காளி பழமே ஆயன் தக்காளி பழமே ஆ தயிர் பச்சடி கேட்டது இந்த வெங்காய முகமே ஓ ஏன் வெங்காய முகமே நல்ல தயிர் பச்சடி கேட்டது இந்த வெங்காய முகமே ஓ ஏன் வெங்காய முகமே அரைக்கீரை சிறுக்கீரை அகத்திக்கீரை சுக்காங்கீரை புளிக்கீரை புதினாக்கீரை பொன்னாங்கண்ணிக்கீரையா முக்கால நாள் வீசிவிட்டா முள்ளங்கி வருமே முக்கால நாள் வீசிவிட்டா முள்ளங்கி வருமே உங்க

0: சேப்பங்கிழங்கு வள்ளிக்கிழங்கு இளச்சமேனிக்கு ஆஹா செவந்திருக்கும் கோமை பழம் அசட்டு முகத்துக்கு ஐயே அசட்டு முகத்துக்கு ஆஹா தங்கமே தங்கம் தங்கமே தங்கம் தக்காளி பழமே ஆஹா ஏன் தக்காளி பழமே.
1: பொம்மலாட்டம் படத்திற்காக மீண்டும் அதே குரல்.

வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல் சாரதாம் போடா தலைவிதி என்பது வெறும் கூச்சல் எண்ணி துணிந்தால் இங்கு என்ன நடக்காதது கொஞ்சம் முயன்றால் இங்கு எது கிடைக்காதது வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா.

பிள்ளைய பெறுகிற அம்மாவுக்கு பத்து மாசமும் எதிர் நீச்சல். பிறக்கிற குழந்தை நடக்கிற வரையில் தரையில் போடுவது எதிர் நீச்சல். பள்ளிக்கு பள்ளி இடத்துக்கு அலையும் அப்பனுக்கு அதுதான் எதிர் நீச்சல். பிள்ளைக்கு எப்படி இடம் கிடைச்சால்

0: திரைகானம் கேட்டீர்கள்.
1: நேயர்களே, நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
2: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
1: விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
2: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு. அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
1: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.

0: 5 bronze medals. And that is the end of this news bulletin.
1: நேரம் நள்ளிரவுக்கு பின் 12 மணி 10 நிமிடம். ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 எஃப்எம் கோல்ட். ஒலிக்கவிருப்பது இரவின் மடியில். இந்த நிகழ்ச்சியில் ஆசை, இளையராகம் ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்போம். முதலில் இடம்பெறுவது ஆசை படத்திலிருந்து பாடல்கள்.

தந்தாரா, பாப்பாவுக்கு பாட்டு தந்தாரா.

தரகதான்

தங்கதா தங்கதா தங்கதா தங்கதா தங்கதா தங்கதா தங்கதா தங்கதா தங்கதா தங்கதா தங்கதா தங்கதா தங்கதா தங்கதா தங்கதா தங்கதா தங்கதா தங்கதா தங்கதா தங்கதா தங்கதா தங்கதா தங்கதா தங்கதா தங்கதா தங்கதா தங்கதா தங்கதா தங்கதா தங்கதா தங்கதா தங்கதா தங்கதா தங்கதா தங்கதா தங்கதா தங்கதா தங்கதா தங்கதா தங்கதா தங்கதா தங்கதா தங்கதா தங்கதா தங்கதா தங்கதா தங்கதா தங்கதா தங்கதா தங்கதா தங்கதா தங்கதா தங்கதா தங்கதா தங்கதா தங்கதா தங்கதா தங்கதா தங்கதா தங்கதா தங்கதா தங்கதா தங்கதா

0: அந்தனாய் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே,
1: அந்தனாய் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே.

அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே. இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே அது ஏன் ஏன் ஏன் நண்பனே. அந்த நாள்

0: பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதைத் தவிர வேறு எதை கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்து

நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம். நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.

0: அவனவன் நெஞ்சிலே ஆயிரம் ஆசைகள், அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள்.
1: பெரியவன் சிறியவன், நல்லவன் கெட்டவன், உள்ளவன் போ

நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் இதுவரை தில்லானா மோகன் அம்பாள், உயர்ந்த மனிதன், சிநேகிதி ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டோம். சில நொடிகளில் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: அம்நேரிலே 100.1 இது சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு நிலையத்தில் நேரம் இப்பொழுது நள்ளிரவுக்கு பின் 2:11 நேயர்கள் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை. இன்றைய நிகழ்ச்சியில் அந்தமான் காதலி, சிட்டுக்குருவி, காற்றினிலே வரும் கீதம் ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் ஒளிவிழா வர கேட்டு ரசிக்கலாம். முதலில் அந்தமான் காதலி திரைப்படத்திலிருந்து பாடல்கள். முதல் பாடல் டி.எம். சௌந்தரராஜன் குரலில்.
2: பணம் என்னடா பணம் பணம்.

பேசாததா, நல்ல விலை பேசாததா, அத்தனையும் பெற்றேனடா, தத்துவத்தை கற்றேனடா, இரக்க மனத்தை கெடுக்கும் அரக்கன் பணம் பணம் பணம்.

0: எந்த நிலை வந்தால் என்ன நல்ல வழி நான் செல்வது இரக்கமானத்தை கெடுக்கும் அரக்கன் பணம் பணம் பணம் பணம் என்னடா பணம் பணம் குணம் தானடா நிரந்தரம்.
1: அடுத்து கேஜேஎஸ் தாஸ் வாணிஜெயராம் குரல்களில் தொடர்ந்து இரண்டு பாடல்களை கேட்கலாம்.

பொண்ணுல பொண்ணுல பண்ணுனா மூக்குத்தி மின்னது மின்னது ஒத்தக்கல் மூக்குத்தி போக்கிரி பொண்ணுக்கு பங்குனி மாசம் கல்யாணம் பாட்டு கச்சேரி அட போய் காலு குருதையிலே ஊர்கோலாம் பொண்ணுல பொண்ணுல பண்ணுனா மூக்குத்தி மின்னுது மின்னுது ஒத்தக்கல் மூக்குத்தி போக்கிரி பொண்ணுக்கு பங்குனி மாசம் கல்யாணம்.

நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சிக்கு நிறைவாக ஒலிக்கிறது. மனிதருள் இத்தனை நேரங்களா திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

0: In Punjab, Border Security Force, BSF, has neutralized two Pakistani intruders yesterday in Tarn Taran sector. Quoting BSF sources, Akashwani correspondent reports that they illegally crossed over to the Indian side of the border. Despite giving warnings by the deployed security personnel to stop, they continued advancing, forcing BSF to open fire. The gold rush continued for India at the Asian Games in Aichi, Nagoya, Japan, as Indian athletes delivered a stellar performance on day 13, clinching 6 gold medals in hockey, boxing, wrestling and archery in a spectacular display of skill, determination and sporting excellence. Indian women's hockey team clinched the gold medal, defeating China 1-0 in the closely fought final. Earlier, Indian wrestler Sujit Kalkal scripted a remarkable comeback to win the gold medal in the men's 65-kilogram freestyle event. In boxing, Parveen Huda won the gold medal in the women's 65kg category, defeating Chinese Taipei's Nian Chin Chen 3-2 in a split decision in the final. Ankush Panghal clinched the gold medal in the men's 80kg category, defeating South Korea's Kim Min-seong by a split decision 4-0 in the final. And that is the end of this news bulletin.
1: Akashwani 100.1 இது சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு. நிலையத்தில் நேரம் இப்பொழுது 4:10. நேயர்கள் இனி கேட்கலாம் பொங்கும் மங்களம். இன்றைய நிகழ்ச்சியில் மாம்பழம் வி ராமச்சந்திரன் அவர்களின் நாகஸ்வர இசை இடம்பெறும். அச்சமங்கலம் எஸ் சரவணன் அவர்கள் தவில். நிகழ்ச்சிக்கு தொடக்கமாக சலம் மேல ஸ்ரீரங்கம் மூளை வீட்டு ரங்கசுவாமி நட்டுவாணர் இயற்றிய நாட்டக்குறிஞ்சி ராகவர்ணம் ஆதிதாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் மாம்பழம் வி ராமச்சந்திரன் அவர்களின் நாகசுர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அச்சமங்கலம் எஸ் சரவணன் அவர்கள் தவில். நிறைவாக ஸ்ரீ காந்தி மதிம் முதுசுவாமி தீட்சிதர் கிருதி ஹேமவதி ராகம் ஆதிதாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இதுவரை மாம்பலம் வி ராமச்சந்திரன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். அச்சமங்கலம் எஸ் சரவணன் அவர்கள் தவில்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: அம்நேரலை 100.1 இது சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு. நிலையத்தில் நேரம் இப்பொழுது 5:11. நேயர்கள், இனி கேட்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க முதலில் ஒலிக்கிறது அகத்திய திரைப்படத்திற்காக TR மகாலிங்கம் பாடியுள்ள பாடல்.

நேரம் 5:20 20 நொடி. புலரும் பொழுது நிகழ்ச்சியில் தொடர்ந்து எம் எம் தண்டபாணி தேசிகர் பாடியுள்ள பாடல் நந்தனர் படத்திற்காக.